நேயர்களுக்கு ஏழில் நிறை காலையில் இதயம் கனிந்த மகிழ்வுடன் வணக்கம். அகாஷ்வாணி காரைக்கால். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 10ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு, அக்டோபர் மாதம் 2ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகாஷ்வாணி காரைக்கால். செங்கதிரோன் தோன்றும் சிறப்பு மிகும் காலை, வந்தெய்தும் வாய்ப்புகள் நம் வசப்படட்டும். இனிவரும் பொழுதுகள் இனிமையாய் அமைய நேயர்கள் கெட்டவிருப்பது குரலோசை அதிகாரம் 11 குரல் 108. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாய்விற்கான பொருள் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று, அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் ஆகும். குரலோசை கேட்டீர்கள்.

0: உலகிற்கோர் உன்னத வழியாய் அகிம்சையை அள்ளி வழங்கிய அற்புத மகான் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாள் என்று இன்றைய நாளை அவருடைய சிந்தனையோடு தொடங்குவோம். அன்பு அச்சமில்லாதது, அன்புள்ள இடத்தில் ஆண்டவன் இருக்கிறார். காந்திய சிந்தனை. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் திருச்சி மற்றும் சேலமங்கலம் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டை சிக்ஸ், திருவாரூர் மகாராஜா சிக்ஸ், மயிலாடுதுறை வம்சா சிக்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். இன்று காலை 7:30 உதிரன் கொடுப்போம் உயிர் காப்போம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இந்நிகழ்ச்சியில் தேசிய தன்னார்வ ரத்ததான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை ரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவம் இல்லை. வழங்குவோர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் நமது. வழங்குவோர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் தளிர் ஆர் சாய் மீரா. இன்று காலை 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காமோ, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல்லமாய் வாழ, தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு தகவல் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் திருவாரூர் மகாராஜா சிக்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதி, 9:35 திருவாரூர் சீமாட்டை சிக்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், இன்று காலை 10:00 சிந்தனை அரங்கம் அன்பின் வழியால் ஆளுமை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தொழில் மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி நிகழ்ச்சி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மயிலாடுதுறை வம்சா சிங்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தளிர் ஆர் சாய் மீரா, 12:55 பன்னிசை பன்னில் ஓசை என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசமடைந்து பவனி வரும், 1:30 இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் பர்த் அனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி படைப்பாளர் நிலையம், 1:55 மெலிசை, 2:00 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போற்றுவோம் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி அம்சகௌரி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங் சோஷியல் மீடியா பேஸ்ட், 3:30 திருவாரூர் சீமாட்டின் எல்எஸ்சி, 4:00 திருவாரூர் மகாராஜா சிங்ஸின் ஊரும் உறவும் கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயம்மன் ஆலய வாசலிலிருந்து நேரலையாக மலரும், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் ஊரும் உறவும், இன்று மாலை 5:00 திரைசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மகளின் விளக்கேற்று மலை, 6:00 பன்னிசை நாடும் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள், 6:20 நாச்சியார்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமராஜ் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் மது, வழங்குவோர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ் 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோயை குறித்து விழிப்புணர்வு தகவல் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிறப்பு வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள், 6:45 திருவாரூர் மகாராஜா சிங்ஸின் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உறவு வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசிட்டின் உழவரங்கம் மண்ணும் நெல்லும் மயிலாடுதுறை மாவட்டம் சம்மனார் கோயில் டி பொய்யாமொழியருடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜுவல்லரின் காற்றில் வரும் காணம், 8:30 திருவாரூர் சீமாட்டின் காற்றில் வரும் காணம், 9:00 ஆங்கில செய்திகள். நிகழ்ச்சி குறிப்புகளை அவ்வப்போது கேட்கலாம். இனி அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with the principles of pro-people, proactive and good governance. He said the country is progressing rapidly on the reform.

0: ஆர் உயிர்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணி வேராக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்தியே தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் இன்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும். சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால் அன்று ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது. பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்திய அவலம் கண்ட அகிலமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்தபோதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவல நிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரண்ட் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ். ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர் வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலக உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனித நேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி, செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அகிம்சையை போற்றுவோம். உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: அகஸ்வனி காரைக்கால். நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னிழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்த இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மற்றும்
3: நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
7: வானவீதியில் தேனமதாய் கனமழை பொழியும். காரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மலையில் தொடர்ந்து சூட வரும் மாலை BS ரசிரேகா பாடியது.

0: இதுவரை நேர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. நேயர்கள் நினைவிற்க, இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் அரங்கம், மண்ணும் நெல்லும் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்குட்டி பொய்யாமொழியுடன் நேர்முகம் கேட்கலாம். அகஷ்வணி கரைக்கால் நேயர்கள் கேட்க விருப்பது கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்திய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பர்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 15 வெள்ளிக்கிழமை.
7: உழவர்களுக்கு

0: என்ன சுபாக்கா, அது கிழங்கு காய வச்சிட்டு இருக்கீங்க?
1: கிழங்கு தான் பொங்குடி.
0: ஆனா இந்த கிழங்கு பாக்கிறதுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோமே, சேப்பங்கிழங்கு அது மாதிரி இல்லையே?
1: இது அந்த மாதிரி கிழங்கு இல்ல, இது மாலெல்லாம் கட்டுவாங்கல்ல சம்மங்கி பூ, அதுக்கான விதை, அதை நடவு செய்யறதுக்குள்ள கிழங்கு.
0: ஓ, இதுதான் சம்மங்கி விதை கிழங்கா? சரி சுபாக்கா, இது எங்க கிடைச்சது உங்களுக்கு? எதுக்கு நீங்க வேலை மெனக்கெட்டு இந்த கிழங்கு காய வச்சிட்டு இருக்கீங்க இப்போ?
1: பூங்குடி, இது வேளாண் அறிவியல் நிலையத்துல நானே இதை தேடி வாங்கிட்டு வந்து காய வச்சிருக்கேன், சம்மங்கி பூ சாகுபடி செய்யறதுக்காக.
0: எல்லா சாகுபடியும் முடிச்சு இப்ப சம்மங்கி சாகுபடிக்கு வந்து நிக்கிறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. சரி, ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதை எப்படி ஆரம்பிக்க போறீங்க?
1: பூங்குடி, இந்த சம்மங்கி சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள செம்மண்ணு, மணற்பாங்கான வண்டல் மண்ணு இதெல்லாம் ரொம்ப ஏற்றது. அது மட்டும் இல்ல, நிலத்தை நல்லா உழுது புழுதியாக்கி அது கூட தொழு உரம், நல்லா மக்கிய இயற்கை உரம் சேர்த்து பாத்தி அமைக்கணும்.
0: அமைச்சு
1: அமைச்சு என்ன, ஆரோக்கியமான நோய் பூச்சி தாக்குதல் இல்லாத இந்த மாதிரியான சம்மங்கி கிழங்குகளை தேர்வு செய்யணும்.
0: அதெல்லாம் சரிக்கா, நீர் பாசனம் இந்த சம்மங்கி சாகுபடிக்கெல்லாம் எப்படி?
1: நடவு செஞ்ச உடனே தேவையான அளவு தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் மண்ணோட ஈரப்பதத்துக்கு ஏத்த மாதிரி நீர் பாசனம் செய்யணும். பூங்கொடி,
0: சுபாக்கா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. பொதுவா சம்மங்கி பூவுல ரெண்டு அடுக்கும் இருக்கு, ஒத்த அடுக்கும் இருக்கு. நீங்க காய வச்சிருக்க இந்த சம்மங்கி கிழங்கு எந்த ரகம்க்கா?
1: இந்த மெக்சிகன் சிங்கிள் பிரஜ்வார், இது ஓர் அடுக்கு ரகம். இந்த பேர்ல் டபுள், சுவாலினி, வைபவ் இதெல்லாம் ரெண்டு அடுக்கு. இப்ப நான் காய வச்சிருக்கிறது ரெண்டு அடுக்கு ரகம் பூங்கொடி, சுவாலினி.
0: ஓஹோ, இதுக்கு கால பருவநிலையெல்லாம் ஒன்றும் இல்லையாக்கா?
1: ஏன் இல்லை, ஜூன் ஜூலை மாதம் இதுக்கு ரொம்பவே சிறந்தது. மண்ணில் கார அமிலத்தன்மை 6.5-7.5 வரைக்கும் இருந்தா நல்லாவே மகசூல் கிடைக்குமா பூங்கொடி?
0: இந்த சாகுபடிக்கு இடைவெளியெல்லாம் எவ்வளோக்கா விடணும்?
1: 45-20 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும் பூங்கொடி, 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் வச்சாலே போதுமானது.
0: சரிக்கா, இந்த மாதிரி இடைவெளி விட்டு நட்டுடுறோம். எவ்வளவு கிழங்குக்கா தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு?
1: ஏக்கருக்கு 40-45,000 கிழங்குகள் தேவைப்படும் பூங்கொடி.
0: அப்போ உரங்கள்லாம் எப்போக்கா கொடுக்கணும் நம்ம?
1: நடவு செய்யும் போதே அடி உரமா ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம், பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரங்களான யூரியா, சூப்பர் பாஸ்பேட், நியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இதெல்லாம் இடலாம். மேலுரமா நடவு செஞ்ச 2-3 மாதங்களுக்கு பிறகு யூரியா உரத்தை பிரிச்சு கொடுக்கலாம் பூங்கொடி. நடவு செஞ்ச 2-3 வருஷத்துல தொடர்ச்சியா நல்ல மகசூல் தரும்னு சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல.
0: சரிக்கா, உரம் கொடுத்துட்டோம். இப்போ உரம் கொடுத்தாலே பூச்சி நோய் பின்னாலே வருமே, அப்ப என்ன பண்ணுவீங்க?
1: மண்ணுல நூற்புழு இருந்தா செடிகளோட வளர்ச்சி குறைஞ்சி சம்மங்கி செடியோட இலைங்க வெளிரி மகசூல் பாதிக்கப்படுமா. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேர் பகுதியில கார்போஃபியூரான் குருணைய 1 செடிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விகிதத்துல இட்டு உடனே தண்ணி பாய்ச்சணுமா.
0: ஆக மொத்தத்துல சம்மங்கி சாகுபடியை பத்தி மொத்த விவரமும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சாகுபடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க.
1: பூங்குடி, இதுல உனக்கு சந்தேகமே வேணாம். கிழங்கெல்லாம் நடவு செஞ்சு செடி நல்லா பூத்து வரும்போது அக்கா சொல்லி விடுறேன், வந்து பூ பறிச்சுட்டு போ பூங்கொடி.
0: பூங்கொடிக்கு பூவா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை காரைக்கால் ஓய்ந்து சேர்க்கிறதாவது காவிரி அசட் காரைக்கால் சேகரின் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கர் ஓய்ந்து சி காவிரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: அகஷ்வணி காரைக்கால். நேரம் 6:40. நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுத நிகழ்ச்சி. வழங்கும் ஸ்ரீலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்
3: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.

0: Max, Vest and Briefs. Cool Max.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வாழும் காலத்தில் சிறப்புகள் பெற்று மறைந்தாலும் மறையாமல் வாழும் மனிதர்களை தலைவர்கள் என போற்றுகிறோம். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழும் தன்னலமற்றவர்களே தலைவர்கள். காலந்தோறும் மக்கள் கூட்டத்தில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க முயலும் சிந்தனை மிக்க மனிதர்களை தலைவர்களாக உருவெடுக்கின்றனர். பிறர்படும் துன்பத்தை கண்டு துன்பப்பட்டு இன்பத்திற்கான வழிகளை காண முயலும் வெற்றியாளர்களை காலம் தலைவர்கள் வரிசையில் வரவு வைக்கிறது. அசாதாரண சூழ்நிலையை தைரியத்தோடு எதிர்கொண்டு சாதாரண சூழ்நிலையை உருவாக்கும் திறமையாளர்களை மக்கள் வழிகாட்டியாகவும் வணங்கும் தலைவர்களாகவும் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களை பின்பற்றி நடப்பதை பெருமையாக கருதுகின்றனர். தலைவர்கள் அறிவாலும் செயலாலும் விழிப்புணர்வாலும் தன்னலம் கருதாத பண்பாலும் நீதி நேர்மையாலும் ஓயாத உழைப்பாலும் உயர் சிந்தனையாலும் தொலைநோக்கு பார்வையாலும் தன்னை சார்ந்தோர் நலன் பற்றி சிந்திக்கும் உயர் சிந்தனையாலும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த தலைவர்களுக்குரிய அனைத்து தகுதிகளுடன் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மிசோ என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த நெல்சன் மண்டேலா கல்லூரி படிப்பிற்கு பின் தன் வாழ்வின் இன்பம் பற்றி எண்ணாமல் தான் பிறந்த கருப்பின மக்களின் துயர் துடைக்க எண்ணினார். அவர்களின் விடுதலைக்காக போராடினார். அதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். உலகிலேயே 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த மனிதர் சிறையில் கொடுமைகளை தன்னின மக்களுக்காக ஏற்றுக்கொண்டார். இவரின் கடுமையான போராட்டத்தால் அறிவுமிகு சிந்தனையால் விடுதலை கிடைத்தது. ஆப்பிரிக்க நாட்டின் முதல் கருப்பின குடியரசு தலைவராக பொறுப்பேற்றார். அவரால் இன்று மக்களிடையே ஒற்றுமை மலர்ந்திருக்கிறது. இவர் போன்று சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முயன்ற நல்லவர்களை நாடு போற்றும் தலைவர்களாக கொண்டாடப்படுகின்றனர். இவர் பயம் இல்லாதிருப்பது தைரியம் இல்லை, பயத்தை வென்று முன்னேறுவதே தைரியம் என்றார். உலகை மாற்ற கல்வி ஒன்றே சக்தி வாய்ந்த ஆயுதம் என்றார். இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயக்குமோ சால்பு என்ற திருக்குறள் பொருளுக்கேற்ப பழிவாங்கும் உணர்வை விடுத்து எதிரிகளையும் பொறுத்து கொள்ளும் மனத்துடன் தேசிய ஒற்றுமையை உருவாக்கினார். இவர் போன்ற தன்னலம் கருதா தலைவர்களாலேயே உலக நாடுகள் நன்மை பெற்றிருக்கின்றன. இவரின் வழியில் உலக நன்மைக்கு நாமும் உழைப்போம். நன்றி, வணக்கம்.
3: நேயர்கள், இதுவரை ஸ்ரீலிதாம்பாள் சித்தாபம் இடங்களூர் என்னை வழங்கிய
1: இன்சொல் அமுது
3: கேட்டீர்கள்.
1: வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
3: நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்களூர் எண்ணெய்
3: நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
0: Best and Briefs.
3: நிரலாம் அணிந்திருக்கிறோம். காற்றில் கலந்து காதில் மொழியாகும் கரைக்கால் பண்பலை 100.3. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்

மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள

0: தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26 நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மைப் பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கோபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெருந்தலைவர் காமராஜரின் 51 நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள்

0: என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்டர்செஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்துமுறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அகஷ்வணி கரைக்கால், நேரம் 6:55.
2: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
3: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
2: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனைக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் நிகழ்ச்சி. வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் இணையங்கூர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
6: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
5: மேலணி குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்ல மைக்க

0: உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தானா அருண். சாலையோரத்துல ஒரு வயசான பாட்டி அதிக எடையுடைய ஒரு பைய தூக்க முடியாம தூக்கினத கவனிச்சானா. உடனே அருண் என்ன பண்ணானா, ஓடி போயிட்டு அந்த பாட்டி கிட்ட நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்டானா. அதற்கு அந்த பாட்டியும் மகிழ்ச்சியோட, இது செத்த எனக்கு தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்களா அருண் கிட்ட. அருணும் அந்த பைய பாட்டியோட வீட்டு வாசல் வர எடுத்துட்டும் போனானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, நீ செய்தது சிறிய உதவிதான்ப்பா, ஆனா எனக்கு அது பெரிய நிம்மதியை தந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னையில இருந்து அருண் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிறருக்கு செய்யும் சிறிய உதவி கூட அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம் அக்கா.
2: உங்க பேர் என்ன?
3: ஆர் சாய் மீரா.
2: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: நம் நாட்டின் இல்லை வரமே எல்லாமே இங்கு செல்மே, இயற்கை வளம் வரமே, இதுவே இந்திய நாட்டின் பெருமை. அடுத்ததா தங் ட்விஸ்டர் சொல்றதா இருக்க.
2: சரி, கிளாஸ் மிஸ் என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க உங்களுக்கு?
3: இங்கிலீஷ்.
2: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: கலெக்டர்.
2: எதனால நீங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்.
2: சரிங்கம்மா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழி, குடிகாடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் நிகழ்ச்சி. வழங்குவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ், மேலணி குழி, குடிகாடு.
0: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
4: காற்றில் தவிழ்ந்து காதில் மலரும் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7 மணி. கத்தையின்றி ரத்தம் என்ற யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவர். ஒண்டி அண்டி குண்டு விண்டு எங்குயிர் வரைத்தல் இன்றியே மண்டலத்தில் கண்டிடாத சண்டை ஒன்று புதுமையே. குதிரை இல்லை, யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே. எதிரியின்றி யாருமில்லை, இற்றும் ஆசை இல்லதாய். கோபமில்லை, தாபமில்லை, சாபங்குரல் இல்லையே. பாபமான செய்கை என்றும் பண்ணும் ஆசை இன்றியே. இப்படி தொடருகின்ற நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் யார் குறித்து? இந்த மண்ணை அகிம்சையால் ஆண்வதற்கு வாய்ப்பளித்து உத்தமர் காந்தி அடிகளின் பிறந்த நாளை குறித்து, அவர் குறித்து எழுதிய இந்த பாடல் அவர் பிறந்த நாளில் நாம் சொல்லி. காந்திய சிந்தனையோடு இனிவரும் பொழுதை தொடர்வோம். வாய்மையைத் தவிர வேறு எந்த ராஜதந்திர

எனக்கு தெரியாது. காந்திய சிந்தனை. நேயர்கள் இனி கேட்கலாம் தித்திக்க மொழி பேசி தவிட்டாமல் சுவை கூட்டும் திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ஒழிக்கிறது நாம் இருவர் படத்திற்காக காந்தி மகான் குறித்த பாடல் ஒன்றில் தொடங்குவோம்.

0: காந்தி மகான்.
1: திரையில் அடுத்து வருகிறது சிறைச்சாலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் சித்ரா குரலில் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

திரையிசில் அடுத்து வருகிறது நண்பேண்டா படத்திற்காக பாடல். உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ, குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ், இசையில் வருகிறது இந்த பாடல்.

0: ஒளி தைந்து பாலோடு நிறைவு பெற்றது. தித்திக்கு மொழி பேசி தவிட்டாமல் சுவை தந்த இந்த பொழுதில் ஒழித்த திரை இசை. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கரு குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தையொட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை, வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்தவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர். பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மேஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர்குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலன்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றியவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரிலிருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் எங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 இதில் உயிரிழந்தனர்.

0: இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து ஆகஸ்ட் 4 தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தியமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோரடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 உட்பட 3 உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: காற்றிலே கலந்து காதிலே பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கனன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால்.

0: தொடர்புக்கு 9842599297.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சி வழங்குவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா தெரிஞ்சோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இணைந்த நிகழ்ச்சி விழின் ஒரு காரைக்கல் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாருப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கல் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கல்
7: தரமான தாற்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
8: ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொன்னார், என்னுடைய இல்வாழ்க்கையில என் மனைவியோட ஒரே ஒரு தடவை தான் சண்டை வந்திருக்குது அப்படின்னாராம். எப்போன்னு கேட்டிருக்காங்க, கல்யாணத்துக்கு மறுநாள் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் சண்டையே வரலையான்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னாராம். அது எப்படின்னாங்களாம், அப்போ ஆரம்பித்த அந்த முதல் சண்டையே இன்னும் முடியலையே அப்படின்னாராம். கேட்டவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டுது. அதாவது நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரே தவிர, ஆனால் உண்மையிலேயே இல்வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்ற ஒருத்தர் தான் அவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இல்லத்தரசிகள் தான் காரணம். இயற்கையாகவே பெண்களுக்குன்னு சில சிறப்பான குணங்கள் உண்டு. ஒரு தடவை பவேரிய நாட்டு அதிபருக்கும் ஜெர்மன் சக்கரவர்த்திக்கும் தகராறு வந்தது. ஜெர்மன் சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய படையை திரட்டிகிட்டு போய் பவேரியாவின் தலைநகரை வளைச்சுட்டார். ஆனாலும் அவருக்கு கோபம் அடங்கலை. பவேரிய தலைநகரை தரமட்டமாக்கணும்னு தீர்மானித்தார். அந்த சமயத்தில் அவர் மனசில் ஒரு ஓரமாக கொஞ்சம் இரக்கம் தலை காட்டிச்சு. உடனே ஒரு அறிவிப்பு கொடுத்தார், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும் விதிவிலக்கு அளிக்கிறேன், அவங்க அவங்க முதுகலை சுமக்கக்கூடிய அளவுக்கு பொருள்களை எடுத்துக்கிட்டு அவங்க வெளியேறலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய படை தலைவர்களை கூப்பிட்டார். பெண்கள்லாம் தட்டுமுட்டு சாமான்களோட ஊரை விட்டு வெளியேறின உடனே தலைநகரை கொளுத்தி விடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பவேரிய நாட்டு பெண்கள்லாம் ஒவ்வொருத்தராக தட்டு தடுமாறி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சக்கரவர்த்தி பார்க்குறார், அவருக்கு அதிர்ச்சி. என்ன நடந்துச்சு தெரியுமா, பவேரிய பெண்கள் முதுகில் சுமந்து வந்தது யாருன்னா, வீட்டு பொருள்கள் இல்லை, அவங்கவுங்க வீட்டுக்காரர். ஆமாம், அவங்க வந்து தங்களுடைய கணவன்மார்களை வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா பவேரிய மன்னனை அவனுடைய ராணி வந்து சுமந்துக்கிட்டு அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மன் சக்கரவர்த்தி இதை பார்த்தாராம், அவருக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போச்சு. அந்த பவேரியாவுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு படைகளை திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டாராம். இது ஒரு வரலாறு. மனைவியின் பெருமைங்கிறது இதுதான். இருந்தாலும் இந்த காலத்துலலாம் அந்த அளவுக்கு நடக்குமாங்கிறது சந்தேகம். அது மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முதுகில் வந்து சுமந்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதா வச்சுக்குவோம். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி போட்டியை தான் சுமந்துக்கிட்டு போவாங்க. அண்மையில் வந்து மெக்சிகோவில் வந்து குடும்ப தலைவிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களாம், பேப்பரில் வந்தது. அது என்ன போராட்டம்னா, ஒரு நாள் வீட்டு வேலையை அடியோடு நிறுத்தி விட்டாங்களாம். அவங்கவுங்க கணவன்மார்களை சமையல் வேலை உள்பட சகல வேலைகளையும் அன்னைக்கு செய்ய வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால், வீட்டு வேலைங்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சமுதாயம் முழுசுக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். மெக்சிகோ நகராட்சியின் பெண்கள் சம உரிமை இயக்கம் தான் இந்த கிளர்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது தான். நம்ம ஊர்லெலாம் அந்த அளவுக்கு போராட்டமே அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல பேர் வீட்டு வேலைகளெல்லாம் பொறுப்பாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு அம்மா தன்னுடைய கணவர் பேரில் ரொம்ப குறைபட்டுக்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏன் வீடு, ஏன் பங்களா, ஏன் காரு, ஏன் தோட்டம், இப்படியே தான் சொல்கிறீங்க, எதையாவது நம்முடையதுன்னு சொன்னதுண்டா அப்படின்னாங்களாம். கணவர் பார்த்தார், சரி சொல்கிறேன், நம்முடைய வேட்டி எங்கே, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம்.

0: இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து நிகழ்ச்சி வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
0: காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை
0: காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம். நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை மயிலாடுதுறை
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: தரமான தார்ப்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.
7: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம், எல்லாருமே ரத்தம் கொடுக்கலாம், இதுக்கு வந்து வரைமுறைலாம் கிடையாது. சின்ன சின்ன ஒரு வரைமுறை தான் உண்டு. என்னென்னா, 18 வயசு நிர்மண ஆணாக இருந்தாலும் கொடுக்கலாம், பெண்ணாக இருந்தாலும் கொடுக்கலாம், அதில் எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுடைய வெயிட்டை செக் பண்ணுவோம். மினிமம் 45 kg வந்து வெயிட் இருந்தால் அவங்க பிளட் டொனேட் பண்ணலாம். காலையில் சாப்பிட்ருக்கணும், நைட்டு நல்லா படுத்துங்கிருக்கணும். முதல்ல வாலண்டரியாக பிளட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வேணும். ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறவங்களுக்கு 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக கொடுக்க முடியும். ஆனால் ரெகுலர் டோனர், வாலண்டரி டோனராக இருந்தாங்கன்னா அவங்க 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் தாராளமாக பிளட் கொடுக்கலாம். எத்தனை நாளைக்கு ஒருத்தர் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா, ஆணாக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு முறை, ஏதாவது 90 நாள் முடிவடைஞ்சிச்சுன்னா மறுபடியும் டொனேட் பண்ணலாம். அதுவே பெண்ணாக இருந்துச்சுன்னா 4 மாதத்துக்கு ஒருத்தர், 120 நாளைக்கு ஒருத்தர் நம்ம அவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெக்கமெண்டேஷன். அது மட்டும் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ பெண்கள் கொடுக்கலாம்னா தாராளமாக கொடுக்கலாம். என்னென்னா, அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 12.5 அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து கொடுக்க முடியும். நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்க கொடுக்க முடியும். எப்படி சொல்லுவாங்கன்னா, சேஃப் பிளட் ஹெல்த்தி டோனர்ஸ். ஹெல்த்தி டோனர்ஸால் தான் சேஃபான பிளட்டை கொடுக்க முடியும். நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இதுலேயே வந்து டெம்பரரி டெஃபரல், பர்மனன்ட் டெஃபரல் அப்படின்லாம் இருக்கிறாங்க. டெம்பரரி டெஃபரல் என்னென்னா, நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க, நைட் டியூட்டி பார்த்துருப்பாங்க, இல்லை ட்ராவல்லே வந்திருப்பாங்க. சில சமயங்களில் என்ன பண்ணாக்க, விட்டு விட்டு தூங்கியிருப்பாங்க, சரியான தூக்கம் இருக்காது, டீப் ஸ்லீப் இருந்திருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து டெம்பரரி டெஃபரல். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அன்றைக்கு மட்டும் எடுக்க மாட்டோம், நீங்கள் நல்லா இன்றைக்கி படு தூங்குங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் 2 மணி நேரத்துக்குள்ளார அவங்க ஸ்மோக் பண்ணியிருக்கக்கூடாது, அதையும் மெயினாக பார்ப்போம். அப்புறம் முதல் நாள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கக்கூடாது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்கள வந்து இன்றைக்கி பிளட் நீங்கள் கொடுக்க வேணாம், நீங்கள் நாளைக்கே இல்லை நாளை மறுநாளோ வந்து பிளட் கொடுங்க, அது வரைக்கும் நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். அப்புறமா பெண்களாக இருந்தால் என்னென்னாக்கா, அந்த மென்ஸ்ட்ரல் டைமில் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு ப்ளீடிங்கில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் நாங்கள் எடுக்க மாட்டோம். அப்புறமா தாய்ப்பால் கொடுக்குறவங்க பிளட் கொடுக்க முடியாது. ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற லேடி வந்து அவங்க வந்து பிளட் கொடுக்க முடியாது. அப்புறம் நமக்கு ரத்தம் ஏற்றிருக்காங்க, நாம் பிளட் கொடுக்கலான்னா கொடுக்கலாம், ஆனால் நமக்கு ரத்தம் ஏற்றி நம்ம 6 மாதம் கழித்த பிறகு தான் நம்ம பிளட் கொடுக்க முடியும்.

0: முடியும். இதுமாரி டோனர்ஸ்லேயே ரெண்டு மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம். வாலண்டரி டோனர்னு பிரிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் டோனர் இருக்காங்க, அடுத்து ஃபேமிலி டோனர் இருக்காங்க, இன்னொன்று ஆட்டோலோகஸ் டோனர்ஸ்னு இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இன்னொரு பத்து நாள் எனக்கு ஆப்ரேஷன் இருக்குது, பிளட்டு நான் கொடுக்கலான்னா எனக்கே நானே பிளட்டு கொடுத்துக்கிறது, அது பேர் ஆட்டோலோகஸ் டோனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம, அந்த டைம் சப்போஸ் ப்ளீடிங் ஆனிச்சுன்னா அந்த பிளட்டை நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. இதுமாரி நிறைய கேட்டகரியாக வந்து டோனர்ஸை பிரிக்கலாம். அதனால் வாலண்டரியாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கணும். அதே போல் பர்மனெண்டாக டெஃபரல் அப்படின்னு பார்க்க போனால், அவங்க வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, மலேரியா, விடிஆர்எல், ஹெச்ஐவி, கேன்சர் பேஷண்ட் இவங்கெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்க முடியாது. அதனால் அவங்கள்ட்ட கவுன்சிலிங் பண்ணும்போது எல்லாத்தையும் தெளிவாக நாங்கள் சொல்லிவிடுவோம். இதுதான் வந்து வாலண்டரி டோனர்ஸ் பற்றின ஒரு சில வழிமுறைகள்.
1: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். உங்கள் கடை மயிலாடுதுறை, தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலவனேஷு விழுங்கூர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிந்தனை துளி, சூரிய ஒளியாற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறிப்போம். அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். அருகிருந்து ஒழியும் அன்பாய், ஆக்கத்தை வழங்கும் அறிவாய், ஆற்றலை தருவிக்கும் அருளாய், மருதுகின்ற நெஞ்சத்தில் மயங்குகின்ற நேரத்தில் தயங்கிடாமல் ஒளிப்படும் திடமாய், மாசற்ற மனமாய், மறைக்காத செல்வமாய், தடையின்றி ஊற்றும் தமிழாய், மாசத்துடன் வளர்க்க பாரங்க முலாவரும் பைந்தமிழ்ச்சோலை காரைக்கால் பண்பலை 100.3.

0: மருத பண்பாடி மலர்கின்ற காலையில் மனதிற்குள் மகிழ்ச்சி பக்கமா தமிழ் பேசும் இரா சுந்தர பாண்டியன் நாம் அணிந்திருக்கிறோம். காலை காம்போடு காலை நேரத்தில் கலகலப்பாய் மாற்றும் இந்த காலை காம்போ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிறிஸ்டலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர்

0: முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: அன்பு என்ற ஒன்று இந்த உலகின் ஆகப்பெரிய பலம். நம் எண்ணத்திலுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: இன்றைய

0: பேஸ்டை யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்படியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
7: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
6: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
7: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
6: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
7: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
6: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
8: கரைக்கல் நகராட்சி ஆணையத்தில் வந்துள்ள அறிவிப்பு, இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவை அரசு ஆணைப்படி இன்று காரைக்கால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழிக்கறி, பன்றிக்கறி மற்றும் மீன் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை பொதுமக்களும் வியாபாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நாடெங்கும் தூய்மையே சேவை தொடர் நிகழ்வுகள் நடந்து வரும் இந்நேரத்தில் தடைமீறல் தண்டனைக்குரியதாகும். இதனை மீறுவோர் மீது புதுச்சேரி நகராட்சிகள் சட்ட விதிகளின்படி உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் இறைச்சி பறிமுதல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 430 கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தி தினமான இன்று கிராம சபா கூட்டங்கள் நடைபெற உள்ளன. இக்கூட்டத்தில் காந்தி ஜெயந்தி தினத்தின் கருப்பொருள் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொதுநிதி செலவினம், கிராம ஊராட்சிகள் தூய்மையான குடிநீர் விநியோகத்தின் உதவி செய்தல், வளர்ச்சியடைந்த பாரதம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், சிறுபாசன குளங்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்க திட்டம் இதர கூட்டப்பொருள் விவாதிக்கப்பட்டுள்ளன. கிராம ஊராட்சிகள் அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவை பெறும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள், திட்டப்பணிகள் குறித்து விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எனவே கிராம சபை கூட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதோடு தங்கள் ஊராட்சியின் வளர்ச்சியின் தங்களை பங்களிப்பையும் முழுமையாக வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இணை கேட்கலாம் சேவை செய்திகள். கோட்டூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் 7ஆம் நாளான இன்று நூலகம் தூய்மை பணி கோட்டூரில் நடைபெறும். சிக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் போதை பழக்கம் இல்லாத, காசுநோய் இல்லாத இளைஞர்களை உருவாக்குவது நாட்டுப்பணி திட்டத்தில் இன்று 10 முதல் 11 வரை சிறப்பு அமர்வு, சைபர் கிரைம் பற்றிய விழிப்புணர்வு. திருவாரூர் வேலுடையார் மேல்நிலைப்பள்ளி போதை பழக்கம் மற்றும் காசுநோய் இல்லாத இளைஞர்களை உருவாக்குதல் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நிறைவு விழா. முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் போதை பழக்கம் மற்றும் காசுநிலை இளைஞர்கள் உருவாக்குதல் முகாம் நிறைவு விழா வாக முதியோர்லயத்திற்கு சென்று வருதல். திருவாரூர் மாவட்டம் அரசு ஆதிதிராவிடன் மேல்நிலைப்பள்ளி நெடுங்குளம் நாட்டுப்பள்ளி திட்ட சிறப்பு முகாம் நிறைவு விழா 9 மணிக்கு. நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் காரை பண்பலையின் காலை காம்போ.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
10: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியில் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
8: நேயர்கள் நினைவிருக்கு, இன்றிரவு 9:15 பொன்னையின் செல்வங்கள், 9:30 மயிலாடுதுறை.

வம்சா சில்சன் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லும்போது வழங்குவோர் கரைகள் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலை நாளில், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள்: இன்று காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இன்று மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லர் வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாம் இணைந்திருக்கிறோம் கலகலப்பாக மாற்றிக்கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் காலை கம்போவோடு.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: ஸ்வச்சதா ஹி சேவா 2026 தொடர்பாக இன்று காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை தொடர்பான குறை கேட்கும் நாள் நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். 2008-15 வர இருக்குது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்கிறாங்க அறிவிப்பாளர் தீபா.

இதுவரை காற்றில் கலந்து கானம் இசைத்து காதில் மொழி பேசி கருத்தை கவர்ந்து களிப்பை ஊட்டி மகிழ்வித்தது காற்று மாளிகையின் கவின்மிகு நாயகன் காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ. காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3.

0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: நேயர்களை கேட்கலாம் சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்
3: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யாரையாவது சின்னதா ஏமாத்தணும் நினைச்சோம்னா நம்மள யாராவது ஒருத்தவங்க பெருசா ஏமாத்துவாங்க. அதனால மத்தவங்களை ஏமாற கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம கொள்கையா கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மள எல்லாருமே பாராட்டுவாங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு இனிப்பு கடை, அங்க ஒரு வயசானவர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவன

0: 10 ரூபாய், 50 பைசா, 1 ரூபாய் இப்படி சின்ன சின்ன காசு எடுத்து வரானுங்க. இவங்கள்ட்ட வந்து இனிப்பு கேட்கறானுங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தாலே இப்படி கே திட்டுவாரு. ஆனா அதே சின்ன பசங்களை வச்சுக்கிட்டோம்னா ஏதாவது வேலை வேணும்னா அவங்கள்ட்ட வாங்கலான்னு மட்டும் அவர் தெரியும். மத்தியானம் தூங்குவாரு, அப்படி தூங்குற நேரத்துல என்ன பண்ணுவாரு, சின்ன பசங்களை கூப்பிடுவாரு, தம்பி கடையை பாத்துங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. கடையை பார்த்துட்டு இருப்பானுங்க, அது கொஞ்சோண்டு ஸ்வீட் கொடுத்து சாப்பிட சொல்லுவாரு. இப்படி வைக்கும்போது ஒரு நாள் மண்பானை செய்யற ஒருத்தர் வந்து கடைக்கு வராரு. அவரை பார்த்து அந்த இனிப்பு கடைக்காரர் சொல்றாரு, பலகாரங்கள்லாம் வைக்கிறதுக்கு வந்து வாய் அகன்ற பானை 30 வேணும், செஞ்சு தருவீங்களான்னு கேட்டோன்னே ஓகே ஒரு வாரத்தில் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோடனே அந்த பானையை வந்து கடைக்கு எடுத்துட்டு வரணும், என்ன செய்யறதுன்னு தெரியல அவருக்கு. சரி வழக்கம் போல அந்த சின்ன பையன்களை கூப்பிட்டா தூக்கிட்டு வந்துருவானுங்கன்னு சொல்லிட்டு, எப்பா மண்பானை செய்யறவர்கிட்ட வந்து 30 பானை இருக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்களான்னு கேட்டோன்னே, சரி இந்த சின்ன பையன் கேட்கறாங்க, அப்படி நாங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்தா எங்கள்கிட்ட இனிப்பு தருவீங்களான்னு கேட்கறாங்க, கொண்டு வாங்க பிண்டி பார்க்கலாம் அப்படின்னு. அதுமாரி இனிப்பு கிடைக்க போதுன்னு சந்தோஷத்துல இந்த பசங்க போய் பத்திரமா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆரவாரமா இருக்கும்போது அந்த பானையை கொண்டாந்து கொடுத்து எல்லா பானையும் வந்து சேர்ந்துருச்சு. இனிப்பு கொடுங்கன்னு அங்கே சாப்பிட்டு கிளம்புறோன்னு சொன்னோன்னு, நான் எப்போது உங்களுக்கு இனிப்பு தர சொன்னேன், நீங்க கேட்டதுக்கு கொண்டு வாங்க பார்க்கலாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கவே இல்லை. அந்த சின்ன பையனுங்க ஏமாந்து போய் ரொம்ப புலம்பிட்டே போனாங்க. எதாவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே வந்தார், அவர் கேட்டாரு, ஏன் தம்பி அழுதுகிட்டே போறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல மாமா இந்த மாதிரி அந்த இனிப்பு கடைக்காரர் எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்றாப்ல, சரி நீ கவலைப்படாதீங்க நிச்சயமா அதை தாண்டி உங்களுக்கு இனிப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு போறாரு. நீங்களா கடைக்கு வெளியில நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடை உள்ள போனோன்னு அந்த கடைக்காரரோட பையன் தான் அந்த கடையை பார்த்துட்டு இருக்கான். கடைக்காரர் எங்கன்னு கேட்டோன்னே அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரி அப்ப உடனே யோசனை பண்றாரு, இந்த நேரம் தான் சரியான நேரம், இந்த பையன்களை ஏமாத்தினவருக்கு நிச்சயமா அவர் பாடம் கொடுக்கணும் சொல்லிட்டு போய் அந்த இனிப்பை எடுத்து இவர் சாப்பிடுறாரு. இதை பார்த்தோன்னே பையன் வந்து, என்ன நீங்க இனிப்பு எடுத்து சாப்பிட்றீங்க, பணம் கொடுங்க, பணம் கொடுக்காம எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தம்பி உங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும், நான் இதை சாப்பிட்றது அவர் பொறுப்படுத்தவே மாட்டாரு, நீ வேணா அவர்கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி எறும்பு வந்திருக்காப்ல, எறும்பு வந்து இனிப்பு எடுத்து சாப்பிடுது, என்ன செய்யணும் கேளு அப்படின்னோடனே போய் அப்பாவை எழுப்புறான். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, கண்ணை துறக்கவே இல்லை, சொல்லு அப்படின்றாரு. எறும்பு வந்திருக்கு, எறும்பு வந்து இனிப்பு எடுத்து சாப்பிடுது, காசு கொடுக்க மாட்டேதுன்னொன்னு அவர் தூக்கம் கலைஞ்சிடுமேனுங்கிறதுல, தம்பி எறும்பை முடிஞ்சா விரட்டு, இல்லாட்டி அதை விரட்ட முடியலாம் விட்டுரு, அதை உன்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் என்னன்னா அவர் வந்து இந்த ஸ்வீட்லாம் எடுக்கிறாரு, எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்காரு, பசங்கள்லாம் கொடுத்து முடிச்சிட்டாரு, அவரும் கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சு பார்த்தா அங்கே ஸ்வீட் எதுவுமே இல்லை. அப்பா அதிர்ச்சி ஆகி பையனை கேட்கிறாரு, ஏண்டா இங்கேருந்து ஸ்வீட்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் சொன்னேன் எறும்பு வந்தது அப்படின்னு சொன்னேன், பணம் கொடுக்காம சாப்பிட்டுன்னு சொன்னேன், எறும்புன்னா பரவாயில்லன்னு சொன்னியப்பா அப்படின்னு ஒன்னே, அப்போதான் அவருக்கு புரிஞ்சுது இந்த சின்ன பையன்களுக்கு நம்ம வந்து இனிப்பு தரணும்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்ததால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுது. எதுக்காக அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை ஏமாத்தும் நினைக்காதீங்க, நீங்களும் ஏமாந்து போகாதீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.
1: ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதே.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: நேயர்கள் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். காந்தி அஞ்சலி, மகாத்மா காந்தியின் சுயசரிதை தொடர். இவ்வாறு முதல் சத்திய சோதனை முதல் பாகம் முதல் அத்தியாயத்திலிருந்து தொடர்ந்து கேட்கலாம். இன்று இடம்பெறுவது பிறப்பும் தாய் தந்தையாரும். வாசிப்பவர் கே பரந்தாமன் அவர்கள்.
1: காந்தி வம்சத்தினர் வைசிய குலத்தை சேர்ந்தவர்கள். ஆதியில் மளிகை வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள் என தெரிகிறது. ஆனால் என் தாத்தா காலத்திலிருந்து மூன்று தலைமுறைகளாக கத்தியவாரிலுள்ள சுதேச சமஸ்தானங்கள் பலவற்றை

தில் முதன் மந்திரிகளாக இருந்திருக்கின்றனர். ஓதா காந்தி என்ற உத்தம சந்திர காந்தி என்னுடைய பாட்டனார். தாம் கொண்ட கொள்கையில் மிக்க உறுதியுடையவராக அவர் இருந்திருக்க வேண்டும். அவர் போர்பந்தரில் திவானாக இருந்தார். இராஜாங்க சூழ்ச்சிகளினால் அவர் போர்பந்தரை விட்டு போய் ஜூனா காட்டில் அடைக்கலம் புக நேர்ந்தது. அங்கு அவர் நவாபுக்கு இடது கையினால் சலாம் செய்தார். மரியாதை குறைவான இச்செய்கையை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அப்படி செய்ததற்கு காரணம் கேட்டதற்கு, என் பலக்கரம் முன்பே போர்பந்தருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டு விட்டது என்றார் உத்தம சந்திர காந்தி. ஓதா காந்திக்கு மனைவி இறந்துவிடவே இரண்டாம் தாரம் மணந்து கொண்டார். மூத்த மனைவிக்கு 4 குழந்தைகள், இரண்டாம் மனைவிக்கு 2 பிள்ளைகள். ஓதா காந்தியின் இப்பிள்ளைகள் எல்லாம் ஒரே தாய் வயிற்றின் பிள்ளைகள் அல்ல என்று என் குழந்தை பிரயாயத்தில் நான் உணர்ந்ததுமில்லை, அறிந்ததுமில்லை. இந்த 6 சகோதரர்களின் 5 அவர் கரம்சந்திர காந்தி என்ற கபா காந்தி. 6 சகோதரர் துளசிதாஸ் காந்தி. இவ்விரு சகோதரர்களும் ஒருவர் பின் மற்றொருவராக போர்பந்தரில் பிரதம மந்திரிகளாக இருந்தனர். கபா காந்தியே என் தந்தை. ராஜஸ்தானிக மன்றத்தில் இவர் ஓர் உறுப்பினர். அந்த மன்றம் இப்பொழுது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் சமஸ்தானாதிபதிகளுக்கும் அவர்களுடைய இனத்தினருக்கும் இடையே ஏற்படும் தகராறுகளை தீர்த்து வைப்பதில் இந்த மன்றம் அதிக செல்வாக்குள்ள ஸ்தாபனமாக விளங்கியது. என் தந்தை ராஜ்கோட்டில் கொஞ்ச காலமும் பிறகு பாங்கனேரியிலும் பிரதம மந்திரியாக இருந்தார். இறக்கும்போது ராஜ்கோட் சமஸ்தானத்திலிருந்து உபகார சம்பளம் பெற்று வந்தார். ஒவ்வொரு தரமும் மனைவி இறக்க கபா காந்தி 4 தாரங்களை மணந்தார். அவருடைய முதல் 2 மனைவிகளுக்கும் 2 பெண் குழந்தைகள். அவருடைய கடைசி மனைவியான புத்லிபாய் 1 பெண்ணையும் 3 ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தார். நானே அதில் கடைசி பையன். என் தந்தையார் தம் வம்சத்தாரிடம் அதிக பற்றுடையவர், சத்தியசீலர், தீரமானவர், தயாளமுள்ளவர், ஆனால் கொஞ்சம் முன்கோபி. அவர் ஒரு அளவுக்கு சிற்றின்ப உணர்ச்சி மிகுந்தவராகவும் இருந்திருக்கக்கூடும். ஏனெனில் தமக்கு 40 வயதுக்கு மேலான பிறகே அவர் 4 தாரத்தை மறந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எதனாலும் அவரை நெறி தவறிவிட செய்துவிட முடியாது. தமது குடும்ப விஷயத்தில் மட்டுமின்றி வெளிக்காரியங்களிலும் பாரபட்சமின்றி நடந்து கொள்வதில் கண்டிப்பானவர் என்று புகழ் பெற்றவர். சமஸ்தானத்திடம் அவருக்கு இருந்த அளவு கடந்த விசுவாசம் பிரபலமானது. தம் சமஸ்தானாதிபதி என ராஜ்கோட் தாகூர் சாஹிப்பை ஒரு சமயம் உதவி ராஜ்ய ஏஜென்ட் அவமதித்து பேசிவிடவே அதை கபா காந்தி ஆட்சேபித்து கண்டித்தார். உடனே ஏஜென்ட்டுக்கு கோபம் வந்துவிட்டது. மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும்படி கபா காந்தியிடம் கேட்டார். அப்படி மன்னிப்பு கேட்க மறுத்துவிடவே அவரை சில மணி நேரம் காவலில் வைத்து விட்டனர். என்றாலும் மன்னிப்பு கேட்பதில்லை என்று கபா காந்தி உறுதியுடன் இருப்பதை ஏஜென்ட் கண்டதும் அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டார். பணம் திரட்ட வேண்டும் என்ற ஆசை என் தந்தைக்கு என்றுமே இருந்ததில்லை. மிக கொஞ்சமான சொத்தையே எங்களுக்கு அவர் வைத்துவிட்டு போனார். அனுபவத்தை தவிர அவருக்கு படிப்பு ஒன்றுமில்லை. அதிகபட்சம் குஜராத்தி 5 வகுப்பு வரை படித்திருந்தார் என்றே சொல்லலாம். சரித்திரம், பூகோள சாத்திரம் ஆகியவை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நடைமுறை காரியங்களில் அவருக்கு இருந்த சிறந்த அனுபவம் அதிக சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் நூற்றுக்கணக்கானவர்களை வைத்து நிர்வகிப்பதிலும் அவருக்கு திறமையை அளித்தது. சமயத்துறையிலும் அவருக்கு இருந்த பயிற்சி மிக கொஞ்சம். ஆனால் அடிக்கடி கோவிலுக்கு போவதாலும் சமய பிரசங்கங்களை கேட்பதாலும் அநேக இந்துக்களுக்கு சாதாரணமாக என்ன சமய ஞானம் உண்டாகுமோ அது அவருக்கு இருந்தது. குடும்பத்தின் நண்பரான படித்த பிராமணர் ஒருவரின் தூண்டுதலின் பேரில் அவர் தமது கடைசி காலத்தில் கீதையை படிக்க ஆரம்பித்தார். தினந்தோறும் பூஜை செய்யும் போது கீதையிலிருந்து சில ஸ்லோகங்களை அவர் வாய்விட்டு பாராயணம் செய்வதுண்டு. என் தாயாரை பற்றி நான் நினைக்கும்போது முக்கியமாக அவருடைய தவ ஒழுக்கமே என் நினைவுக்கு வருகிறது. அவர் மிகுந்த மதப்பற்று கொண்டவர். தாம் செய்ய வேண்டிய அன்றாட பூஜையை முடிக்காமல் அவர் சாப்பிட மாட்டார். அவருடைய நித்திய கடமைகளில் ஒன்று விஷ்ணு கோயிலுக்கு போய் தரிசித்துவிட்டு வருவது. ஒரு தடவே ஏனும் சாதுர் மாச விரதத்தை அனுசரிக்க அவர் தவறியதாக எனக்கு ஞாபகமில்லை. அவர் கடுமையான விரதங்களையெல்லாம் மேற்கொள்ளுவார். அவற்றை நிறைவேற்றியும் தீருவார்.

0: நோயிற்றாலும் விரதத்தை மாத்திரம் விட்டுவிடமாட்டார். சாந்திராயன விரதம் இருந்தபோது அவர் நோயுற்றிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் விரதத்தை விடாமல் அவர் அனுஷ்டித்து முடித்தார். தொடர்ந்து 2-3 உபவாச விரதங்கள் இருப்பதென்பது அவருக்கு பிரமாதமல்ல. சாதுர் மாச காலத்தில் ஒருவேளை ஆகாரத்தோடு இருப்பது அவருக்கு பழக்கம். அது போதாதென்று ஒரு சாதுர் மாசத்தின் போது ஒன்று விட்டு ஒரு நாள் உபவாசம் இருந்து வந்தார். மற்றொரு சாதுர் மாச விரதத்தின் போது சூரிய தரிசனம் செய்யாமல் சாப்பிடுவதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார். அந்த நாட்களில் குழந்தைகளாகிய நாங்கள் வெளியில் போய் நின்று கொண்டு சூரியன் தெரிந்ததும் தாயாரிடம் போய் சொல்வதற்காக ஆகாயத்தை பார்த்தபடியே இருப்போம். கடுமையான மழைக்காலத்தில் அடிக்கடி சூரிய பகவான் தரிசனமளிக்க கருணை கொள்வதில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. சில நாட்களில் திடீரென்று சூரியன் தோன்றுவான். தாயாருக்கு இதை தெரிவிப்பதற்காக ஓடுவோம். தாமே தரிசிப்பதற்காக அவர் வெளியே ஓடி வந்து பார்ப்பார். ஆனால் சூரியன் அதற்குள் மறைந்து அன்று அவர் சாப்பிட முடியாதபடி செய்து விடுவான். அதை பற்றி பரவாயில்லை என்று மகிழ்ச்சியோடுதான் தாயார் கூறுவார். நான் இன்று சாப்பிடுவதை பகவான் விரும்பவில்லை என்பார். பின்னர் வீட்டுக்குள் போய் தம் அலுவல்களை கவனித்துக் கொண்டிருப்பார். என் தாயாருக்கு அனுபவ ஞானம் அதிகமாக உண்டு. சமஸ்தானத்தை பற்றிய விவகாரங்களை எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய புத்தி கூர்மைக்காக ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் அவரிடம் அதிக மதிப்பு வைத்திருந்தார்கள். நான் குழந்தை என்ற சலுகையை வைத்துக் கொண்டு அடிக்கடி என் தாயாருடன் அரண்மனைக்கு போயிருக்கிறேன். தாகூர் சாஹிப்பின் விதந்துவான தாயாருடன் என் தாயார் உற்சாகத்தோடு விவாதித்ததெல்லாம் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. இந்த பெற்றோருக்கு சுதமாபுரி என்று கூறப்படும் போர்பந்தரில் 1869 அக்டோபர் 2 நான் பிறந்தேன். குழந்தை பருவத்தில் போர்பந்தரிலேயே இருந்தேன். அங்கே என்னை பள்ளிக்கூடத்தில் வைத்தது எனக்கு நினைவிருக்கிறது. கொஞ்சம் சிரமத்தின் பேரில்தான் பெருக்கல் வாய்ப்பாட்டை நெட்டுறு போட்டேன். மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து கொண்டு எங்கள் உபாத்தியாயரை ஏளனம் செய்து திட்ட கற்றுக்கொண்டேன் என்பதை தவிர அந்த நாட்களை குறித்து வேறு எதுவும் எனக்கு நினைவில்லை. இதிலிருந்து அப்பொழுது நான் மந்தபுத்தியுள்ளவனாக இருந்தேன் என்றும் எனக்கு ஞாபக சக்தி போதாமல் இருந்தது என்றும் யூகிக்க முடிகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. இன்று இடம்பெற்றது சத்திய சோதனை முதல் பாகத்தில் முதல் அத்தியாயம் பிறப்பும் தாய் தந்தையாரும். வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: நிறைவேற்றமணி 15 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை சிந்தனை துளி. பூமியை குளிர்விப்போம், புவி மயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்கலாம். துள்ளி வரும் பாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

0: கோவில் ஜோரா சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
2: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
1: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
3: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
1: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: நேர்களே, இன்னைக்கு துளிவரும்பாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஃபேஸ்புக்கில் என்ன கேள்வி கேட்டு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மனித மூளையில் எத்தனை சதவிகிதம் நீர் உள்ளது? மனித மூளையில் எத்தனை சதவிகிதம் நீர் உள்ளது? இதற்கான சரியான விடையை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, உடனே ஃபேஸ்புக்கில் உங்கள் பேர், ஊர், அப்புறம் ஆன்சர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, துளிவரும்பாடு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலையும் நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9368 என்ற இணைப்பு எண்ணுடன், 2311-231-2999 மற்றும் 2995-580. கால் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சிதா ஃபார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலாண்குழி, குடிக்காடு, ஸ்ரீ அபிநயா டிரேடிங் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவிலையில் அலி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலாணிக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாரு? வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா.
3: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸின் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீட்ஸ்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபேஸ்புக்கில். என்ன அப்படின்னா, மனித மூளையில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? இதற்கான சரியான விடை சுமார் 75% அப்படிங்கிறது தான். நிறைய ஆன்சர் வந்து கரெக்டாக அனுப்பிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? கடலூர் துறைமுகம் சுரேஷ், அடுத்து கும்பகோணம் செந்தில் நாதன், ஜெயா விவேகானந்தன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அடுத்து அண்ணப்பன்பேட்டை ஜோதி அனுப்பியிருக்காங்க, சிங்காரவேலு கீழக்குடியிருப்பிலிருந்து, தீபா வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் இஞ்சிக்குடி அந்த ஊர்லேருந்து, மின்சார கண்ணன் அவரும் அனுப்பியிருக்காரு. மனித மூளையில் தோராயமாக ஓகே 75% அப்படின்னு சொல்லிட்டு, குத்தாலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்காங்க, அடுத்து எருவாஞ்சேரியிலேருந்து கலாவதி அனுப்பியிருக்காங்க, திட்டச்சேரியிலேருந்து அஜிலேன் அனுப்பியிருக்காங்க, தானிக்கோட்டகத்திலேருந்து ரவிக்குமரன், அக்கரைவட்டம் அமுதா குமரன், பூவம்லேருந்து குபேர் அனுப்பியிருக்காங்க, வீரதுரை அரியலூர்லேருந்து கொள்ளிடம் கருணாநிதி, நந்தகுமார் நிம்மேலி, பூவம் குபேர் திரும்பவும் அனுப்பியிருக்காங்க, அடுத்து அள்ளிநகரம் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல் ஆண்டிமடம் சரவணன், பூவம் தினேஷ் ராஜ், மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா, பூவம்லேருந்து நிலா ஆண்டிமடம் கார்த்திகேயன், அடுத்து தலைங்காயிலேருந்து கம்பர் கபிலன் பாரி, கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து, தேவனூர்லேருந்து ஜோதி லக்ஷ்மி, அடுத்து இளங்கோவன் கூவாகத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க, நன்னிலம் நாகை குமரன், ஃபைசூர் ரஹ்மான் திட்டச்சேரியிலேருந்து, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அனுப்பியிருக்காங்க, பேரளத்திலேருந்து சந்தோஷ்குமார், ஆண்டிமடம் சுதீஷ், சுபீதா அதம்பார்லேருந்து ராமன், டிஆர்பட்டினம் ரமேஷ், செங்குந்தபுரம் சாந்தி, ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க, உங்களோட பேர்கள்லாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் வரும்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: சேலம் மங்களின் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
10: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
11: வணக்கம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: மொத்தம் தர்மபுரத்துல இருந்து சாந்தி பேசுறேன்.
8: சொல்லுங்க சாந்தி.
11: நிகழ்ச்சி எனக்காக ஜனநாயகம் படத்திலிருந்து பாடல் வந்து ஒளிபரப்பமாய் கேட்டுக்கொள்கிறேன்.
8: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
11: நன்றி. வணக்கம்.
12: நெஞ்சில் குடியிருக்கும்

0: திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் நேரம் 8:45 நிமிடம்.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு சீமாட்டி சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
5: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
4: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
5: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
4: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன்.

0: நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: நேரம் 8:47 ஆகுது. காரைக்கால் பண்பலையோட இணைந்திருக்கிறோம். இது தலைவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன், ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்
3: சித்ராமா. இனிய காலை வணக்கம் சித்ரா. வணக்கம்
2: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: படம் வீர சிவாஜி, பாடல் அடடா அடடா. அந்த பாடல் கொடுக்கும்
2: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: புதிய பட்டு சேலைகள் அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
0: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
0: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: தொலைவரும் பாடல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நம்ம நிகழ்ச்சி நிறைவான நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மனித மூலையில எத்தனை சதவிகிதம் தண்ணி வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான விடையும் வந்து கிட்டத்தட்ட 75% அப்படிங்கறதா, 73-75% நிறைய நேரங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, மலியம் ரவி, காரைக்கால் நளினி, அருள் ஷாலினி, ரியா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, திருமலை ராயன், பட்டினம் வினோத்குமார், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து, அடுத்து நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், நாகூர் முகமது ஜலீல் நாகப்பட்டினத்திலிருந்து, தீஷிதா ஜெயகிருஷ்ணன் டாக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க, அடுத்து பிரதாமராபபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா, வினோத்குமார் காரைக்கால், கல்லேரி ரஜினிகாந்த், அடுத்து சேப்பு விஜயராகவன் மேலே ஓடுதலேருந்து, மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவில், காட்டுமன்னார் கோவிலேருந்து டி மடப்புரம் தொப்பு திருவியில் முருகன், அடுத்து நாகூர்லேருந்து ஜகபர் சாதிக் முகமது யூசுப், கௌசல்யா தண்டபாணி, அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. என்ன ஊர் அப்படிங்கிறத சொல்லலை. அடுத்து சத்யா மணக்குடியிலேருந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. நலம்பல் ஷேக் அலாவுதீன், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவங்க பேரை கண்டுபிடிக்கவே, மேட்டுப்பாளையம் நாகராஜன், ஓகே. அடுத்து வலங்கை மாநிலேருந்து துரை அனுப்பியிருக்காரு. பூனகிரியிலேருந்து சுமதி பாபு, நாலு வேதபதியிலேருந்து மோனிகா யாழினி அனுப்பியிருக்காங்க, அடுத்து இன்பா இலக்கியா அனுப்பியிருக்காங்க, ஷோபா செந்தில் கண்ணன் பேரளத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க, ஆக்கூர் மழப்புரத்துலேருந்து நாச்சியா மன்சூர், அடுத்து பாக்கியராஜ் கத்தரிப்புலத்திலிருந்து, பழனிவேல் ஆயக்காரன் புலத்திலேருந்து, அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் அனுப்பியிருக்காங்க, குறைநாடு குப்புமோகன் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நேயர்கள்லாம் அனுப்பிட்டே தான் இருக்கீங்க, ஆனால் எனக்கு தான் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால இன்னைக்கு அனுப்பிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் எங்களது பாராட்டுக்கள். இப்போ அந்த நேயர்கிட்ட பாடல் கேட்போம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பணி அண்ட் சன் ட்ரீம்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காற்றில் இலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களை கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் முதலில் நேயர்கள் கேட்கவிருப்பது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: செங்கல்
1: சூளை

0: மற்றும் விதிநிலை விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய் வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்,
1: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
2: அடுத்தா தார்ப்பாய், நாக்குப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க.
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
2: தரமான தார்ப்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்க இருப்பது, நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
4: இப்ப புற்றுநோய்க்கான எச்சரிக்கைக்கான அறிகுறிகள், ஆறாத வாய்ப்புண், அதாவது நான் ஹீலிங் அல்சர், அதே மாதிரி வலியற்ற வீக்கம் அல்லது கட்டி கழுத்து பகுதியில் இருப்பது, மூன்றாவது குரல் மாற்றம், அதாவது வாய்ஸ் சேஞ்ச், நான்காவது விழுங்குவதில் சிரமம், சாப்பாடு சாப்பிடும் போதோ அல்லது தண்ணி குடிக்கிறப்பையோ உங்களுக்கு சுத்தமாக முழுங்க முடியல, இல்லை வலி இருக்குது, இல்லை தொண்டை ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குது, இது தொடர்ச்சியாக ரெண்டு அல்லது மூன்று வாரமாக இருக்குன்னா உடனே காது மூக்கு தொண்டை நிபுணரை அணுகணும். ஐந்தாவது காரணமில்லாத இரத்தப்போக்கு, அதாவது வாயிலையோ மூக்குலேயோ எந்தவித அறிகுறியும் இல்லாமல் தானாக ரத்தம் அடிக்கடி வந்ததுன்னா அதற்கான காரணம் என்னென்னு அணுகணும். நீங்கள் டயட்டிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் சாதாரணமாக எடை குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா உடனே இதுக்கான காரணம் என்னென்னு அணுகணும். முக்கியமான காரணங்கள் என்னென்ன இந்த தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்க்கான காரணம்? இதில் முதலாவது காரணம் புகையிலை, அதாவது புகைப்பிடிப்பது. இது வாயில் ஒதுக்கி வச்சிருக்கிற பழக்கம் உள்ளவங்க வாய்ப்புற்று நோய்க்கு மிக முக்கிய காரணம். அந்த புகையிலையில் இருக்கிற நச்சு ரசாயனங்கள் வாயோட மென்மையான பகுதியை படிப்படியாக பாதித்து கேன்சராக மாற்றிடும். இரண்டாவது காரணம் மது பழக்கம், ஆல்கஹால். அளவுக்கு அதிகமாக மது அருந்துபவர்களுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி புகையிலையும் உபயோகிக்கிறவங்க, அதாவது ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், இது ரெண்டும் உபயோகிக்கிறவங்களுக்கு மிக அதிகப்படியான காரணம். ஏன்னா ஆல்கஹால் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களோட அந்த நச்சுப்பொருளை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு லேயராக இருக்கும், கான்டாக்ட் பீரியட் அதிகமாகும், அப்போ ரெட்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கான காரணங்கள் அதிகரிக்கும். மூன்றாவது காரணம் HPV வைரஸ், அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீப காலமாக இளைஞர்கள் மத்தியில் தொண்டை மற்றும் குரல்வளை புற்றுநோய் அதிகரிக்க காரணம் இந்த வைரஸ். நான்காவது காரணம் மோசமான வாய் சுகாதாரம், அதாவது புவர் ஓரல் ஹைஜீன், பற்களை சரியாக பராமரிக்காமல் விடுறது, கூர்மையான பற்கள், அதாவது ஷார்ப் டூத், அது வந்து நாக்கிலேயோ கன்னத்திலேயோ தொடர்ச்சியாக உறாஞ்சிக்கிட்டே இருக்கும், அது வந்து காலப்போக்கில் புண்ணா மாதிரி கேன்சராக மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ சிகிச்சை முறைகளை பற்றி பார்ப்போம். இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் இருந்ததுன்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகவும். முதல்ல ஓபி வந்த பிறகு நம்ம ஓபிடியில் எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம். இந்த எண்டோஸ்கோப் என்பது டிஎன்இ, அதாவது மூக்கு உள்ள ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு எண்டோஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி வாய் புற்றுநோய், தொண்டையில் புற்றுநோய், குரல்வள புற்றுநோய், இதுக்கு வீடியோ லேரிங்கோஸ்கோபி, அதாவது தொண்டையை பார்க்குறதுக்கான எண்டோஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதாவது கட்டியோ அல்லது புண்ணோ இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு பயோப்சி செய்வது. பயோப்சி எடுக்கிறது புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு முக்கியமான விஷயம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரே, திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய.
3: தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
5: நைனோன்சிஸ் கேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சிஸ் கேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
6: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நகைச்சி விழுங்கியவர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் வேதனை விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

சிந்தனைத்துளி. அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காற்றில் தவழ்ந்து காதில் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: வாழ்கனி எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பற்று நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்ம நீ வாழ்க என்ற பாரதியாரின் வரிகளை நினைத்து இன்று மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள். அவரோடு சிந்தனையோடு இந்த பொழுதை தொடங்குவோம். பணிவு இல்லாத வாய்மை செருக்கு மிகுந்த கேலி சித்திரமாகும். காந்திய சிந்தனை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் திருவாரூர் மகாராஜா சர்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள் மெட்டுகள் அரிஞான் கைகளுக்கு செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல நான் சுந்தரபாண்டியன் இருக்கிறேன். அந்த பாயிண்ட்ல
9: தீபா சந்திரசேகர்
0: இருக்கீங்களா?
9: இருக்கோம்.
0: சரி,
9: வந்துட்டோம்.
0: வந்துட்டீங்களா? பாயிண்ட் பாயிண்டா நேரில் கருத்துக்கள் சொல்லிட்டே வந்துட்டாங்க. அதாவது காரைக்கால் போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணுன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பாயிண்ட் டு பாயிண்ட் கருத்துக்கள் பதிவிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு
9: முன்னாடியே
0: எல்லாரும் பதிவிட்டாங்க. காரணம் என்ன?
9: போஸ்ட் பண்ணாலே போதும். ஏன்னா போஸ்ட் பண்ணது நான்.
0: அப்படியா? அதனாலயா? சரி சரி, எப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்களா? போஸ்ட்
9: போஸ்ட் நீங்க என்ன அப்டேட் ஆகல நினைக்கிறேன்.
0: அப்படியா? சரி சரி, எங்களுக்கெல்லாம் அந்த அஞ்சல் அட்டையில் எடுத்து போஸ்ட் சார் போஸ்ட் அப்படி வரும் பாருங்க, அந்த சவுண்டே காதில் இருக்கு. ஆனால் இப்போ இருக்க இளைய தலைமுறைலாம் அப்படிதான் விரும்புகிறாங்க பழமையே. இப்போ வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டை ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள்

0: கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க, அதுதான் ஆச்சரியமா.
1: நீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க
0: அப்படியா? உங்கள் துணைக்கு நீங்கள் யோசனை சொன்னால்
1: சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கறது அந்த கேள்விக்குறிக்குள்ளார இருக்கு.
0: சொல்லு, சொல்லி
1: பாருங்களேன்
0: அப்படிங்கறது மாதிரி ஒரு ஒரு எக்கோ காதில் விழுந்துகிட்டே இருக்குது. தலைப்பு சொன்னோடனே உங்கள் துணைக்கு நீங்க யோசனை சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்மளே கற்பனை பண்றதை விட நேரில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காரு, நான் எப்பொழுதும் நீ என்ற வார்த்தை தவிர்ப்பேன், நான் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தேன். நீ எப்பொழுதுமே தப்பாக தான் பண்ற என்பதற்கு பதிலாக நாம இப்படி பண்ண நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவர்கள் முகத்துல ஒரு மகிழ்ச்சி வரும். முதல்ல அவர்கள் செய்த நல்ல விஷயத்தை பார்த்து விட்டு நீ செஞ்சது நல்லா இருக்கு, இதோட இதையும் சேர்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும், அதே போல மனதிற்கு எது நல்ல நினைக்கோ அதை செய், முன் வைத்த காலை பெண் வைக்காதே அப்படின்னு முழுசா நீ அப்படின்னு பிரிச்சா தனியா அடி விடும், நான் சேர்த்தா யார் அடிக்கிறது, அதனால இப்படி சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: இன்னைக்கு ஊன் தவிர வேற எதுவுமே சொல்லக்கூடாதுன்ட்டு
0: இருக்கேன்.
1: அடுத்து, இருவருக்கும் வணக்கம். துணைக்கு யோசனை சொன்னால் அதை கேட்டு நடப்பார்கள், நான் சொன்னால் கேட்பார்கள். இவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் நினைக்கிறேன். செந்தில் கண்ணன் பேர்லத்துல இருந்து
0: கேட்பார்கள். கேட்ட பிறகு என்ன நடக்கும் அதை சொல்லும்ல?
1: அதை சொல்லலையா?
0: மேட்டுப்பாளையம் நாகராஜ் சொல்லியிருக்காரு, யாரா இருந்தாலும் நம்ம சொன்னது கட்டுப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் கேட்பாங்க, இல்லைன்னா நமக்கு தான், நமக்கு நாம் பாட்டுக்கு, இல்லைன்னா நமக்கு நாம் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் போட்டிருக்கிறாரு.
1: நிறைய பேர் இன்கம்ப்ளீட்டாக தான் அனுப்பிட்டு இருக்காங்க.
0: பயம், அதாவது துணிச்சலா எழுத வந்த உடனே இதை வேற ரேடியோல சொல்லுவாங்களே,
1: சொல்லுவாங்களே
0: சும்மா இல்லாம சொல்லிட்டு காதல்
1: பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல எல்லாரும் கேட்டாங்கன்னா
0: அடுத்த வீட்டுல கேட்டாலும் பரவாயில்ல,
1: நம்ம வெளியில போக வேணாமா? ராஜேந்திரன் மணக்குடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் துணைக்கு நான் யோசனை சொன்னால் முதலில் அவருடைய கருத்தையும் சூழ்நிலையையும் புரிந்து கொண்டுதான்
0: சொல்லுவேன்.
1: பாருங்க, சுத்தி பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கணும். அவருக்கு பயனுள்ளதாகவும் அவருடைய முடிவை மதிக்கும் வகையிலும் என் ஆலோசனை இருக்கும். என் கருத்தை திணிக்காமல் நல்ல நண்பனாக இருந்து ஆதரிப்பை
0: சொல்லியிருக்காரு. சண்டை வந்துட்டு என்ன பண்ணாரு, டபார்னு சாத்திருந்த காலம் திறந்துட்டு இப்ப அடிச்சு பாரு அப்படின்னாரு.
1: காப்பாத்துறதுக்கு ஆள் வெளியில நிக்கிறாங்களோ நினைச்சேன்.
0: அப்படிலாம் இல்ல, நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம்? அது மாதிரி நேர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா, நான் இடத்தலாம் பாத்துக்குவேன், சரி கையில கையில ஒண்ணு கிடைக்காது, இப்ப சொல்லலாம் நம்ம யோசனைய அப்படின்னு. திருக்கண்ணபுரம் ஆனந்த், துணைக்கு யோசனை சொன்னால் சிலது கேட்பார்கள், சிலதை கேட்க மாட்டார்கள். என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும்.
1: சிலதை கேட்பார்கள், பலதை கேட்க மாட்டார்கள் அப்படி சொல்லிருக்கணும்.
0: அவரு பலதான் அடிச்சிருப்பாரு, ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிரு.
1: ஓகே, அடுத்து உனக்கே ஒண்ணும் தெரியாது, நீ எனக்கு சொல்றியா? என்னமோ நானா இருந்ததால உன்கிட்ட குப்பை கொட்டுற, வேற ஒருத்தவங்களா இருந்தா எப்பவோ போயிருப்பாங்க. இது போன்ற நிறைய குடும்பங்களில் உண்டு. இருந்தாலும் மேல கொஞ்சம் நகைச்சுவைக்கு சொன்னாலும் நான் சொல்வது சரியானதா இருந்தா என்னுடைய யோசனையை எடுத்துக்கொள்வாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு எல்லா துணை பார்த்து செய்தால் ஓகே என்று விட்டு விடுவேன். குழந்தையப்பன் காட்டு மண்ணா இருக்கும்.
0: ஏன் பிரச்சனை தேவையில்லாம மேல சொன்ன வார்த்தை எல்லாம் காதல வாங்க வேண்டியது
1: இல்ல? அது அது வந்து ஒரு ரைம்ஸ் மாதிரி
0: நகைச்சுவைக்காக சொன்னதா சொல்லியிருக்கிறாரு.
1: அது டெய்லி அந்த ரைம்ஸ் பாடிதான் ஆகணும்.
0: பாடிட்டா பிரச்சனை இல்ல. ஏன் சார் பிரச்சனை தேவையில்லாம வர வச்சுக்கிட்டு?
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
5: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
4: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
6: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
4: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்கள், திருவாரூர் மகாராஜா சிக்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேரலை நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாடு நிகழ்ச்சி வழங்கும் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி
1: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநிலம் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
2: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்,
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்குள அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் ARC காமாஜி ஜுவல்ஸ்,
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை, தரமான தாருப்பாய்கள் ஓசுகள் சரியான விலை வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை,
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை

0: ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பாயிண்ட் டு பாயிண்ட்ல உங்க துணைக்கு நீங்க யோசனை சொன்னா சென்னையிலிருந்து சோமசுந்தரபுரம் என் துணைக்கு நான் யோசனை சொன்னா கேட்பார். அவரை யோசனை அதே நான்
5: கேட்பேன். எப்ப பார்த்தாலும் என்னமோ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு தான் யோசனை சொல்ற மாதிரியே நீங்க நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கீங்க.
4: அப்படி ஒன்னு சொல்லியே
5: அவங்க இவங்களுக்கு சொன்னா, இப்ப இவங்க அவங்களுக்கு சொன்னா அப்படி வருது இல்ல, அவங்க இவங்களுக்கு சொன்னா என்ன அப்படிங்கறதையும் நேயர்கள் கிட்ட நம்ம வரவேற்கிறோம்.
4: அதுக்கு யோசனை கிடையாது, ஆர்டர். மனைவி கணவன்ட்ட சொன்னா யோசனை இல்ல, ஆர்டர்.
5: ஆனா அதை அவங்க காது கொடுத்து கேட்கணும்.
4: கேட்டு கேட்காம போக முடியாது, காது இருக்காது. அப்புறம் இல்லைன்னா காது கேட்காது. ராஜேந்திரன் மனக்குடி என் துணைக்கு நான் முதலாவுடைய கருத்தையும் சொல்லி அதான் படிச்சுட்டு
5: இல்லை படிச்சாச்சு. இது கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் நல்லா தான் இருக்கும். ஆனால் கேட்க மாட்டாங்க சார். ஏன்னு கேட்குறீங்களா, யாருன்னு கேட்குறீங்களா, வேற யார், என் மனைவி தான். அதான் துணையும் சொல்லிட்டேமே, அப்புறம் என்ன
4: அப்படின்னு கொஞ்சம் ஆதகமாகவே சொல்கிறார். திருச்சிரி பைஜூர் ரஹ்மான் என் துணைக்கு எந்த யோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் இருப்பவர். அதெல்லாம் முதலே அப்படி செஞ்சு சொல்லணும். யோசனை சொன்னால்
5: அவங்க மனநிலையை பார்த்து அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இருவருக்கும் காலை வணக்கம். கண்டிப்பா என்னை கேட்டுதான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. குறிப்பு, என்னை கேட்காம ஒரு 8 போக முடியுமா?
4: அப்புறம் என்ன,
5: இடி மழைதான். அப்படிங்க
4: மழை பெய்யலன்னு
5: ஜோதி அண்ணப்பன்பேட்டையில இருந்து
4: உண்மையை ஒத்துக்கிட்டேன். நம்ம வீட்டுக்காரன் நம்ம எப்படி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு இப்படிதான் உண்மையை சொன்னோம். பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் எனது துணைக்கு யோசனை குரல் நிச்சயம் கேட்பாள். ஏனென்றால் நான் சொல்றது சரியாக தான் நம்புவாள். இருவருக்குமே புரிந்து உணர்வு சரியாக இருக்கும். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
5: கல்யாணம் ஆகலங்கோ தில்லை சீனிவாசன்
4: தப்பிச்சுக்கிட்டார்.
5: அப்ப நீங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணுங்கோ, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவே கூடாது. அன்புள்ள அறிவிப்பாளர்
4: யோசனையா
5: இனிய
4: யாருக்கு, எனக்கு நானே சொல்லிக்கிட்டா உண்டு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க டிசைன் அப்படிங்கோ சொல்லுவது ஒன்று செய்வது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை அறிவியல் மாட்டேன் பாரிவல்லர் எப்படி.
5: சிவப்புரி கீர்த்திராஜன் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னால் கேட்பாங்க, அதே சமயம் அவங்க சொன்னால் நானும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக அப்படியே பேலன்ஸ் பண்ணி விட்டு
4: கேட்டு தானே ஆகணும். கேட்காம போய் பாருங்க மேடம், நல்ல அறிவுரை தான் சொல்கிறோம். அதை கேட்கணும்ல, கேட்கலன்னா என்ன செய்யுது, விட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு உங்களை பார்த்தா சொல்லுங்க. வேறு யார்கிட்ட சொல்லுவார், ஒரு பெண்ணை பத்தி இன்னொரு பெண்ணை தான் சொல்லுங்க தான் சொல்லியிருக்காரு.
5: இல்ல சரி ஓகே, இல்ல நீங்க நேத்தி டாபிக் கொடுக்கும் போதே நான் யோசிச்சேன், பல சிக்கல்கள் வரும் போல இருக்கே, எப்படி நம்ம வந்து 1 hour ஓட்டுறது அப்படின்னு. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோசனை சொல்றதெல்லாம் கிடையாதுங்க, யோசனை கேட்பது மட்டும்தாங்க. நம்முடைய துணைக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கணும். இப்படி செய்தால் வாழ்க்கையில் நான் சொன்னேன்ல வராது, நான் அப்பவே சொன்னேன். கேட்டிங்களா, நீ ஏன் இப்படி செய்த என்ற கேள்வியும் வராது. சூப்பரா எழுதியிருக்காரு. துணை எங்கே போறாங்களோ அங்கே போவோம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்குவோம். அப்படியே வாழ்க்கைய ஓட்டினா யோசிக்க வேண்டிய வேலையே இருக்காது. இதுதாங்க குடும்ப வாழ்க்கையின்
4: யோசிக்காது, துணையை பின்பற்ற புதிய தத்துவங்கோ.
5: எவ்வளவு ஆர்வமா நான் படிக்கிறத நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க.
4: அதாவது என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம மட்டும்தான் இப்படியா,
5: நல்லா சொல்லிட்டாரே, இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு,
4: எல்லாருமே இந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களே அப்ப ஒரு திருப்தி. நான் மட்டும் இல்லைங்க, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரொம்ப அழகா நேயர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க, நல்லாதான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் படுற பாட ஒருத்தர் மட்டும் பட்டாருன்னா
5: கவலையா
4: இருக்கு. எல்லாரும் படுறாங்கன்னா ஒரு சந்தோஷம் தரும். நம்ம மட்டும் இல்ல எல்லாருமே. இப்ப எல்லாரும் தீபாவளி கொண்டாடினா தான் தீபாவளி. ஒரு வீட்டுல மட்டும்

0: ஆனால் இப்போ தீபாவளி இல்லை, அது அவங்க வீட்டு விசேஷம்.
1: துணைக்கு ஆலோசனை சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க துணை தேடிட்டு இருக்கீங்க, நம்மள மாதிரியே இன்னும் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சந்தேகம். நல்ல மாதிரி ஷேக் அலாவுதீன் சொல்றாரு. நான் சில பேருக்கு யோசனை சொல்வேன், அதை கேட்பவர்கள் கேட்பார்கள், கேட்காதவர்கள் விட்டு விடுவேன். நானும் சில சமயங்கள் யோசனை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அவங்களுக்கு தேவை அப்படின்னா நிறைய சொல்லலாம், தேவை இல்லைன்னா ஒண்ணு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மல்லியம் ரவி.
0: பொதுத்துறை செல்வகுமார், முதல்ல காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்களுக்கு அன்பு தொழிலே எங்களுக்கு அன்பான காலை வணக்கம். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் என் மனைவிக்கு சொல்லுவேன், என் மனைவி எனக்கு சொல்லுவாங்க, மற்றபடி வெளியில யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். என் வாயை கொடுத்து ரொம்ப புண்ணாக்கிட்டு அப்புறம் தகரா இருக்கு, சின்னராவா பெரியரவா ஆயிடும். எங்க ஸ்டாப் வந்து பஸ் நிறுத்துக்கும், நாங்க இறங்கிக்கிறோம், நன்றின்ட்டு போயிட்டாரு.
1: அடுத்து
0: குறிப்பு ஆன்லைன்ல பண்புலையை போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் சிங்கப்பூர் போவோமா, நம்ம பாயிண்ட் பஸ் அப்படின்லாம் கேட்டிருக்காரு.
1: கேக்குமான்னு கேட்டிருக்காரு.
0: எல்லா எல்லா நாட்டிலையும் உலகம் எல்லாம் கேட்கிறாரு,
1: உலகம் முழுவதும்.
0: அங்கேயும் துணைகள் யோசனை சொல்றாங்களா சொல்லையான்னு அப்ப அவங்க யாரையும் சொன்னாங்கன்னா தெரியும்.
1: ஆமா. அடுத்து காட்டமன்னார் கோவில் மடபுரம் தோப்பு தெரு வேல்முருகன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, துணைவிக்கு நான் யோசனை சொல்லும் போது முதல்ல மௌனமா இருப்பாங்க, பிறகு மீண்டும் புரியும்படி சொல்வேன், சரி என்று சொல்லுவாங்க. ஆமா, ஆனா அவங்க காதுக்குள்ள ஏதாவது காட்டன் பஞ்சு கிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கறத அவர் செக்
0: பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, அமைதியா கேட்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு. நன்னிலம் நாகை குமரன், அவ்வப்போது சில சமயங்களில் ஏற்றுக்கொள்வது உண்டு, பெரும்பாலான சமயங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இதான் பதில் அவர், நம்ம மைண்ட் வாய்ஸ் நமக்குதான் ஒன்னும் தெரியலையா காட்டன் வச்சுக்கிட்ட செய்தியை சொல்லிட்டீங்க, அப்புறம் வந்து இதெல்லாம் நம்பிட்டு ஐயோ நம்பிட்டாங்களே அப்படிங்கிறத மாற்றி சொல்கிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் மகாராஜா செக்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இணையின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நேர்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மகாராஜா செல்ஸ் திருவாரூர்.
5: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா செல்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
9: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
10: நீ அப்பவே சொன்ன செல்வண்ணே, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
9: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
11: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
9: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
1: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
12: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
12: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
12: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
13: VPN கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
14: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
8: ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்.

0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் சேதியும் வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் அது. இன்று அக்டோபர் 2, காந்தி பிறந்த நாள்.
2: நமது நாட்டின் தேசிய தந்தை மகாத்மா காந்தி குஜராத் மாநிலம் போர்பந்தரில் 1869 ஆண்டு அக்டோபர் 2 அன்று பிறந்தார். அகிம்சை மற்றும் சத்தியத்தின் மூலம் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய இவரின் பிறந்த நாள் உலகம் முழுவதும் சர்வதேச அகிம்சை நாளாக ஐக்கிய நாடுகள் அவையால் அனுசரிக்கப்படுகிறது.
1: மகாத்மா காந்தி பிறந்த நாளான இந்த அக்டோபர் 2 அனைத்துலக வன்முறையற்ற நாள் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் கடைபிடிக்கப்படுகிறது. 2007 June 15 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அக்டோபர் 2 நாளை அனைத்துலக வன்முறையற்ற நாளாக ஏகமனதாக தீர்மானித்தது. உலகில் வன்முறையை ஒழித்து அமைதியை நிலைநாட்ட மகாத்மா காந்தி அரும்பாடுபட்டதை கௌரவிக்கும் பொருட்டு அவர் பிறந்த நாளை சர்வதேச வன்முறையற்ற தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தனது வாழ்நாள் முழுவதும் அகிம்சையை கடைபிடித்து அதன் உன்னதத்தை அனைவருக்கும் உணர்த்திய மகாத்மா காந்தியின் கொள்கைகளை உலக நாடுகள் அனைத்தும் பறைசாற்றி அகிம்சையின் மகத்துவத்தை அறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. அகிம்சை, பரந்த மனப்பான்மை, மனித உரிமை, சுதந்திரம், ஜனநாயகம் ஆகியவற்றிற்கு மதிப்பளிப்பது முக்கியத்துவம் வாய்ந்தவை என அந்த பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்தியாவின் 2 பிரதமரும் நாட்டின் வளர்ச்சிக்கு ஜெய் ஜவான் ஜெய் கிசான், வீரனுக்கும் விவசாயிக்கும் ஜெய் என்ற முழக்கத்தை வழங்கியவருமான மாபெரும் தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி 1904 அக்டோபர் 2 அன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகவரியில் பிறந்தார்.
1: 1608 டச் ஸ்பெக்டக்கிள் மேக்கர் ஆன்ஸ் லிபர்சி முதலாவது தொலைநோக்கியை டச்சு நாடாளுமன்றத்தில் காட்சிப்படுத்தினார். டச் நாடாளுமன்றத்தில் தூரத்தில் உள்ள பொருட்களை பெரிதாக்கி காட்டும் தனது புதிய கருவிக்கான காப்புரிமைக்கு விண்ணப்பித்த நாள் என்று வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட முதல் தொலைநோக்கி வடிவமைப்பு இதுவே ஆகும்.
2: மகாத்மா காந்தியின் கனவான தூய்மை இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் கடந்த 2014 அக்டோபர் 2 அன்று மத்திய அரசால் தூய்மை இந்தியா இயக்கம் நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது.
1: தமிழக கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஐராவதம் மகாதேவன் பிறந்த நாள் என்று அக்டோபர் 2 1930 திருச்சிராப்பள்ளியில் உள்ள மன்னச்சநல்லூரில் பிறந்தார். சிந்து எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள் மீதான ஆர்வம் அவரை கல்வெட்டு எழுத்துகள் மீது ஈர்த்தது. முதலில் பழங்கால நாணயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்த மகாதேவன் பின்னர் கல்வெட்டு எழுத்துக்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார். பல நூல்கள் ஆக்கியுள்ள ஐராவதம் மகாதேவன் 2009 பத்மஸ்ரீ விருதை இவர் பெற்றார். இந்திய அரசு நிறுவனமான செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வழங்கும் 2009-2010 தொல்காப்பியர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது.
2: இன்று உலக பண்ணை விலங்குகள் தினம். விலங்குகளின் நலன் மற்றும் பண்ணை விலங்குகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: இன்று தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாள்.

0: இந்திய விடுதலை போராட்ட வீரர். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகளுக்காக சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர். இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்று புகழப்படுபவர் காமராசர். அவரின் நினைவு நாள் இன்று. 1975 ஆண்டு அக்டோபர் 2 நாள் சென்னையில் காலமானார் பெருந்தலைவர் காமராஜர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவை

0: வீட்டில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
3: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
9: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
8: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: நேரலுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலங்கணி இந்த நல் வாழ்த்துக்கள்.
4: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: நேரலுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்க அணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேரலுக்கு திருவாரூர் சீமா டிசைன்ஸின் உலங்க அணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: நேரலுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: நேரலுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலங்க அணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: நேங்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
3: பாயிண்ட் டு பாயிண்ட்ல காதல பஞ்சு வச்சுற ஐடியாலாம் கொடுத்தீங்க. இதுவரைக்கும் நேயர்கள் வந்து
7: என்னென்ன
3: அது மாதிரி சொன்னால் கேட்க மாட்டாங்க, போக மாட்டாங்க தானே இருப்பாங்க. அப்படின்னா அந்த பெண்கள்லாம் இப்போ முடிவு பரவாயில்ல, எப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க தீபா. நம்ம அதிகமாக நம்ம காதில் பஞ்சு வச்சிட்டோம்னா
7: நீங்கள் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு.
3: இருவருக்கும் காலை வணக்கம். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இந்த செய்தியை கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் சார். மேடம் திருவாரூர் கேட்குறே குமார். ஏன் குமார் நீ என்ன சொல்லுங்க, முதலே சொல்லுங்கள்ல இந்த மெதுவாக சொல்லுங்கிறத. நம்ம சத்தமாக படித்த பிறகு அவர் சொன்னாங்க நம்ம என்ன செய்யறது.
7: அடுத்து யாரு
3: யாரு எனது துணைக்கு ஆலோசனை சொன்னால் அதன்படி நடப்பார்கள். மறுபேச்சுக்கு இடமில்லை, அவ்வளோதான். உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவு என்எம்பி நச்சிப்பள்ளி குடும்பம்.
7: ஓகே, அடுத்து வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா இரவாஞ்சரி கலாவதி ராஜமோகன். என் கணவர் சரியான நேரத்தில் சில வேலைகளை செய்ய மாட்டார்.
3: சரி,
7: அதனால் அவருக்கு யோசனை சொன்னால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். வரும் முன் காப்பவர் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிர்ப்பவன் தான் ஏமாளி என்று சொல்வேன். கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க.
3: இதெல்லாம் சொன்னால் அவர் கேட்டுவார்.
7: அப்பவும் கேட்க மாட்டார்.
3: சரி, குடிக்கல் பழம் ஜான்ஹாஜன் அஜிமுதீன். யோசனையை கேட்ட காலங்கள்லாம் மலையிட்டது சார். மேடம் உங்களையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், எல்லா காரியத்திலும் முன் யோசனை செயல்படு. இதுதான் என் துணைக்கு சொல்லக்கூடிய யோசனை சார். மேடம் மிக்க நன்றி, வணக்கம்.
7: என் துணைக்கு எந்த யோசனை சொல்வதற்கு முன் நான் பல முறை சிந்தித்து விட்டு தான் யோசனை சொல்வேன். அவர்களும் ஒரு யோசனை சொல்வார்கள், இருவரும் கலந்து இறுதி முடிவு எடுப்போம். ஆனா அவங்க பாருங்க சிந்திக்காமலே சொல்லுவாங்க போல இருக்கு. அடுத்து துணை யோசனை
3: சிந்திக்க வேண்டியது இவர் தானே. அவங்கள்ட்ட இப்ப சொல்லலாமா, இன்னும் கொஞ்சம் நேரங்களை சொல்லலாமா, சொன்னா எடுபடுமா, இல்ல ரிப்ளை எப்படி வரும், இல்ல என்ன பொருள் வரும், இதெல்லாம் ஒரு பயம் இருக்குமா இல்லையா?
7: ஆமா, துணை யோசனை சொன்னால் பொதுவாக கேட்டுக்கொள்வார்கள்னு ஸ்ரீதர் சொல்லி முடிச்சிட்டாரு.
3: சரி, அடுத்தது வந்து நாவூர் யூசுப் மாலிம். ஏன் நான் என் துணைவியாருக்கு சில அறிவுரைகள் சில யோசனைகள் சொன்னால் அதுபடி அவங்களும் நடந்து கொள்வார்கள், நானும் அதுபோல் நடந்து கொள்வேன். எது போல அப்படி கட்டுப்பட்டு பயந்து அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய மனசு கொணாம. அடுத்தது திருவிழாபுத்தூர் கடக்க மயங்கரந்தரணி இருந்தும் இல்லாமல் இரு அப்படின்னு போட்டிருக்காரு. என்னன்னு தெரியல.
7: தெரிந்தும் தெரியாமல் இரு, சொல்லியும் சொல்லாமல் சொல். எப்படி டங் ட்விஸ்ட். அடுத்து அவரைக்காடு வித்யாலயம்.
3: இப்போ வந்து ஏதாவது சொல்லணும்னு நினைச்சி மனசுல ஒரே அழுத்தமா இருக்கு, ஆனா சொல்ல பயமா இருக்கு. என்ன செய்வாங்க அவங்கள, கண்ணாடி மணி சொல்லிக்கோங்களோ?
7: கண்ணாடி எல்லாம் தேவையில்லை, அப்படியே சொல்லிக்க வேண்டியது.
3: சொல்லிக்க வேண்டியது. ஆமா, அவங்க காலை விழாம
7: இல்லைன்னா நல்லா பாத்ரூம் தண்ணியை வேகமாக திறந்து விட்டு,
3: இது நல்லா இருக்கா,
7: இல்லைன்னா சிம்னியை நல்லா ஆன் பண்ணி விட்டு, இல்லைன்னா நல்லா மிக்சியை ஓட விட்டு அப்போ சொல்லி பார்த்தோன்னு
3: வச்சிங்களேன், அவங்களுக்கு சந்தேகம் வராதா? ஏன் நம்ம வீட்டுக்கார வந்து மிக்சியை ஆன் பண்ணி விடுறாரு அப்படின்லாம் வரும்.
7: இல்லை அதெல்லாம் செய்யணும் வீட்டில், கத்து கொடுக்கணும். அவரைக்காடு வித்யா வீரமணி ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே அப்படின்னு முடிச்சிட்டாங்க.
3: தேவையில்லாத
7: நான் இப்ப பேசுறதெல்லாம் உண்மையா?

0: இல்லை, அதுல நேர்கள் தெரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லா வேலையும் நானே செஞ்சுப்பேன், எனக்குள்ள வேலையெல்லாம் அடுத்தவங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்குற பழக்கமே எனக்கு கிடையாது.
1: நீங்க இப்பதான் கல்யாணம் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு, நீங்க சொல்லிட்டீங்க எல்லாத்தையும்.
0: அதே மாதிரி நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு நாங்களே யோசனை சொல்லிப்போம், நீங்க செஞ்சா கரெக்டா இருக்கும், நீ செஞ்சா கரெக்டா இருக்கும், நீங்க செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்.
1: இல்ல, நீங்க சொல்ல வந்து முழுசா சொல்லுங்க, எங்களுக்கு நாங்களே யோசனை சொல்லிக்குவோம்,
0: எங்களுக்கு
1: உங்களுக்கும் நாங்களே சொல்லிக்குவோம்.
0: இல்ல இல்ல,
1: அதனால நீங்க தேவையில்லாம யோசனை
0: பண்ணி என்ன பண்ணாலும் கரெக்டா இருக்கும், நீங்க என்ன பண்ணாலும் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம்.
1: குடும்பம் வரை சொல்வதில்லை, எடுத்த முடிவு சரியாக இருக்கும். சிவபுரி சோமசுந்தரம் இப்படி நல்ல முடிவுக்கு வந்துடும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கூட இல்லையா.
0: டிஆர் பட்டினம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய துணைக்கு நான் யோசனை சொன்னால் கண்டிப்பாக கேட்பார்கள். மாற்றம் இருந்தால் உடனே மாற்றிக்கொண்டு அவங்க சொல்லும் யோசனை நான் கேட்பேன் அப்படி.

0: என்னுடைய துணைக்கு நான் யோசனை சொன்னால் கண்டிப்பாக கேட்பார்கள். மாற்றம் இருந்தால் உடனே மாற்றிக்கொண்டு அவங்க சொல்லும் யோசனை நான் கேட்பேன் அப்படின்னு
1: சொல்லி
0: யோசனையிலே மாற்றம் இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க யோசனையே இப்படி இருக்கு இதை மாத்திக்கங்க
1: நம் கூட உள்ளவர்களுக்கு நம் யோசனை சொல்லும் முன்பு நாம் சொல்லுவதை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு நம் யோசனை கூறலாம். ஏற்றுக்கொள்வார்களுக்கு உரிய பயனில்லை. நெம்மெல்லி யார் அந்த குரல் முடிவுக்கு வந்துட்டார்.
0: அடுத்து எங்க சார் கேக்குறாங்க, அவங்க யோசனையை தான் நாம கேக்குற மாதிரி இருக்கு. பிரதாம ராமபுரம் கவியரசன்
1: சொல்லிட்டாரா, அவருக்கு எந்த நிலைமையா? எனது துணைக்கு யோசனை சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்வார்கள், அவங்க யோசனை நான் ஏற்றுக்கொள்வேன். பில்லூர் சதா கோதமன். இது வந்து ரெண்டாவது அடிக்கடி நடக்கும்
0: நினைக்கிறேன். நீங்க சொல்லி கேட்டாதான் நாங்க சொன்னா கேட்போம். நாங்க எங்க தனிப்பட்ட விருப்பம் என்று எதுவும் இல்லை. நாங்கள் இருவரும் கலந்து பேசிதான் முடிவெடுப்போம். பாருங்க, இவங்க நம்ம கட்சி, இது நம்ம கட்சி இல்ல, நம்ம ஆளு. இதில் தனிப்பட்ட ரகசியம் இருவரிடமும் கிடையாது. சூப்பர். தனிப்பட்ட முதலில் எந்த யோசனையும் கிடையாது. கூவாகம் இளங்கோவன்.
1: ரெண்டு பேரும் கலந்து தான் பேசுவீங்க, கடைசில யார் சொல்ற யோசனை முடிவாகும் அப்படின்னு
0: இல்ல. ரெண்டு பேரும் கலந்து பேசி இதுல ஒரு 50%, இதுல ஒரு 50%, சரி அப்படி சேர்த்து ஒரு முடிவெடுத்துறோம்.
1: என் துணைக்கு யோசனை சொன்னால் கேட்பார். நானும் எப்போது எதை எப்படி சொல்ல வேண்டும் என்று புரிந்து சொல்வேன். இதுல தான் அந்த நுணுக்கம் இருக்கு. நேர்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்ப சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
0: ஏற்றுக்கொள்வார்கள் ஒரே சிங்கிளா முடிச்சிட்டாரு.
1: ஏன் தேவையில்லாம
0: இல்லை விலாலன். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னுடைய கருத்துக்களை கூறுவேன். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கட்டாயப்படுத்தாமல் கூறுவேன். ரவிக்குமரன் தானி கோட்டகம். சூழ்நிலை அப்படிங்கறத இங்க நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அடுத்தது ஆண்டிமடம் சரவணன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.

0: சிமார்ட்டியின் தீபாவளி கொண்டாட்டம். சிமார்ட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: பாணிப்பாய் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உங்கள் துணைக்கு யோசனை சொன்னால் என்ற டாப்பிக்கோட நிறைய நேயர்கள் வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி சொல்கிறது, எப்படி சொன்னால் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்கறது வரும். காலை வணக்கம் இருவருக்கும். என் துணைக்கு கருத்து சொன்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதில் ஏதாவது இது படைச்சாச்சு நினைக்கிறேன். அடுத்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் அந்த தலைப்புக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். மேடம் சார், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். உண்மையை சொல்லணும், சரியா? நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க.
2: நீங்கள் உண்மையை தான் சொன்னீங்க. நான் காதில் பஞ்சு வச்சுக்கணும், அந்த பாத்ரூமில் தண்ணியை திறந்துட்டுக்கணும், அப்புறம் வந்து அப்புறம் என்ன, மிக்ஸியை ஓட விட்டுக்கணும்.
1: இல்லை, இதெல்லாம் வந்து எனக்கு யோசனை தோன்றதை தான் நாங்கள் சொல்கிறோம். இது ஒன்றும் அனுபவத்துலேருந்து சொல்கிறோம் அப்படிங்கிறது
2: இல்லையா? இல்லை, நீங்கள் அப்படி பயன்படுத்துகிற உங்கள் வீட்டுக்கார இந்த பாருங்க, என் காதில் விடக்கூடாது, வேணா மிக்ஸியை போட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது மாதிரி தெரிஞ்சு.
1: அவருக்கு தான் நான் பயப்படணும், எனக்கெல்லாம் அவர் பயந்ததா சரித்திரமே கிடையாது.
2: எப்படி நம்புறதுன்னு யோசிச்சிருக்கு மேடம்.
1: நீங்க அப்படி என்ன பார்த்து என்னோட தோற்றம் அப்படி தெரியுது.
2: சரி சரி,
1: அடுத்து படிங்க.
2: அடுத்தது, கண்டிப்பா என் யோசனை கேட்கவே மாட்டேன், நான் சொல்லவும் மாட்டேன், எனக்கு அது தெரியும். யாரு? பௌனகிரி சுமதி பாபு.
1: சரி, கோமல் சரவணன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே சொல்லல. அவரு புதுத்துறை சித்ரா தேவி. இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேங்க, அடுத்தவங்க சொல்றதா கேட்க மாட்டேன். இவங்க யாருக்கோன்னு ஒரு பொதுவா சொல்லிட்டு இருக்காங்க, நல்ல விஷயமா இருந்தா கேட்டுப்பேன், என் வழி தனி வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா,
2: சீர்காழியில இருந்து சிவ சண்முகம் பேசுகிறேன். இன்றைய சூழ்நிலை பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம், அதாவது அதிகாரம் இருப்பதால் நம்ம வீட்டில் இல்லத்தரசு கூட நம்ம பேச்சை கேட்பதில்லை. ஏன் சார் வெட்டிலாம் பண்றீங்க? நிம்மதி வேண்டும்னா எல்லாவற்றிற்கும் மௌனம் சாதிப்பது மேலானது. இது என் கருத்து. இருவருக்கும் பாராட்டுகள் வேற சொல்றாரு, ஏன்னா துணிச்சல கேட்டிருக்கோம்ல, ஒரு பாராட்டு போமே அப்படின்னு.
1: அடுத்து, என் துணைக்கு நான் சொல்லும் யோசனைகளை மற்றும் கருத்து இருந்தால் என்னுடன் விவாதித்து முடிவில் ஏற்றுக்கொள்வார். சிம்பிளா சொல்லி
2: முடிச்சுட்டேன். தேவைப்படும் போது நல்ல யோசனை சொன்னது ஏற்றுக்கொள்வார், அவர் ஏற்றுக்கொள்வார்.
1: நான் யோசனை சொன்னால் அது கேட்காமல் வேறு எதுவும் மாற்றி செய்யும் போது அதில் ஏமாற்றங்கள் கண்டுள்ளார். இது உண்மை, 100% உண்மை. நான் யோசனை சொல்லும் போது சரியா இருக்கும் என்று நினைத்தால் மட்டுமே யோசனை சொல்வேன், இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு விடுவேன். சீதா கலியபெருமாள். ஆமா, சொல்றது ஒரு யோசனை சொல்றோம், அதை கேட்கணும். கேட்காம போயிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த இது சொல்லுவாங்களே, குட்டுப்பட்ட இதை சொல்லுவாங்க, அங்க போய் அது டேமேஜ் ஆகி அப்புறம் வந்து நீ அப்பவே சொன்ன, அதை நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதான் சொல்ல வராங்க.
2: அவங்க சொன்னதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது சொன்னா கேட்கணும். நாங்க எப்படி, நீங்க சொன்னா கேட்கறதே இல்லை. அதே மாதிரி நீங்களும் இருக்க பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. இந்த காலத்துல
1: நீங்க டாபிக் வந்து நேயர்களுக்காக கொடுத்தீங்களா இல்ல உங்களுக்காக கொடுத்தீங்களா?
2: நேயர்களுக்காக தான் கொடுத்தேன், இருந்தாலும் நமக்கு துறையா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாப்போம்னு கொடுத்தேன். இந்த காலத்துல யாருக்கும் நல்லது சொன்னா பிடிக்காதுங்கோ அப்படின்னு சிங்காரவேலு சொல்லியிருக்கிறாரு.
1: சிங்கரவேல் சொல்லிட்டாரா? அடுத்து ஷாகுல் ஹமீது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பவும் ஷாகுல் ஹமீது நிறைய அனுப்புவாரு, இது என்னாச்சு? திட்டச்சரி ஷாகுல் ஹமீது தான். ஓகே, வாழ்த்துக்களோட முடிச்சிட்டார்.
2: முடிச்சிட்டாரா? அதே மாதிரி
1: குடவாசல் சசிகலா
2: என்ன சொல்லியிருக்காங்க?
1: அவ்வளவுதான், இவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கு விரும்பவே இல்லை.
2: ஆமா, எதுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு பாவம் போயிட்டு போகுது, யாருக்கு பிள்ளையோ நல்லா இருக்கட்டும்.
1: நல்ல கேள்வி கேட்டீங்க. தீபாவளி பண்டிகை வரப்போகுது.

0: யாருக்கு யார் யோசனை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சொல்லுங்க. அதையெல்லாம் முடியாதுங்க, ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளோதாங்க அப்படின்ட்டாரு சேப்பு விஜயராகவன். தீபாவளி வருது யோசனை சொல்ல முடியுமா? நாங்க சொல்றத நீங்க கேட்கணும் அப்படி
1: போலேருந்து பிரகாஷ். சத்தியமா என் பேச்சை கேட்க மாட்டாங்க, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க எதிர்பார்க்கவே இல்லை.
0: ஆமா, இல்ல கரெக்டா சொல்றாரு, உண்மையை சொல்லணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இருவருக்கும் இனிய காலை வணக்கம். மேல மஞ்சர் ஃபாத்திமா, நான் சொல்ற யோசனை தாங்க கேட்பாங்க. நான் என்ன நடக்க போகுதுன்னு கணிச்சு சொல்லுவேன்.
1: இது கரெக்ட்.
0: ஆமா, என்ன நடக்குங்கிறத கணிச்சிடுறாங்கல்ல.
1: குத்தாலம் தோப்பு தெரிய சோசுப்ரோனி என் துணைக்கு யோசனை சொன்னா அதை ஏற்றுக்கொள்வாரு, சில நேரம் யோசனையும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், என்னுடைய துணை கணவர் சொன்னால் நான் கேட்டுப்பேன், ரெண்டு பேருடைய கருத்தும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: என் துணைக்கு நான் யோசனை சொல்ல, யோசனை எப்போதும் துணையாக இருந்தால் போதும் என்பேன். ஜெயங்கொண்டம் சுரேஷ் ரித்து.
0: அடுத்து பிள்ளைத்திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி, நாம் எனது என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவேன். என் மனைவிடம் நிறைய கஷ்டப்பட்டமா, கொஞ்சம் ஓய்வு எடு அப்படின்னு அறிவுரை சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார்.
1: ஆக யோசனை சொல்றதுல இடம் பார்த்துக்கணும், பொருள் பார்த்துக்கணும். ஆண் யோசனை சொல்றதுல ஒரு ஆண் தன் துணைக்கு சொல்லணும்னா இடம் பொருள் எல்லாம் பார்க்கணும். ஒரு பெண் யோசனை சொல்லணும்னா அவங்க நல்லா இருக்கும் நினைச்சு சொன்னா போதும். அதனால எப்படி இருந்தாலும்
0: யோசனையை கேட்கறதா இருந்தா யோசனை சொல்லணும்.
1: முதல்ல கேட்கறாங்களும் பார்க்கணும், கூப்பிட்டு தம்பி யோசனை கேட்பீங்களா இல்ல கேட்காம போயிடுவீங்களா அப்படின்னு இல்லை. வாழ்க்கையில எப்பயுமே இடிப்பாறை இல்லா ஏமராமரன் கெடுப்பார் எல்லாரும் கெடும் அப்படின்னா அடித்து சொல்றதுக்கு பாருங்க, இடித்து சொல்றது சும்மா கூப்பிட்டு சொல்றது இல்லை. அப்படி ஒரு யோசனை சொல்றாள் நமக்கு இருந்தா நல்லதுதான். அதனால எல்லா யோசனையும் கேட்டுக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு யோசனை சொன்னா நம்ம
0: யோசனை யோசிக்க கூடியதா
1: இருக்கணும், அது நமக்கு பயன்படணும்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: சிந்தனை துணி. குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டுமே இயக்கவும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்று உலகிற்கோர் உன்னதத்தை வழங்கிய மகாத்மா காந்தியின் பிறந்த நாள். அவருடைய சிந்தனையோடு இந்த பொழுதை தொடங்குவோம். பலவீனமானவன் பிறரை மன்னிக்க மாட்டான். மன்னிப்பது என்பது பலமுடையோரின் குணம். காந்திய சிந்தனை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்ச

0: இந்தியாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
4: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
3: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
4: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

சின்ன சின்ன வார்த்தைகள், அதில் சிந்தனை துளிகள், செந்தமிழால் பூசப்பட்ட வரிகள், செயல்பட தூண்டும் தகவல்கள், இவர்களோடு உலாவரும் சிந்தனை அரங்கத்தின் இன்றைய தலைப்பு அன்பின் வழியால் ஆளுமை. இன்று அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்த நாள் இல்லையா? அன்பால் இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட மகாத்மாவினுடைய பிறந்த நாள் என்று இல்லை. அதனால் அன்பின் வழியால் ஆளுமை. ஆளுமை என்பது அதிகாரம் மிக்கது, ஆளுமை என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளது என்றெல்லாம் நமக்கு பல்வேறு செய்திகள் இருக்கிறது. ஆனால் அன்பின் வழியாக ஒரு ஆளுமை செய்ய முடியும் அல்லது முடியாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அன்பின் வழியால் ஆளுமை, இந்த உலகிற்கு அண்ணல் காந்தியடிகள் ஏற்கனவே அதை சொல்லி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கு கையாண்டிருக்கிறோம். நேயர்கள், அன்பின் வழியால் ஆளுமை எப்படி செய்வது அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு அன்பினால் எப்படியெல்லாம் ஆளுமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நேயர்கள் நம்ம அழகாக சொல்லலாம். இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னா நேயர்கள் நீங்கள் அழையுங்கள். 4638 என்கின்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 2311231 இந்த எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். 2994848 இந்த எண்ணிலும் நீங்கள் இணையலாம். 2995 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9566427231 என்ற அலைபேசியிலும் நீங்கள் இணையலாம். நேயர்களே,

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சியை அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.

0: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: வாருங்கள் நேயர்களே, வானொலியில் வளம் வரலாம். நேயர்கள் குறித்த நேரத்தை எடுத்துக்கோங்க. குறைச்சலான நேரத்தில் செய்தி சொன்னீங்க அப்படின்னா நிறைய நேர்களுடைய செய்திகள் கேட்கலாம். அன்பின் வழியாக எப்படி ஆளுமைப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இணையக்கூடிய முதல் நேயர் யார், என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுவது?
3: உடையார் பாளையம் அஜின்.
2: பேசுங்க.
3: அன்பின் அடையாளமே அம்மா தான் சார்.
2: ஆ,
3: எல்லா மதங்களும் அன்பை தான் வலியுறுத்துது.
2: சரி.
3: அன்பே சிவங்கிறது இந்து மதம், தாயின் காலடியில் சொர்க்கங்கிறார் நபிகள் நாயகம். வெறுப்பதற்கு மாற்றாக, வெறுப்புக்கு மாற்றாக அன்பு, போட்டிக்கு மாறா ஒத்துழைப்பு, தன்னலம் கருதாத தியாகம், மனித நேயம், ஒழுக்கம், இதை காந்தியடிகளுடைய லட்சியங்களா கொண்டிருந்தாரு. அவர் அந்த அன்பை கையில வச்சதுனாலதான் விடுதலை போராட்டத்துல அன்பா அழைப்பு கொடுத்தாரு. அன்பான அழைப்புக்கு அடிபட்டுதான் அந்த ஆளுமை, அவருடைய ஆளுமை வென்றது. அன்பாலதான் பேசினாரு. எந்த இடத்துலயுமே அகிம்சை வழியில பேசினாரு. பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் அவர் கையில எடுக்கல, அன்பால அரவணைச்சாரு. அதனால அன்பை வந்து எந்த இடத்துல செலுத்தினாலும் ஆளுமை பெரிய வல்லமை படைத்ததாக இருக்கும் சார்.
2: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்து நேயர் வணக்கம்.
4: அன்பான சகோதரருக்கு பண்பான வணக்கம்.
2: யார் பேசுவது?
4: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொலஞ்சிநாதன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்க ஐயா, பேசுங்க.
4: இந்த நலம் விசாரிக்கிறது அன்பு இருந்தால் தான் விசாரிக்க முடியும். அதாவது உள்ளுக்குள்ள ஒன்று வெளியில ஒன்று இருக்கக்கூடாது.
2: சரி.
4: இப்போ நம்ம வந்து எதையும் வாரி வழங்கணும் இல்லை யாருக்குமே. வெளியிலேருந்து வரவங்களும் சரி, இல்லை உள்ளூர் வரவங்களும் தான் சரிதான், நீண்ட நாள் கழிச்சு பார்த்தாலும் சரிதான், கேட்டாலும் கிடைக்காதது பொக்கிஷம். ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கடவுள் கொடுத்துருக்காங்க, மிருகத்துல எல்லாம் கிடையாது இந்த மாதிரி.
2: அதனால அன்பா இருந்தா போதுங்கறீங்க.
4: ஆமா, அன்பு மட்டுமே வாழ்க்கையிலே பெருசு, அன்புதான் பெரியது.
2: சரிங்க, நன்றி. இணைப்புல வந்தது நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: யார் பேசுவது?
5: ஆத்தம்பாடியில இருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
2: பேசுங்க ஐயா.
5: என்ன வேணும்?
2: என்ன வேணுமா? நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க, தெரியுதுங்களா?
5: நிகழ்ச்சி தெரிஞ்சு அதான் போட்டா கிடைச்சது. தெரியல. என்னன்னு
2: சுந்தரி அரங்கத்துல இணைஞ்சிருக்கீங்க. அன்பின் வழியால் ஆளுமைங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம்.
5: அன்பின் வழியா?
2: ஆமா. சரி, நீங்க மறுநாள் இன்னொரு நிகழ்ச்சியில பேசுங்க ஐயா. அவர் அருவா அவங்க மாளுக்கு தொலைபேசி எடுத்து பேசிடுறாங்க, நிகழ்ச்சியை கேட்குறாங்க. என்ன தலைப்புன்னு கேட்டுட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்களாம் வயதில் மூத்தவர்கள், நிறைய ஆலோசனைகள் நமக்கு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் அதில் தயாரிப்போடு வந்தாங்கன்னா நமக்கும் ஒரு பயனாக இருந்திருக்கும். இணையக்கூடிய இடத்துல நேற்று பேசலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
6: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிகைச்சேரி எம் கண்ணன்.
2: பேசுங்க.
6: அன்பின்
2: வழியால் ஆளுமை. சரிங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
6: கண்ணன் மல்லிகை.
2: நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்க?
7: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தீமஞ்சன்கிற தியாகராஜா.
2: பேசுங்க.
7: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்க.
7: அன்பின் அடையாளம் ஆளுமை வந்து மகாத்மா காந்தி பாதையில பிறந்தா சார் நல்லது.
2: அதான் அன்பின் ஆளுமை.
7: அதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளத்தில் உண்மையும் செயலில் உண்மையும் பேச்சில் வாய்மையும் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு.
2: அருமை அருமை, நன்றி. இணைப்பு.
7: நாங்க ஒரு கடை வச்சிருக்கறதுனால எங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லியிருக்காரு. வாடிக்கையாளர் நம்ம இடத்திற்கு முக்கிய நபர் ஆவார். அவர் நம்மை நம்பி இல்லை, நாம் தான் அவரை நம்பி உள்ளோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு சார். அதனால அன்பின் ஆளுமை மாதிரி
2: சிறப்பு
7: சார். அவர் இறந்தாலும் அவரை மகா ஆத்மான்னு சொல்றாங்க சார் எல்லாரும்.
2: நன்றி. மகிழ்ச்சி கண்ணன், தியாகராஜன் ரொம்ப அழகா சொன்னீங்க. தியாகராஜன் நன்றி. ஒரு வியாபாரி அந்த யாரை நினைக்கணும்னா, வியாபாரம் பண்றதுனால வர்ற வாடிக்கையாளர்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. அந்த வியாபாரத்தினுடைய அடிப்படையை அண்ணல் காந்திகள் எழுதி சொல்லியிருக்காரு. வாங்குபவர்கள் இல்லை என்றால் பெறுபவர்கள் இல்லை. கடை அப்படின்னு பேர் விற்பனை கூட்டத்துக்கு, அது ஏன் அப்படி வச்சாங்கன்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தா என்ன புரியுது.

0: கடைசியில் நுகரக்கூடிய இடமா அதுதான் இருக்கு. நுகர்வோருக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய உற்பத்தியாகி பதப்படுத்தப்பட்டு என்னென்ன வழியில் வந்து கடை வழியாக ஒரு நுகர்வோரை போய் சேர்கிறது. அதனால் நுகர்பவர்கள் அந்த அந்த நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் ரொம்ப முக்கியம். அவங்க இல்லைன்னா அந்த வியாபாரம் இல்லை, அவங்க வந்து வாங்குறதுனால தான். இவர்கள்லாம் என்ன இன்னொருத்தர் அப்படின்னு இல்லை, எவர் ஒருத்தரும் முக்கியமானவர். ரொம்ப அழகாக காந்தியர்கள் இந்த கோட்பாடு சில வங்கிகளில் கூட எழுதி வச்சுருப்பாங்க. நேருக்கு நன்றி, இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
1: கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், பேசுங்க.
1: அன்பின் அடையாளம், அதாவது அன்பின் ஆண்மை வந்து பாத்தீங்கன்னா, எதையுமே வந்து ஒரு அன்பா சொன்னா எல்லாருமே செய்வாங்க.
0: சரி,
1: ஒரு அதிகாரத்தை அங்க திணிக்காம எதையுமே ஒரு அன்பாக, தம்பி இதை போய் வாங்கிட்டு வாப்பா, இதை செய்ப்பா அப்படின்னா அதை கண்டிப்பா செய்வாங்க. ஒரு அதிகாரமோ அல்லது ஒரு ஆணவ பேச்சோ இருந்ததுன்னா நிச்சயமாக அங்க வந்து எந்த செயலுமே இடம்பெறாது. அதனால காந்தியடிகள் பாத்தீங்கன்னா அன்பு வழியாலவே போராடப்பட்டது. அதாவது அகிம்சை, அந்த அளவுக்கு நம்ம வந்து அகிம்சையினால போராடினதாலதான் மிகப்பெரிய சுதந்திரத்தை பெற்று தந்தார். ஆக அதனால வந்து காந்தியடிகள் கொள்கையை நம்ம வந்து கடைபிடித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததா இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அன்புதான் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறதுங்க.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஐயாவுக்கு அன்போட வணக்கத்தை கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: பேசுங்க ஐயா.
2: பாடுபட்டு நின்ற தேசத்தை, இந்த பாடுபட்டு நின்ற தேசத்தை மேன்மைப்படுத்திய மகானை முதலில் வணங்கி, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இது வள்ளுவனுடைய கூற்று. அப்ப அன்பும் அரணும் ஒரு இடத்துல இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் எவ்வளவு மேன்மை அடையும். அதுதான் மகாத்மா காந்தி சொன்னார், குடும்பம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும்
0: அப்படின்னாரு.
2: அப்போ வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, இயேசு பெருமான் சொன்னான், ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தில் திருப்பி காட்டினாரு. அப்ப அங்க சகிப்புத்தன்மை, ஒத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பான வழியில போன இந்த உலகம் இயற்கையோடு ஒன்றி போனோம்னு வச்சுங்களேன், இயற்கை வாழும், நம்மளும் வாழலாம். இதுதான் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த அன்புங்கிற வார்த்தையை வந்து வாழ்க்கையின் முதல் படியாவே நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு ஒற்றுமையாகவும் கணவன் மனைவி ஒத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட இருந்தாங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருந்தா கிராமம் நல்லா இருக்கும். அதனாலதான் காந்தியடிகள் கிராமங்களை நோக்கி வந்தாரு அவரு.
0: நன்றிங்க, இணைப்புல வந்து
2: நன்றியா.
0: ரொம்ப அழகாக காந்தியர்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு நம்முடைய மணக்குடி ராஜேந்திரன் அவர்கள். நேருக்கு நன்றி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்று புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
8: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
7: கிறிஸ்டலின் சிகோசா
8: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் சிந்தனைய ரங்கம்.
5: ரொம்ப நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: அன்பான விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
6: நேரலை நாளை காலை 8:30 வைக்கிங் பையன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
6: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல்ல மாய்வாள். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விழுவாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை 7:25 மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்களியான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் மீன் சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலே நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நாள் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
10: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
10: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: நாம் அணிந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு அன்பின் வழியால் ஆளுமை. நேரிலே தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியல, என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியல. காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சியில் கூடிய தகவல் மற்றும் அப்படின்னு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீ

0: முகநூல் பக்கத்தில் உங்களுடைய அந்த கருத்துக்களை பதியலாம். அன்பின் வழியால் ஆளுமை அப்படிங்கிற தலைப்பில் சிந்தனை அரங்கம் அந்த போஸ்டரில் நீங்கள் பின்னூட்டமாக நீங்கள் பதியலாம். இப்போ நிகழ்ச்சியில் தொலைபேசியில் இணையக்கூடிய நிகழ்ச்சி யார்? வணக்கம். வணக்கம், யார்
1: பேசுறீங்க? உங்களுக்கும் நேயர்களுக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி.
1: அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம அன்பு அன்பு வந்து எல்லாத்தையுமே ஆளலாம். அன்பால நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது, எதுவுமே கிடையாது.
0: சரி,
1: சாதாரண ஒரு குருவிக்கு ஒரு 11 மணியை போல எங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, மிக்சரோ இல்ல அரிசியோ ஏதோ ஒண்ணு அங்க போடுவாங்க. அது என்ன பண்ணும், வந்து சாப்பிடும். சாப்பிட்டு மச்சான் அதை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அதே இடத்துல வந்து உட்காந்து அது வந்து கூப்பிடுற மாதிரி கிரி கிரிச்சின்னு சத்தம் போடும். அது ஏன் அன்பு அன்பின் காரணமா தானே நம்மளுக்கு இவங்க போடுவாங்க அப்படின்னு ஒரு ஆசையெல்லாம் வருதுங்க. அதே மாதிரி நம்ம குருவிங்கள்ட்ட நம்ம ஒரு அன்பு காட்டினா கூட அவங்க கூட வந்து நம்ம மேல பாசமா வந்து பழகுதுங்க. அதே மாதிரி விலங்குகள்ட்டையும் சரி, எவ்வளவு நம்ம அன்பு காட்டுறோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம கிட்ட ரொம்ப நன்றியோட நடந்துக்குவாங்க. பால் கறக்காத மாடு கூட நம்ம தடவி கொடுத்து நம்ம வந்து அதுவும் தட்டி கொடுத்து நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பா பால் நல்லாவே கறக்கும். போட்டு பாடா பார்த்து அந்த மாதிரி வந்து மனிதர்கள்ட்டையும்
2: எதையுமே அன்பால் ஆளுமை செஞ்சோம்னா எடுத்து வைப்பா சாதாரணமா சொல்றது அதிகமா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதிகாரத்துக்கு அடிபடிய கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அன்புக்கு அடிபடியானவங்க இல்ல.
0: சரி,
2: அதை வச்சுதான் காந்திஜியை நமக்கு சொல்றது வாங்கி கொடுத்தாரு.
0: நன்றிங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: எனக்கு வாய்ப்புக்கு நன்றி தான்.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் தென்பிடாகிலிருந்து ஆனந்தன் பேசுறேன்.
0: எங்க இருந்துங்க?
3: தென்பிடாகே ஆனந்தன்
0: பேசுங்க.
3: அன்பு அன்பால் வந்து அது வந்து சார் நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இது பொந்தாது சார். அனைத்து ஒரு ஆடு மாடு வளர்க்கணும்னு வச்சீங்களா, அதையும் நம்ம அன்பால கட்டுப்படுத்த முடியும். நம்ம அன்பு வச்சோம்னா அது அது மாரி பாசம் வைக்கிறதுக்கு அதே கிடையாது. அவங்க அன்பு தான் சார் இந்த உலகத்திலேயே முக்கியமானது.
0: சரி,
3: நன்றி
0: சார். சுருக்கமா சொன்னார் நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
4: நெடுங்காட்டிலே வீரம் பேசுறேன் சார்.
0: பேசுங்க ஐயா.
4: அன்பு அன்பு எப்போதும் ஒரு கிரேவாட்டர் மாதிரி சார்.
0: சார், தலைப்பு என்ன இன்னைக்கு?
4: அதான் அன்பு சார்.
0: தலைப்பு தலைப்பு என்னன்னு கேட்டேன்.
4: அன்பு தானே சார்.
0: அன்பின் வழியால் ஆளுமை அதான் தலைப்பு.
4: அதான் அன்பின் வழியால் ஆளுமை. குழந்தைகளுக்கே வந்து ஒரு கிரேவாட்டர் கொடுக்குறேன்னு வச்சீங்க, அது வந்து அதுவாம அது திருச்சிட்டே ஆகட்டும், ஒரு ஓமத்திராவத்தை கொடுங்க, அது உரைக்கும். அன்பு அது மாதிரி தான். இப்ப புத்தரே பாத்தீங்கன்னா தன்னை ஏசுறவங்களையும் அவர் அரவணைச்சாரு, தன்னை வைக்கிறவங்களையும் வந்து அவங்க வசத நம்ம ஏத்துக்கிட்டா
0: தானே.
4: ஏத்துக்கலாம் எல்லாம் அவங்களுக்கு போயிட்டு
0: அன்பால் எல்லாம்
4: செய்யலாங்க.
0: அன்பால் எல்லாம் செய்யலாங்கிறீங்க.
5: கடின சொற்கள் சாதிக்காதது வந்து கருணை சொற்கள் வந்து சாதிச்சு விடும் சார். கோபத்தால எழுற நெஞ்சங்கள் இருக்கு பார்த்தீங்க, நம்ம நெஞ்சங்கள் அது அன்பு என்ற நீரால் குளிர வைத்து அன்பின் வழியிலேயே அனைவரையும் வழி நடத்துவதுதான் சார் ஆளுமை.
0: சிறப்பு சிறப்பு.
5: இப்ப எங்க வீட்டுல சார் ஒரே ஒரு சொல்ல, எங்க வீட்டுல வந்து ஒரு மயில் குஞ்சு வந்து காலு உடஞ்சு வந்தது சார்.
0: சரி,
5: அதை எடுத்து கூண்டு உள்ளக்க வச்சு, ஏன்னா நாங்க இந்த ஜீவராசிகள் எல்லாத்தையுமே எங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. அது உடஞ்சு வந்து அதை பாதுகாப்பா அதுக்கு பணிவிட செஞ்சு அனுப்பி விட்டோம். பறக்கிற வரைக்கும் வச்சிருந்து பறந்து போயிடுச்சு சார்.
0: ரொம்ப சிறப்பா, ரொம்ப சிறப்பு.
5: அதனால அன்புல வந்து எப்பயுமே எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுக்காரி என் பையன் எல்லாருமே அந்த அன்பின் வழியில் எல்லாருக்கிட்டயுமே அந்த அன்பா இருப்பாங்க.
0: நன்றிமா, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
6: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
6: பாபுராஜ் முகமது இக்பால்
0: பேசுங்க ஐயா.
6: சார், அன்பின் ஆளுமை அன்பு தான் எல்லாத்துக்குமே சிறந்த வழிங்க.

0: ஒரு முறை நபிகள் நாயகம் தான் தோழர்களோட பள்ளிவாசல பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு மாற்று மத ஒரு சகோதரர் வந்து பள்ளிவாசல் உள்ளார வந்து சிறுநீர் கழிச்சிட்டு இருந்தாருங்க. அப்ப எல்லா சகோதரர்களும் அடிக்க போயிட்டாங்க அந்த, அதாவது நபிகள் நாடு சகாக்கள், அதாவது சகாபாக்கள் சொல்லுவாங்க தோழர்கள் எல்லாம். அப்ப நபிகள் நாயகம் வந்து அடிக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் எல்லாம் அவங்க இயற்கை உபாதி முடிச்ச உடனே தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்க அன்பா சொல்லி அவங்களை திருத்தி திருத்திருக்காங்க. அதுதான் சொல்ல வரேங்க.
1: ரொம்ப அழகு, ரொம்ப அழகு, நன்றிங்க, நன்றி. இணையக்கூடிய இடத்துல நேரில் பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: ஏத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
1: பேசுங்க.
2: அதாவது அதிகாரத்தினால் சாதிக்காது, அன்பினால் சாதிக்கலாம்.
1: சரி.
2: அதே மாதிரி ஆயுதத்தால் சாதிக்காது, அன்பினால் சாதிக்கலாம். அதாவது எல்லா உயிர்கள் இடத்துலயும் சரி, எல்லா மனிதர்களும் அன்புக்கு பூவிலே சிறந்த பூ எதுன்னா கேட்டா அன்புன்னு
1: சொல்லுவாங்க.
2: அதே மாதிரி எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அது வந்து அன்புதான்.
1: சரி, சரி.
2: அதனால அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம்.
1: நன்றி. சிறப்பு, கொடுத்து வாங்கணும். நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் எடிமேட்ஸின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் எடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
3: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.

0: நேரம் 10:30 மேடம். இது சிந்தனை அரங்கம்.
1: தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் சிந்த நேரம் நிகழ்ச்சியில் அன்பின் வழியால் ஆளுமை. இந்த தலைப்பில் நேரில் கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இணையக்கூடிய என்ன சொல்ல வர்றீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுவாங்க?
2: அரியலூர் மாவட்டம் வந்தயணத்தூர் சுப்பிரம்.
0: பேசுங்க.
2: அன்பா, காந்தியடிகள் நாட்டையே வாங்கினார். அவங்க தாத்தா எல்லாரும் அவங்க அவங்க அந்த அவங்க வருஷம் 4 பேர் சொன்னாங்க. காலையில தான் செய்தியில வந்தது எல்லாம். அன்பால தான் அந்த காந்திய பரப்பின பெற்றெடுத்ததும் கூட. அதே மாதிரி நம்ம நாட்டை பெற்றெடுத்ததும் அவரு வந்து அன்பால தான் வாங்கினார தவிர, எல்லாரும் போராடி பார்த்தாங்க, நடக்கல. ஆனா சிவாஜி கணேசனும் சரிங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே டைத்துல வருது பாருங்க. மத தேதி அவரு, தேதி இவரு. இவரு கலை உலகத்தையே வாங்கிட்டாரு.
0: சரிங்க, நன்றி.
2: இதெல்லாம் அன்புதான். அவர் நடிக்க போனால் கூட எல்லாரையும் அன்பா தான் அனுசரிப்பாராம். அவர் வந்து எந்த ஒரு கோணத்திலையும் முகத்துழிப்ப காட்டினதே இல்லையாம். நன்றி, வணக்கம்.
0: இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம் நலமுட இருக்க வாழ்த்துக்களை உங்களுக்கு.
0: பேசுங்க.
3: அன்புக்கும் உண்டு அடைக்கும் தாள். கோபம் கோபம் வேணாம் சார். கோபம் இந்த அமீரம் எரியும் இடத்தை விட இருக்கும் இடத்தை அதிகமாக பால் பிடிச்சிருந்தாங்க. அதனால அன்புதான் சிறந்தது என்று தாழ்மையான கருத்து.
0: சரிங்க, நன்றி நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
4: திருப்பூர் மாநகர் மண்டலை பாரம்பரியம் சேரங்கத்தான் பேசுறேன்.
0: பேசுங்க.
4: அன்பில் வழியால்
0: ஆளுமை.
4: ஆளுமை, ஆமாங்க. அன்பு இந்த தவங்க ஆளுமைக்கு வர முடியுங்க. அதாவது வந்து ஒரு சண்டை போடுறோம்னு
0: வச்சுங்களேன்,
4: வந்து நம்ம பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறோம்னு பாத்தீங்களா, வந்து நம்ம நேக்கா பேசி அதாவது இதுல
0: சொல்லிடுறேன்.
4: உங்கட பேச கூட அன்புதானுங்க.
0: சரி,
4: அன்பா பேசினதான் நீங்க எனக்கு நல்லா மதிப்பு கொடுப்பீங்க. எனக்கு இயந்திர விற்பனைகளை வச்சுக்கிறேங்க. நம்ம உங்க பார்ட்னர் வச்சுங்களா, பங்குதாரர் இருக்காருன்னு வச்சுங்களா, அவர் இந்த

0: அம்மியை கேட்டையா ஃபை அப்படிம்பா, அந்த மாதிரி நேக்கா பேசி சொல்லுவாரு. நான் வந்து விடுங்க, ஒரு அவர் அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்க, ஒரு கேரக்டரா இருப்பாங்க. நாம வந்து நாம தான் வந்து அரவணைப்பு, அந்த அன்பு அப்படின்னு அந்த அரவணைச்சு போனாத்தான் வணிகம் பண்ண முடியும், சிறப்பா இருக்க முடியும். என்னைக்கு நம்ம வந்து காலி கொண்டு போறது இல்ல, எனக்கு கடைசி வரைக்கும் நம்ம அந்த வணிகத்தை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு சொல்றேங்க.
1: நன்றி. இணைப்புல வந்து நன்றி. இணையக்குரிய அடுத்த நேரில் பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சிவபுரம் இன்ஃபர்மேஷன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
2: அன்பின் வழி அது எளியதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஜீவராசிகள் எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்த வேண்டும்.
1: சரி,
2: நன்றிங்க.
1: நன்றி. இணைப்புல வந்து சுருக்கமா நேரில் சொல்றாங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. குறிஞ்சாக்கவுனி அசூர்தீன் அப்படிங்கிறவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்ற நிகழ்ச்சிக்கு. இவங்க வந்து இப்போ முகநூலில் பதிவிட்ட நேயர்கள் நம்ம யார் யார் அப்படின்னு படிச்சிடலாம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். அன்பின் வழியால் ஆளுமை, அன்பினால் உலகத்தையே ஆளலாம், அன்பினால் அனைவரும் வசப்படுத்தலாம், உலகிலுடைய அனைத்து ஜீவரசும் நம்ம அன்பு செலுத்த வேண்டும், இதே நான் உங்கள் மூலமாக வைக்கும் கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நனிலம் சுப்பிரமணியன். பிறரை கட்டுப்படுத்தல இல்லை, அவர்களை புரிந்து கொண்டு மதித்த அன்புடன் வழியிடத்தில் இருக்கிறது அன்பான வார்த்தையும் அக்கறையும் அணுகுமுறையும் உறவுகளை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டிபடம் கார்த்திகேயன். அன்பால் சாதிக்க முடியாது, அதிகாரத்தில் சாதிக்க முடியாது, அதுபோல் நமது ஆளுமை நிரூபிக்க அன்பின் வழியே செல்ல வேண்டும். மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அன்பின் வழியை நமது ஆளுமை நிரூபிக்க முடியும். அன்பு அனைத்தையும் மரணத்து செல்லும், குடும்பமும் நண்பர்களும் அன்பால் விட்டு கொடுத்து போகும்போது 100% நமது ஆளுமை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கணபுரம் ஆனந்த். நாம் அன்பையை பயன்படுத்தினால் எதிரிலுள்ளவரும் அன்பை பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான், அதான் அன்பின் ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நலனி. நானெல்லாம் அன்பிற்கு அடிமை, நீங்கள் கொஞ்சமாக பாசம் காட்டுங்க, நான் நிறைய பாசம் காட்டுவேன், வெறுக்கணும்னு நினச்சா அடியோடு வெறுத்திருவேன், என்றைக்குமே அன்பு தான் நிரந்தர பாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் சுனாதவி. அன்பின் வழியால் ஆளுமை, நல்ல தலைப்பு, நேரில் கருத்துக்கள் இருக்கா, அவளாய் உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன்பேட்டை ஜோதி. அன்பின் வழிது உயிர் நிலை, அக்னிலாருக்கு என்புதன் பொறுத்த உடம்பு. அன்பான வழியில் இயங்கும் உடம்பே உயிரில் உடம்பாங்க. அன்பு இல்லாதவர்களுடைய உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு மட்டுமே என்பதாக அன்பின் வழியில் ஆளுமை என்பது அதிகாரத்திலுள்ள மிரட்டல் மற்றவர்களை கட்டுப்படுத்தாமல் தூய்மையான அன்பு, அரவணைப்பு மற்றும் நற்பண்புகள் மூலம் மற்றவர்கள் மனதை வென்று வழிநடத்தும் உன்னதமான ஆளுமை திறனாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார். அன்பு தோழனுக்கு அன்பான காலைவனுக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அன்பு இருந்தால் எதை வேணுமானாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, அன்பின் ஆளுமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம்னு சொல்லி பாப்பாக்கள் ரவி சொல்லியிருக்கிறாரு. நாம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை பலவிதமாக ஏற்றும் இறக்கம் பணிவாகவும் கடுமையாகவும் வரும். அது நம் மனதில் எப்படி அன்பாக இருந்தால் அதே வார்த்தை அன்பாக வரும், கடும் கோபத்தில் இருந்தால் கோபமாக வரும், கருணையாக இருந்தால் கருணையாக கனிந்து வரும், அலட்சியமாக இருந்தால் அலட்சியமாக வரும். எந்த ஒரு வார்த்தையெல்லாம் நம் மனதில் இருப்பது போல் தான் ஏற்றம் இறக்கமாக வரும். அதனால் கோபமாக இருக்கும் பொழுது மனதை கட்டுப்படுத்தி கொண்டு கனிவாகவும் அன்பாகவும் சொன்னால் அன்பாகவும் கனிவாகவும் பணியாகவும் மாறும். அனைத்துக்கும் காரணம் நம் மனதை மட்டும் நாம் கட்டி ஆள வேண்டும். பொதுதான் நமது செயல்பாடும் சொல்லும் வார்த்தையும் செழுமை பெறும். வேண்டுமானால் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே மாற்றி மாற்றி சொல்லிப்பதால் தெரிஞ்சிடும் நமக்கே. சேத்தூர் சீதா கலிபெருமாள் சொல்லியிருக்காங்க. அன்பின் வழியின் ஆளுமை என்ற தலைப்பு அருமை. அன்று இருந்த காலம் வேறு, இன்று இருக்கின்ற காலம் வேறு. அமைதியை வழிகள் அமைதியாக இருக்கும்னு நினைத்தால் நமக்கு கடும் சோதனை வருது. மிகவும் அமைதியாக இருக்கின்ற காலகட்டத்தை ஓட்ட வேண்டும் நினைக்கிறேன், முடியவில்லை. வாக்குவாதம் செய்து வெற்றி பெற வேண்டியதே காலமாக மாறிவிட்டது. அமைதி வழியில் சொன்னால் உடல் நம் சிறப்பு குவாகம் இளங்குவன் சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய நேர்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. தொடர்ந்து நேர்கள் தொலைபேசி வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு வரலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். யார் பேசுறது? இணைப்பில் இருக்கிறாங்க, அது குரல் வரல. வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: மாணிக்கம் டைலர்.
1: பேசுங்க ஐயா.
2: அன்பு தான் எதையும் சாதிக்க முடியும். என்னுடைய பேரனார் ஜாதா அந்த அன்பா சொன்னாலும் ஒரு கடைக்கு போயிட்டு வரலாம், போயிட்டு வருவாரு. அன்பா சொன்னாலும் சைக்கிள்ல போவாதப்பா, கீழே வந்து சொன்னா கேட்பாரு. நம்ம கோமா சொன்னா யார் சார் கேப்பா?
1: எப்படி கேட்பாங்க?
2: நானும் தப்பு பண்ணிட்டா, நீங்க வந்து ஒரு ஒரு அன்பா சொல்லி இப்படி போவாதப்பா செய்யாதப்பதான் நானும் அதுக்கு கேட்க முடியும். நம்ம வேமே பேசினா அது வந்து கோபத்துக்கு வந்து அது கோபம் வந்து ஆபத்து தான் சார் முடியும்.
1: வந்துடும்ல.
2: ஆமா சார், அது அன்புதான் சார். ஒரு மனிதன் நல்ல நல்ல செடி நல்ல வாழ்க்கையில் நல்ல அன்புதான் முக்கியம் சார்.
1: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி.
2: நன்றி சார். நன்றி சார்.
1: இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். வணக்கம். யார்
3: பேசுறீங்க? காந்திஜி தின வாழ்த்துக்களுடன் மங்கையர்கரசி.
1: பேசுங்கம்மா.
3: அதாவது காந்திஜி உதவி பெறும் பள்ளி அப்படின்ட்டு நான்

0: மட்டுமே இந்த உலகை வந்து ஆள முடியும். ஆணவத்தால ஒண்ணும் முடியாது சார். அன்பின் மட்டுமே இந்த உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா காந்திஜி மட்டும்தான் சார்.
1: சரிம்மா, நன்றிம்மா, இணைப்புல வந்தது.
0: நன்றி சார்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: நேரலுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
0: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: நேரலுக்கு உலங்கணிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேரலுக்கு திருவாரூர் சி மார்ட் சேல்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: சி மார்ட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சி மார்ட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நேரலுக்கு திருவாரூர் மகாராஜா சில்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: நேரலுக்கு உலங்கணிந்த வாழ்த்துக்களை கூறுவது மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: நேர்களை வருகின்ற அக்டோபர் 5 முதல் உங்கள் காரை பண்பலை 100.3 புது பொலிவுடன்

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: இது சிந்தனை அரங்கம் கருக்கல்வம் 100.3 உலா வந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை அரங்கத்தின் இன்றைய தலைப்பு அன்பின் வழியால் ஆளுமை. நேரம் 10:45:28. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்
7: ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
6: பேசுங்க
7: ஐயா. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருந்ததுன்னா அது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலுமே நமக்கு சிறப்பாக வழி அமைத்து தரக்கூடிய ஆளுமை திறன் அப்படிங்கறத கொடுக்கும். ஐயா சொல்லுவாங்க, அன்பால திருத்த முடியும், ஆனா அதிகாரத்தால திருத்த முடியாதுன்னு. நீங்க பாருங்க, பெரிய பதவியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே வாழ்க்கையில சிறந்த பண்பான அன்பு அப்படிங்கறதையே பிரதானமாக வைத்து அவங்களுடைய ஆளுமை திறன் அப்படிங்கறத உணர்த்துவாங்க. இப்ப அன்பை ஏன் தேவை அப்படின்னா, ஒரு நபரை அதிகாரத்தால நம்ம வீழ்த்த முடியாது, ஆனா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸிபிட் பண்ணும் பொழுது அவங்க சூழ்நிலை கைதியாக மாறிடுவாங்க. இப்ப வீட்லயும் எடுத்துக்கோங்க, அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய தளத்திலயும் எடுத்துக்கோங்க, நம்ம யாருக்கிட்டயுமே பெருசா அந்த கோபப்பட்ட அந்த வார்த்தைகள் விடாம அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சு நீங்க இதை பண்ணுங்க, ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் பிளீஸ், எனக்காக முடியாதான்னு கேளுங்களேன். எப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் கூட சரிங்க நான் உங்களுக்காக செய்யறேன் அப்படிம்பாங்க.
6: சரி,
7: அன்பு அப்படிங்கறது ஒரு சிறந்த ஆளுமை தரும், அதை நம்ம வளர்த்து கொள்றதுக்கு பாக்கணும்.
6: நன்றி, இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
8: அன்பான வணக்கம் சார்.
6: யார் சொல்வது?
8: குத்தாலம் மாரியம் சொல்லி என்ன மோகன்
6: பேசுங்க.
8: அன்பின் வழி ஆளுமையாக இருக்கலாம், ஆனா அன்பின் வழி அடிமையாகி விட கூடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்பால வந்து எதையுமே சாதிச்சிடறோம் சார், ஆனா மிகப்பெரிய ஒரு பாசத்தினால அன்பால நம்ம ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில பெற்றோர்கள் தாய்மார்கள் பாத்தீங்கன்னா பிள்ளையின் மேல அதீத பாசம், அதாவது அந்த பணியில வந்து குளிர்ல நனைஞ்சு போய் எல்லாத்தையுமே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே அர்ப்பணிச்சுட்டு கடைசியில குளிர்ல ஒழுங்கறதுக்கு கூட இடம் இல்லாம சில ஒரு சில தாய்மார்கள் தந்தையிருக்கா பாருங்க, அது வந்து அன்பின் உச்சகட்டம். அதாவது அன்பை அன்பினால வந்து உண்டாகும் பாசவலைன்னு சொல்றாங்க, அந்த பாசவலையில சிக்கி தவிக்கின்ற ஒரு சிலருக்கு வந்து இந்த அன்பை கட்டுப்படுத்தி அன்பினால் நம்ம வந்து பாசத்துல வந்து அடிமையாகாமல் இருந்து

0: அதன் மூலமா அந்த செலுத்தினால் வந்து வாழ்க்கை வளமாக இருப்பது என்னுடைய கருத்தா பதிவு பண்ணுங்க.
1: இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுவது?
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
1: பேசு.
2: அன்பின் வழியில் ஆளுமை, அதாவது நயம்பட உரைன்னு கூட நம்ம படிச்சிருக்கோம். இது ஒன்றோடு ஒன்றோட தொடர்புடையதுதான். அதாவது இன்னைக்கு குடும்பமா இருக்கட்டும், வர்த்தக நிறுவனமா இருக்கட்டும், அதே வேளையில வந்து ஒரு அரசு அலுவலகங்களா இருக்கட்டும், இந்த அன்பின் வழியில் ஆளுமை செய்து நம்ம போகக்கூடியது துடுப்புடன் படகில் பயணப்பதை போலாகும். அதே நம்ம வந்து இப்ப நம்மகிட்ட துடுப்பு இல்லைன்னா நம்ம கரை போய் சேர முடியுங்களா? அதே போலதான் நம்ம அன்புங்கிறது. இந்த அன்புன்னா ஒரு முக்கியமா ஒண்ணு, டிஎன், அதாவது அன்புன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தாருங்களா, அவரு ஒரு நல்ல டெல்லிக்கு போயிட்டு ஒரு சுற்றுலா ஏதோ சுத்தி பார்க்க போயிருக்காரு. அவருடைய மனைவி மேல வந்து ஒரு கூட்டுல வந்து சின்ன சின்ன குருவிகள்லாம் இருந்திருக்கு. அது அது மேல ஆசைப்பட்டதும் அங்க மாடு

0: அதாவது அன்புன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தாருங்களா, அவர் ஒரு நாள் டெல்லிக்கு போயிட்டு ஒரு சுற்றுலா ஏதோ சுத்தி பார்க்க போயிருக்காரு. அவருடைய மனைவி மேல வந்து ஒரு கூட்டுல வந்து சின்ன சின்ன குருவிகள்லாம் இருந்திருக்கு. அது அது மேல ஆசைப்பட்டதும் அங்க மாடு மேய்த்து இருந்த சிறுவனை கூப்பிட்டு, தம்பி அதை எடுத்து கொடுறான்னு 10 ரூபா கொடுத்துருக்காரு. ஐயோ நான் வாங்க மாட்டேன் இருக்கான், திரும்ப 50 ரூபா கொடுத்துருக்காரு. நான் இந்த வேலையை செய்ய மாட்டேங்க போயிட்டு வந்தது. அந்த பிள்ளை அம்மாவை காணும்னு அந்த குருவி குஞ்சுகள் எல்லாம் பாக்கும், தன்னுடைய பிள்ளைகளை காணும்னு அந்த அம்மா பாக்கும். இப்பதாங்க எங்க அம்மா இறந்து ஒரு வாரம் ஆகுது, அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியுங்க, அதனுடைய அன்பு என்னன்னு ஆரம் அப்படியே அப்சைட் ஆயிட்டு போயிட்டாரோ. அதனால அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ்ங்கிற அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி நாம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா வகையிலும் முன்னிலையை நிறுத்தலாங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
1: இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். வணக்கம்
2: நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் இனிய வணக்கம்.
1: சொல்வது யார்?
2: ஓவியர் எஸ் பி கண்ணா திருச்சியிலிருந்து
1: பேசு.
2: இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். இது திருவள்ளுவரின் அகிம்சை. தற்போதைய காலத்துக்கு தான் வாழ பிறரை கெடுக்க கூடாது, அதுதான் நம்ம வந்து காந்தியோட நினைவு நாள்ல நம்ம நினைவு கூறணும் சார்.
1: பிறந்த நாள்
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. ஒருத்தருக்கு தீமை செஞ்சால் திருப்பி செஞ்சிடக்கூடாது, அடுத்தவருக்கு எடுத்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அடுத்தவர்கள் வாழணும், அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நாம் நல்லாயிருக்கும். அது மிகப்பெரிய பார்வை, அது அந்த அன்பு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தவர்கள் நம்மளுடைய செய்யினால் இன்னொருத்தவரும் பாதிச்சிடக்கூடாதுங்கிற கவனம் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக வரும் அப்படிங்கிறத நேர் ரொம்ப சுட்டி காட்டியிருக்காங்க. இணையக்கூடிய அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நாகப்பட்டினம் சந்தானம் வந்து பேசுகிறேன்.
1: எங்கேருந்துங்க?
3: சந்தான மஞ்சு சார், நாகப்பட்டினம்.
1: சந்தான மஞ்சா?
3: ஆமா சார்.
1: பேசுங்க.
3: அன்பு ஒண்ணுதான் சார் நமக்கு ஒரு வசியம், ஏன்னா அந்த அன்பை யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இன்னொன்னு, எங்க வீட்டுக்காரங்க எனக்கு ஒரு சண்டை நடந்தாலே நாங்க ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் பேசுவோம், பேசாம இருப்போம். அதுக்கப்புறம் நானவே காப்பி குடிப்போமா அப்படின்னு கேப்பேன், ரெண்டு பேரும் காப்பி குடிச்சிடும்.
1: சரி, அது திருப்பி திருப்பி சண்டை போடுறதுக்கானக்கா இல்ல அதோட ராசி ஏறதுக்கானே
3: சார்? அந்த அந்த சண்டை வந்து நீடிக்க கூடாது,
1: நீடிக்க
3: கூடாது,
1: எனக்கு ரொம்ப நேரம் நீடிக்க கூடாது.
3: ஆமா சார், அது வந்து அவங்களுக்கு நமக்குள்ள யாரு அதோட வைப்புக்குள்ள ஒரு ஈகம் இருக்க கூடாது. என்ன ரெண்டு நிமிஷம் சண்டை போட்டோமா, நம்ம நம்பி குழந்தைங்க இருக்கு, நம்ம நம்பிதான் அதுங்க பாத்து திருந்தணும்.
1: ஜாலியா சண்டை போட்டுட்டு போயிடணும,
3: ஜாலியா போட்டுட்டு அவதான் சேர்ந்துருது, அவங்க கூட வரமாட்டாங்க, நானா வாலன்ட்ரியா?
1: பரவாயில்ல, சண்டை போடுறதே ஜாலியா வச்சிருங்க பாருங்க.
3: ஆமா சார், சண்டை ஒண்ணு ஒரு நாள் இருக்குன்னா அது ஃபுல்லா மன உளைச்சல் ஆகி நிம்மதி போயிடும் சார் நமக்கு, அதை விட்டு மறந்துடணும்.
1: வாழ்க்கையில கடந்து போன நிமிடங்கள் நமக்கு மீண்டும் வராது. அந்த நேரத்துல ஏதோ எதிர்பாராத சண்டை வந்துருந்தா உடனடியாக மாத்தணுங்கிற மனநிலை, அந்த இந்த கோபத்தை தனிஞ்ச உடனே மாத்தணும் இல்லையா, யூகோ இல்லாம இருக்கும்.
3: ரொம்ப
1: சிறப்பா சொன்னீங்க சந்தானம் மஞ்சு, நன்றி. நீ
3: சந்தோஷ், நம்ம நன்றி சார்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, தொலைபேசி வழியாக நிறைய நேர்கள் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் முகநூல் வழியாகவும் கருத்துக்களை பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படியே முகநூல் வழியாக நேர்கள் சிந்தனை அரங்கத்தினுடைய அன்பின் வழியால் ஆளுமை தலைப்புக்கு யார் யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ராமன் சொல்லியிருக்கிறார், அன்பினால் மற்றவர்களை அரவணைத்து அவர்களின் உள்ளத்தை வென்று நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உன்னதமான ஆளுமை பண்பு, எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறரிடம் காட்டும் உண்மையான அக்கறை, தூய்மையான உள்ளம், அதன் காந்தியர்கள் அம்சை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. படங்கட்டங்களுடைய அனுசயா சங்கர், கோபத்தின்

0: இந்தியாவின் முகமது ஜலீல் அன்பான காலை வணக்கம். அன்பு இல்லாமல் வாழ்வது நோயுடன் வாழ்வதற்கு சமம். அன்போடு பிறரிடம் நடந்து கொள்ள எல்லா உலகமும் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது சந்தேகமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊர் உறவும் கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயம்மன் ஆலய வாசலிலிருந்து நேரலையாக மலரும். நிலை சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து 11 மணிக்கு வர இருக்குது. வணக்கம் தோழி. தோழிகளுக்கு வணக்கம் சொல்லி வரப்போறது யாரு அப்படின்னா அறிவிப்பாளர் ரேவதி காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேரில் நீங்களும் காத்திருங்கள். சிந்தனை நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர் தொலைபேசி வழியா யார் என்ன கருத்தை சொல்ல வரங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: ஐயாவளியிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்
0: சார். உங்க பேர் தான் நாங்கள் சொல்லிட்டோமே வணக்கம்னு சொல்லி, அதனால இன்னொரு நிகழ்ச்சியில இணையங்க. நன்றி. இதே ஊர் பேரை வச்சு வேற ஒருத்தவங்க
1: நினைச்சுக்கிட்டேன்.
0: பேசுங்கம்மா, பேசுங்க.
1: அன்பு என்பது அறுக்க முடியாத இரும்பு சங்கிலி. அன்பென்ற விதையை தாய் தான் நம் மனதில் விதைக்கின்றார். நமக்கெல்லாம் சோறு ஊட்டுறது அன்பையும் சேர்த்து ஊட்டுகிறார் சார்.
0: உங்கள்கிட்ட யாராவது முரண்டு பிடிச்சா நீங்க என்ன செய்வீங்க?
1: முரண்டு பிடிச்சா அன்பா அன்பா சொல்லி சொல்லி
0: ஒரு கோபப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அன்பாவே கையாளுவீங்க?
1: ஆமா, இந்த பேர குழந்தைகளோட நான் விளையாடும் போது அன்பை தான் உபயோகம்.
0: சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: நேயருடைய அசோக் ஐயாவடி அப்படின்னே இன்னொருத்தர் பெயர் இருந்தது, நான் அதை நினைச்சா கூட சொல்லேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. நிறைய நேயர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அன்பு தான் ரொம்ப அடிப்படை, அன்பின் வழியால் தான் ஆளுமை பண்ண முடியும், அதிகாரத்தால் முடியாது. அதில் இன்னொருத்தர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதிகாரங்கிறது ஆணவப்போக்கு, அதை உடைக்கிறது தான் அன்போட மிக வேறு. வள்ளலார் சொன்னார், ஒரு உயிரின் மீது கருணையாகவும் இரக்கமாகவும் நீங்கள் தொடர்ச்சியாக இருப்பீர்களால் அப்பொழுது தோன்றுவது தான் உண்மையான அன்பு. அப்பொழுதுதான் அறிவும் உடனாக தோன்றும். அன்பும் அறிவும் உடனாக தோன்றும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் உடனாக தோன்றும் அப்படின்னு பதிய வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு உன்னதத்தை கொடுத்த அண்ணல் காந்தியடிகள் அவர் மட்டும் இதை சாதிச்சார். காந்தி எரா அப்படின்னு, காந்தி ஆண்டு அப்படின்னே ஒன்று உண்டு. சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்தியாவில் காந்தியினுடைய வருகைக்கு பிறகு உருவான வரலாறே ஒரு பெரிய செய்தியாக அடுத்த வரலாறாக இருக்கிறது. அந்த காந்தியடிகள் தன்னுடைய நாட்டை மட்டுமல்ல, அவருடைய தாக்கத்தால் தான் மார்ட்டின் லூதர் கிங், அமெரிக்காவினுடைய அந்த இன விடுதலைக்கு போராடிய மார்ட்டின் லூதர் கிங், 1959 ஏப்ரல் மாதத்தில் ஒரு குழுவோடு இங்கே வந்து இந்த எப்படி இங்கே நடந்தது இந்த அறப்போராடம் சொல்லிட்டு ஒரு வானொலி உரையாற்றுறாரு. வந்ததை விட இப்பொழுது நான் அதிக வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை படைப்பதில் போராட்டத்தை கையெடுப்பதனால் இப்பொழுது அதிக நம்பிக்கை வருதுன்னு சொல்லி போராடி வெற்றி பெற்றார். அதே போல தான் நெல்சன் மண்டேலா ஒரு அறவழி போராட்டத்தில் வெற்றி பெற்றார். இப்பொழுதும் போர்கள் நடைபெறுகிறது, அமைதிப்படுத்த முடியும் நடைபெறுகிறது. அதனால் வாழ்க்கை குடும்பத்திலும் சரி பொது வாழ்விலும் சரி அன்பு என்பது இருக்கின்ற பொழுதுதான் பற்றற்ற ஒரு வாழ், எல்லார் மீதும் அன்பு வருவதனால் ஒரு செம்மை வரும், அதுதான் ஆளுமை படுத்தும் என்ற செய்தி நிறைவுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

இன்றைய சிந்தனை தொழில், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

எளிமையே வலிமை, உண்மையே ஆயுதம், அகிம்சையே வழி. இந்த கொள்கைகளை தனது வாழ்வில் கடைபிடித்து உலகிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்தான் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள். அவரது பிறந்தநாளாம் இன்று. அவரின் பொன்மொழிகள், பெண்களின் நிலை உயரும்போது ஆண்களின் நிலையும் உயரும், இவ்விருவரின் நிலையும் உயரும்போது மனித சமுதாயத்தின் நிலையே உயர்ந்துவிடும்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். வணக்கம் தோழி. மனதை வருடி பெண்மையை போற்றி உற்சாகம் தரும் பாடல்களுடன் உறவுகளை இணைக்கும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா, உங்களுடைய எந்த குணம் உங்கள் குழந்தைக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தலைப்பு தான் நம்ம வணக்கம் தோழியில் இன்னைக்கு பேச இருக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க இல்லைங்களா, நிறைய விஷயங்களையும் கற்றுக்குறாங்க. நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடு, அன்பு, பொறுமை, தன்னம்பிக்கை, உதவுற மனப்பான்மை, நேர்மை, இப்படி எல்லாமே அவங்கக்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களாங்க. இப்படி உங்களுடைய குணம் உங்ககிட்ட குழந்தைங்களோட இருக்கணும்னு நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? எங்களோட பகிர நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 என்ற முன்னிணைப்புடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580-95-66-42-7231 என்ற அலைபேசி எண்ணும் நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியில விளம்பரம் மற்றும் ஒரு பாட இடைவெளிக்கு பிறகு தோழிகளுக்கு கருத்துக்களை கேட்கலாம்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
8: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
7: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
9: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
7: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: நிகழ்ச்சியிலேயே முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிமையான காலை வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு சாமி போட்ட முடிச்சில இருந்து மாதுளங்கனியே மலர்வன குயிலே
0: கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில உங்களுடைய குணம் உங்க குழந்தைகிட்ட இருந்தா நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா?
1: அதான் மேடம், வந்து அன்பான குணம், கொடுத்து உதவுற குணம், எல்லாத்தையும் பாசமா இருக்கணும். ஒருத்தவங்க உதவின்னு கேட்டா அவங்க எப்படி, நம்ம ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களை

0: மறுப்பு சொல்லாம அவங்களுக்கு கொடுத்து உதவணும்.
1: நிச்சயமா
0: அந்த குணங்கள் வந்து பிள்ளைகிட்ட கண்டிப்பா கொடுத்து பழகணும் மேடம். நம்ம குணத்தை அதுங்களை கண்டிப்பா எடுத்துக்கணும்.
1: நன்றி.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலை கொல்லி.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க் சிங் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததாக இணையும் தோழி யாருன்னு பார்க்கலாம். வருங்க வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் தோழி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஆர்ப்பாக்கம் கவிதா மேடம்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில உங்களுடைய குணம் உங்க குழந்தைங்க கிட்ட இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி நினைக்கிறீங்கன்னு
1: கேட்டிருந்தோம் மேடம். அப்படியே
0: உங்க சின்ன பொண்ணு பேர் என்னங்க?
1: அவங்க பேர் அகல்யா.
0: ஆஹா, என்ன படிக்கிறாங்க?
1: அவங்க காலேஜ் படிக்கிறாங்க மேடம், தேர்ட் இயர், கொரியர்ல.
0: உங்களுடைய குணம் அவங்க கிட்ட என்ன இருக்குங்க
1: மேடம்? பிடிவாத குணம்.
0: ஓஹோ, பிடிவாத குணம் நல்லதா?
1: அனைத்தும் அப்படியே இருக்கு மேடம்.
0: பிடிவாத குணம் நல்லதாமா?
1: கெட்டது மேடம். அது நானும் சொல்லிட்டேன் மேடம், அவங்கள்ட்ட அவங்க கேட்க மாட்டாங்க மேடம்.
0: அடுத்த முறை சொல்லுங்க, கண்டிப்பா திருத்திப்பாங்க.
1: சொல்றேன் மேடம், தேர்ட் இயர் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி முடிக்க போறாங்க மேடம் அவங்க.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் சொத்தத்தங்க மேடம்.
0: சரி, நீங்க கேட்ட பாடல்
1: ஒண்ணு நினைச்சேன்
0: கொடுத்துலாமா, கேளுங்க.
1: தேங்க்யூ மேடம்.

யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பார்க்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: திருச்சிராப்பள்ளி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும் மேடம்.
2: சொல்லுங்கம்மா.
3: எனக்கு பைகாசி பிறந்தாச்சு பாட்டுல இருந்து சின்ன பொண்ணு தான் மேக்கப் பண்ண அந்த பாட்டு மேடம்
2: பாடல் கேட்கலாம். இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில உங்களுடைய குணம் உங்க குழந்தைங்ககிட்ட இருந்தா நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா?
3: ஆமா மேடம். ரெண்டு பசங்க பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு மேடம். ரெண்டுமே அடுத்தவங்களுக்கும் உதவி பண்றதுல ரெண்டு பேருமே பண்ணுவாங்க மேடம். ஒரு வயசானவங்க கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்களா, வண்டியில ஏத்திட்டு போக சொல்லு, இதெல்லாம் என் பையன் கண்டிப்பா செய்வான் மேடம். அத செய்வான். என் பொண்ணு கொஞ்சம் பிடிவாதமா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப அவளும் மாறிட்டான் மேடம். என்ன மாதிரியே சிக்கனமா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது எல்லாமே அதுவும் கத்துக்கிச்சு மேடம்.
2: சரிங்கம்மா.
3: ரெண்டு பசங்களுமே பொறுமையா இருப்பாங்க மேடம். நான் சொன்னா எதுனாலும் கேட்டுப்பாங்க மேடம். ரெண்டு பேரும்
2: நன்றி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி,
3: வணக்கம்.
2: வணக்கம்,
3: நான் ஜோதி, அண்ணப்பன்பட்டில இருந்து.
2: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில உங்களுடைய குணம் உங்க குழந்தைங்கள்கிட்ட இருந்தா நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா இல்லைங்களா?
3: நான் எந்த எடுத்துக்கூடாலும் அந்த இடமே கலகலப்பா வச்சிருப்பேன் மேடம்.
2: ஓஹோ,
3: பாப்பா வந்து அமைதியா இருக்கு, அவங்க அப்பா மாரி அவங்க அமைதி, எங்க போனாலும் அமைதி எல்லாம் கேட்பாங்க. இவன் பொண்ணா எப்படி அமைதியா இருக்கு அப்படின்னு, அந்த குணம் எனக்கு அவள்கிட்ட இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
2: அமைதியா இருக்கிறதுங்களா?
3: ஆமா, அமைதியா இருக்குல்ல, கலகலன்னு இருக்கணும்.
2: சரிங்கம்மா, சரிங்கம்மா,
3: சரிங்க மேடம்.
2: எந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ஜீன்ஸ் படத்துல இருந்து கண்ணோடு காண்படும்.
2: சரி, நீங்க கேட்ட பாடல் தோ.
3: நன்றி தோழி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும்

கதையும் கானமும் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.

இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழ நிகழ்ச்சியில் உங்களோட எந்த குணம் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா? தோழிகளும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? வாங்க தோழிகளோட கமெண்ட்ஸை படிச்சிடலாம். காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரையும் மதிக்கிற குணம் இருக்கணும், அதே மாதிரி எல்லாரோடையும் நல்லா பழகிற குணமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய எல்லா நல்ல குணங்களும் என்னுடைய பிள்ளைகள் இருவருக்கிட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்திரப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கிட்டையும் கோபம் கொள்ளாமல் விலகி போகிறதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர்லேருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதியவர்களுக்கு உதவுற இரக்க குணம் இதனை சொல்லித்தான் என் குழந்தைகளை வளர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா ஊர் பேர் குறிப்பிடலை, நேரத்தை கடைப்பிடிப்பது எனக்கு மிகவும் பிடிக்குங்க, அடிப்படையில் இதை கடைப்பிடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி விஜயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடின உழைப்பில் யாரையும் ஏமாறாமல் பொய் சொல்லாமலையும் பிறருக்கு தீங்கே கொடுக்காம இருந்தாலே என் குழந்தைங்க நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜமோகன், பசி அறிந்து உதவும் குணம் இருக்கணும், ஐந்தறிவு படைத்த உயிர்களில் அன்பும் பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, தினம் தினம் ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கிறேன், நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற எண்ணமே என்னோடய பிள்ளைங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்லிக்காவிலேருந்து சுமதி சதீஷ், எல்லாரையும் அரவணைக்கிற குணம் இருக்கணும் என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, எனக்கு என் தம்பி பொண்ணு ஷாலினியாவை எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. கொடுக்குற மனப்பான்மை வரணும் எனக்கு ஆசை, யாராக இருந்தாலும் கோபம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேரளத்திலிருந்து ஷோபா செந்தில்கண்ணன், என் குணம் எல்லாமே என்னோட பெண்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து அன்பு ராணி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடத்திலிருந்து சித்ரா, என் குழந்தைங்க எல்லாரும் அன்பாக இருந்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசியோடு வரவங்களுக்கு உணவு அளிக்கணும், அந்த குணம் என் பிள்ளைங்களுக்கு இருக்குன்னு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் தோழிகளோட கமெண்ட்ஸை படிக்கலாம்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிருஷ்ணலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக உங்களுடைய குணம் எந்த குணம் உங்கள் குழந்தைக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா இல்லைங்களா? அதுக்கான போஸ்டரை நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கோம். நேர்கள் எல்லோரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. அனுசியா பணங்காட்டங்குடிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவேன், என் பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலேருந்து மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு எந்த குணம் அந்த குணம் இருக்கணும் என்று நினைப்பதை விட நம்மளோட குணங்களை மேலோங்கி இருக்க செய்து வாழும் வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மணக்குடியிலேருந்து சத்யா, என்னுடைய சிறு வயதில் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் வேலை செய்யும் போது நான் என் பசங்களையும் அதே மாதிரி உதவி செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடம் உள்ள குணம் விட்டு கொடுப்பது தான், அதே மாதிரி என் குழந்தைங்களும் இந்த விட்டு கொடுப்பதை இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கால் பாளையத்திலேருந்து ஃபைரோஸ் பானும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய குணங்களில் ஒன்று இருக்கணும்னு பொறுமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவசரப்படாமல் சிந்தித்து மற்றவர்களோட மனத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லதை தேர்ந்தெடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம். பொன்னியம்மன் மேடிலிருந்து கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுயநலம் இருக்கக்கூடாது, மற்றவருக்கு உதவும் தாராள குணம் இருக்கணும், மற்றவங்க தப்பு செஞ்சால் கூட பழிக்கு பழி வாங்குற குணம் இருக்கக்கூடாதுன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. கடலூர்லேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குணத்தை என் பிள்ளைங்களில் எதிர்பார்க்குறேன். பிறருக்கு உதவி செய்ய விளையாடும் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு என்ன நிலையோ அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி வருங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ராயம்பாளையத்தில் சுமித்ரா பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு தலைப்பு தெரியுங்களா?
1: ஆ, தெரியுங்க மேடம்.
0: உங்களுடைய குணம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன இருக்குதுங்க?
1: அதிகமாக கோவப்படாமல்.
0: உங்களுக்கு கோவம் வராதுங்களா? என்ன பாடல் வேணும்? கொடுத்துடலாங்க. தோழி கேட்ட பாடல் ஏதோ

தோழிங்க இது வரைக்கும் அவங்களுடைய குணங்கள் அவங்க குழந்தைங்கிட்ட இருக்கிறத பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பெற்றோர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் அவங்களுடைய குழந்தையின் வாழ்க்கையிலுமே ஒரு அழகிய மாற்றத்தை உருவாக்குங்க. குழந்தைங்கிட்ட அன்பாக பேசுங்க, அவங்களுக்கு நல்ல முன் உதாரணமாக இருங்க. அதுவே உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சிறந்த வழியாக மாறலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சி.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் பகல் 12:10 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஆர் சாய் மீரா, 12:55 பன்னிசை பண்ணில் ஓசை என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் தேன்மழை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின், 3:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4 மணிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் ஊரும் உறவும், கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயம்மன் ஆலய வாசலிலிருந்து நேரலையாக, 4:30 வைக்கிங் மணி அண்ட் சன் ரீஃப்ஸின் உரும் உறவும், மாலை 5 மணிக்கு திரை இசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை நாடும் என தொடங்கும் பாடல், பாடியவர் திருத்தணி.

6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:45 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இசை தூரிகை.

7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். மண்ணும் நெல்லும் மயிலாடுதுறை மாவட்டம் செமனார்கோவில் டி பொய்யாமொழி அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள்.

9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10

இனி இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
5: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
4: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
5: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
4: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
5: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
4: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: இது மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் RJ தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிற்பியின் இசையில் ஹரிஹரன் பவதாரணி பாடிய தேடினேன் வந்தது படப்பாடல். இவர்களுக்காக சமணர் கோவில் குணசேகரன், திலகவதி, பாண்டரீகபுரம் கணேசன், பானுமதி, திருச்சம்பள்ளி பிச்சுமணி, விசாலாட்சி.

0: நேர்லை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ செங்கல் சோலை மற்றும் விதனில் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லு சாய்வாங்க அருண்
1: என்டர்பிரைசஸ்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: VPN கண் மருத்துவமனையும்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.

0: நிறுவனத்தின் அதிநவீன கலை கொல்லி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேஷனலினி தொடர்ந்து கேட்கலாம் உள்ளத்தை அளித்த படப்பாடல். இவர்களுக்காக நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவிழிமிழலை ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் சிலுவை, சந்தானராஜ்.

0: மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி. ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம். உன்னை நினைத்து படப்பாடல் இவர்களுக்காக வருகிறது. வெண்கரும்பூர் நேரோ, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருதாச்சலம் விருத்தகிரி, பெண்ணாடம் சுமதி.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆனந்தம் ஆனந்தம் பட பாடல். இவர்களுக்காக காட்டூர் சங்கீதா, சுரேஷ் கிருஷ்யங்கா, யோகித் வேலன், ஜெசினி, புனிதா, ஜெசியானா, ராமையன், மல்லிகா, ராஜேந்திரன், கவிதா, ஏத்தக்குடி, ராஜ்குமார்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 12:35. மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக

சிற்பியின் இசையில் ரவிசங்கர், வரிகளில் உன்னிமேனன் பாடிய வருஷமெல்லாம் வசந்தம் பட பாடல். இவர்களுக்காக பொன்னியம்மன் மேடு, வனை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, விஜய சங்கர், சுமலதா, விஷ்ணு, ஆகாஷ், சுஸ்மிதா ஸ்ரீ, திருமழி இசை கஸ்தூரி அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகானந்தம், வெளிவாக்கம் குபேந்திரன், மேட்டூர் சக்கரகுப்பம், பூமொழி, கஜேந்திரன், திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சிகள் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும், நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று

0: நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டிய அவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனத உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானம் மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $30 பில்லியனிலிருந்து $70 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணிந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபை விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது.

0: வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தானா அருண். சாலையோரத்துல ஒரு வயசான பாட்டி அதிக எடையுடைய ஒரு பைய தூக்க முடியாம தூக்கினத கவனிச்சானா. உடனே அருண் என்ன பண்ணானா, ஓடி போயிட்டு அந்த பாட்டி கிட்ட நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்டானா. அதற்கு அந்த பாட்டியும் மகிழ்ச்சியோட இது சத்த எனக்கு தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் அந்த பைய பாட்டியோட வீட்டு வாசல் வர எடுத்துட்டும் போனானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, நீ செய்தது சிறிய உதவிதான்ப்பா, ஆனா எனக்கு அது பெரிய நிம்மதியை தந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னையில இருந்து அருண் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிறருக்கு செய்யும் சிறிய உதவி கூட அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று.
5: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம் அக்கா.
6: உங்க பேர் என்ன?
7: ஆர் சாய் மீரா.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: தாகத்தின் கொடி பறக்கிறது, தலைவரின் வீரம் தெரிகிறது, நம் நாட்டின் மனம் புரிகிறது. பாரத தாயின் கருணை நம் நாட்டில் இல்லை வருமே, பாரத தாயின் கருணை நம் நாட்டில் இல்லை வருமே, எல்லாமே இங்கு செல்மே, இயற்கை வளம் வருமே, இதுவே இந்திய நாட்டின் பெருமை. அடுத்ததான் தங் டிஸ்ட் சொல்றதா இருக்க.
6: என்ன சரி, கிளாஸ் மிஸ் என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க உங்களுக்கு?
7: இங்கிலீஷ்.
6: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: கலெக்டர்.
6: எதனால நீங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்.
6: சரிங்கம்மா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
7: தேங்க்யூ.
5: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தலை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாய் அம்மன் ஆலய வாசலிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். இன்று 7:30 உழவர் அரங்கம் மண்ணும் நெல்லும் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் டி பொய்யாமொழி அவர்களுடன் நேர்முகம். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை. பன்னில் ஓசை என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள்.

நேர்களே, இன்று இரவு உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்ணும் நெல்லும் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மார் கோயில் டி பொய்யாமொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேர்களே, இன்று 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு தகவல் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி காற்றோடு வரும் இனியகாலம், நெஞ்சோடு சேரும் இனிய ராகம். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 1:00.

இன்றைய சிந்தனை துளி: நீர் இன்று அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இன்று மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாள். அவரது பிறந்த நாளில் அவர் வழங்கிய பொன்மொழிகள், மகிமை என்பது ஒருவரின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் உள்ளது, ஆனால் அதை அடைவதில் அல்ல. நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கும் பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் முத்துலிங்கம் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மண் வாசனை திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடிய பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608208777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல் உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள், கிரீனெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கலந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் அம்மன் கோயில் கிழக்கிலே திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

இன்றைய தேன்மழை நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கான கமெண்ட்ஸ் வந்துட்டு யார் என்ன போட்டிருக்காங்கன்னு படிச்சிடலாமா? அப்போது கடலூர் துறைமுகத்திலேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழையில் முதல் பாடலே அருமையான வரிகள், போகும் பாதையே தூரமே வாழும் காலம் கொஞ்சமே அப்படின்னு பாடலை ரசித்து அனுப்பிச்சிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலேருந்து வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழியும் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அன்னப்பம்பேட்டையிலேருந்து ஜோதியும் தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல்கள் முதலாவது பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தோழியோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மணக்குடியிலேருந்து சத்தியா மதிய வணக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல் அருமைன்று தெரிவிச்சிருக்காங்க. பேரளத்திலிருந்து சந்தோஷ்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காரைக்கால் நளினி அருணும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க.

0: வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒழிக்கும் பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து. கவிஞர் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் இளையராஜா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் வழங்கிய தேன்மழை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர்

0: சி கிரைண்டர் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும் ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 1:30.
2: ஆகாஷ்வாணி வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
3: என் வாழ்வே எனது செய்தி என்று முழங்கிய அண்ணல் காந்தியடிகள் இந்திய விடுதலைப் போரின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக ஆயுள் முழுவதும் அயராது பாடுபட்ட உன்னத மா மனிதரும் ஆவார். அஹிம்சை, சத்தியாகிரகம் ஆகிய இரு வலிமையான ஆயுதங்களைக் கொண்டு அற வழியில் உலகின் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் காந்தி அவர்கள். காந்தியடிகள் 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தார். லண்டனில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன வெறி கொடுமைகள் மானுட விடுதலையை நோக்கிய அவரது பயணத்திற்கு ஆழமாக வித்திட்டன. மகாத்மா காந்தியின் சிந்தனையில் வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு, ஒடுக்குமுறை, தனி மனித சுயமரியாதை, அஹிம்சை மற்றும் சமூக நீதி ஆகியவை ஒன்றோடொன்று நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தன. இந்தியாவின் அரசியல் விடுதலை என்பது ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல என்று காந்தியடிகள் கருதினார். கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வறுமையிலும் சமூக பாகுபாட்டிலும் ஒடுக்குமுறையிலும் வாழும் நிலையில் கிடைக்கும் சுதந்திரமானது முழுமையான சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதே அவரது அடிப்படை கருத்தாக இருந்தது. அதனால் காந்தியடிகள் சுயராஜ்யம் என்ற கருத்து அரசியல் சுதந்திரத்தை தாண்டி சமூகத்தின் மிகவும் பின்தங்கியவர்களும் கண்ணியத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. மகாத்மா எளிமையின் மறு வடிவமாக வாழ்ந்தவர். காந்தியின் எளிமை என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்தின் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைத்துக் கொள்வதே அவரது எளிமையின் அடிப்படை. காந்தியின் செருப்பு குறித்து உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று கதையும் உண்டு. ஒருமுறை காந்திஜி வேகமாக நகரும் ரயிலில் ஏறும்போது அவருடைய ஒரு காலணி தற்செயலாக தண்டவாளத்தில் விழுந்துவிட்டது. ரயிலை நிறுத்த முடியாத சூழலில் காந்திஜி உடனே தனது மற்றொரு காலணியையும் கழற்றி அந்த முதல் செருப்பு விழுந்த இடத்திற்கு அருகிலேயே எறிந்தார். இதை கண்டு வியந்த அவரது சீடர்கள் அதற்கான காரணத்தை கேட்டபோது, யாராவது ஒரு ஏழைக்கு இந்த செருப்பு கிடைத்தால் ஒரு செருப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாதல்லவா, இரண்டு செருப்புகளும் ஒன்றாக கிடைத்தால் அவனுக்கு அது முழுமையாக பயன்படும் அல்லவா என்று பதிலளித்தார். இது காந்தியின் கருணை உள்ளத்திற்கும் எளிய மக்கள் மீதான அன்பிற்கும் உதாரணமாகும். காந்தி அவர்கள் தாலிஸ்மன், அதாவது தாயத்து என்ற கொள்கை, நான் எடுக்கப் போகும் இந்த முடிவு சமூகத்தின் மிகவும் ஏழையான மற்றும் மிகவும் பலவீனமான மனிதனின் வாழ்க்கைக்கு உண்மையில் பதிலளிக்குமா என்ற அடிப்படையில் பிறந்தது. இந்த கேள்வி காந்தியின் பார்வையில் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கான அளவுகோல் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனித நேயத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோலும் ஆகும். உண்மையான முன்னேற்றம் என்பது தனிப்பட்ட அல்லது உயர் அடுக்கினரின் ஆதாயத்தை கொண்டு அளவிடப்படுவதில்லை. மாறாக சமூகத்தில் உள்ள ஏழ்மையான மற்றும் மிகவும் பின்தங்கிய நபரை ஒரு செயல் எவ்வளவு தூரம் உயர்த்துகிறது என்பதை கொண்டே அளவிடப்படுகிறது. சுய ஆட்சி, இது அன்றாட தேர்வுகளை விளிம்பு நிலை மக்களின் பரந்த சுதந்திரம் மற்றும் அதிகாரம் அளித்தலுடன் இணைக்கிறது. மனிதனின் மானம், ஒழுக்கம், கல்வி, குடிப்பிறப்பு அனைத்தையும் பசி என்பது அழித்துவிடும் என்கிறது மணிமேகலை காப்பியம். வறுமை என்பது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, அது மனிதனால் மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. அதை களைந்து மனித உரிமைகளை பாதுகாப்பது தொண்டு அல்ல, அது நம் அடிப்படை கடமை என்கிறார் நெல்சன் மண்டேலா. வறியவர்க்கு உணவு அளிப்பதே முதன்மையான அறம் என்று உயரிய கருத்தை உலகம் முழுவதும் தோன்றிய தலைவர்களும் இலக்கியங்களும் வலியுறுத்தியுள்ளதை காண முடிகிறது. காந்தி அவர்கள் வறுமையை வெறுமனே ஒரு தனி மனிதனின் தோல்வியாக கருதவில்லை. ஒருவர் தன்னுடைய விருப்பத்தால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது வேறு, சூழ்நிலைகளால் வறுமைக்கு தள்ளப்படுவது

0: வேறு என்று அவர் வேறுபடுத்தி பார்த்தார். எனவே ஏழைகளை வெறுமனே இரக்கத்திற்குரியவர்களாக பார்ப்பதை விட அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான சமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே காந்தியின் அடிப்படை கருத்தாக இருந்தது. அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கு உதவுவது என்பது வெறும் தானம் வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பையும் சமூகத்தில் சமமாக பங்கேற்கும் உரிமையையும் சுய மரியாதையுடன் வாழும் சூழ்நிலையையும் உருவாக்குவதாக இருக்க வேண்டும். செல்வம் சிலரிடம் மட்டுமே குவிந்து கிடப்பதையும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாழ்வதையும் காந்தியடிகள் கவலையுடன் பார்த்தார். அவருடைய பொருளாதார சமத்துவம் என்ற கருத்து செல்வத்தின் அளவுக்கு மீறிய குவிப்பை குறைப்பதோடு ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அரசியல் சுதந்திரம் கிடைத்தாலும் சமூகத்தின் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்ந்தால் அந்த சுதந்திரம் முழுமையானதாக இருக்காது என்று கருதினார். வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க விரும்பும் ஒரு சமூகம் கடுமையான பொருளாதார அநீதியையும் புறக்கணிக்க முடியாது என்பது காந்தியின் தொலைநோக்கு பார்வையாகும். காந்தியின் பொருளாதார சிந்தனையில் முக்கியமாக இடம்பெறுவது அறங்காவலர் கோட்பாடு என்பதாகும். இந்த கோட்பாட்டின்படி செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை முழுமையாக தனிப்பட்ட உரிமையாக மட்டும் கருதாமல் சமூகத்தின் நலனுக்கான ஒரு பொறுப்பாக கருத வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான இந்த கோட்பாடு காந்தியின் சிந்தனையில் பிறந்தது. அதாவது, ஒருவர் தனது தேவைக்கேற்ப கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானதை பெற்றிருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட செல்வம் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், செல்வந்தர்களுக்கு எதிரான வெறுப்பையோ வன்முறையையோ காந்தி அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதற்கு பதிலாக செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தின் அறங்காவலர்களாக இருந்து அதை சமூக நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். காந்திக்கு சுயராஜ்யம் என்பது வெறுமனே ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்தியர்கள் தங்களையே ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் சமூகத்தின் மிகவும் எளிய மற்றும் பின்தங்கிய மனிதனும் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது சுயராஜ்ய கருத்தின் அடிப்படை. எனவே ஒரு நாட்டின் சுதந்திரம் அதன் ஆட்சியாளர்களின் மாற்றத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாது, அந்த நாட்டின் கடைசி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அது அளவிடப்பட வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதை வெறும் தொண்டு அல்லது தர்மம் என்ற அளவில் பார்க்கவில்லை. கிராம முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம், தூய்மை, தொழில், சுயசார்பு மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற துறைகளில் மக்களையே பங்கேற்க செய்வதன் மூலம் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் ஏழைகள் வெறும் உதவி பெறுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகத்தை உருவாக்குவதில் செயல்படும் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அவரது சிந்தனையில் தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்பட்ட ஒன்றாகும். காந்தியின் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றிய சிந்தனையை அவரது அகிம்சை கொள்கையிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய காந்தியின் சிந்தனையை நான்கு முக்கிய கருத்துகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியம், சமத்துவம், பொறுப்பு, சுயராஜ்யம். ஏழைகள் வெறும் இரக்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சமூக மாற்றத்தின் முக்கியமான காரணிகளும் ஆவார்கள். அதேபோல் செல்வந்தர்கள் வெறும் தானம் வழங்குபவர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் தங்களுடைய செல்வத்திற்கும் சமூகத்திற்கும் இடையேயான பொறுப்பை உணர வேண்டும் என்பதே காந்தியின் கருத்து. காந்தியடிகள் சிந்தனைகளை வரலாற்று சூழலில் வைத்து விமர்சன ரீதியாகவும் பல்வேறு கோணங்களிலும் விவாதிப்பதும் படிப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். மகாத்மா பற்றிய மகாகவியின் புகழாஞ்சலியோடு இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க.
1: வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து, கவிஞர் மேத்தா வரிகளில் இளையராஜா இசையில் கே ஜே எஸ் தஸ்பாடிய பாடல்.

நம்ம தேன்மழை நிகழ்ச்சிக்காக போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம முகநூல் பக்கத்தில் அதுக்கான போஸ்டரில் நேயர்கள் எல்லாம் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் பதிவு பண்ணாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடமான ராஜ்கட்டில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், காலத்தால் அழியாத காந்தியடிகளின் கொள்கைகள் ஒரு சிறந்த சமூகத்தை நோக்கியும் வளர்ச்சியடை இந்தியா இலக்கை நோக்கியும் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும் என்று கூறியுள்ளனர். காந்தி ஜெயந்தி சர்வதேச அஹிம்சை தினமாக இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியில் 1700 மகளிர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு வழங்குவதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பொன்னேரி குளத்தில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் 2000 மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. சேலம் மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் பெருமைகளை போற்றும் வகையில் போலந்து, கென்யா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தியொட்டி வேலூர் கோட்டையில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்தும், குப்பைகளை முறையாக அகற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேண வேண்டியதன் அவசியம் என்று கல்லூரி மாணவி தெரிவிக்கையில்,
1: என் பேர் வந்து சத்யவதி. தூய்மை பாரத இயக்கத்து மூலமா நாங்க உலக புகழ் பெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணின்னு இருக்கோம். காலேஜ், ஸ்கூலு, பொதுமக்கள் கூடுற இடம், நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம தூய்மையா வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
0: காந்தி ஜெயந்தியொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல், சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுதில்லி விஜய்கட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் 51வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில், தன்னலமற்ற பொது சேவைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததோடு தலைமுறை தாண்டியும் நினைவு கூறத்தக்க தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து 180 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, அவர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ஸ்மித் மச்சாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமரிடம் இச்சம்பவத்தின் போது தனக்கு கிடைத்த மன உறுதி மற்றும் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக

0: வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகுந்த பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வசுதெய்வ குடும்பகம் என்ற காலத்தால் அழியாத பாரம்பரியத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பேரிடர் காலங்களில் இந்தியா உதவிக்கரங்களை நீட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரான்ஸ், கனடா, தென்கொரிய நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக அட்டல் சுரங்கப்பாதை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. உலக புகழ்பெற்ற ரோட்டாங் கணவாயின் கீழ் கட்டப்பட்டுள்ள அட்டல் சுரங்கப்பாதை நவீன பொறியியல் தொழில்நுட்ப

0: பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக அட்டல் சுரங்கப்பாதை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. உலக புகழ்பெற்ற ரோட்டாங் கணவாயின் கீழ் கட்டப்பட்டுள்ள அட்டல் சுரங்கப்பாதை நவீன பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அட்டல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின பகுதி இணைப்பை மேம்படுத்தி முழுமையான போக்குவரத்தையும் முன்னெடுத்து செல்கிறது. எல்லை பகுதிகள் குறிப்பாக லே லடாக்குடனான போக்குவரத்து இணைப்பையும் அட்டல் சுரங்கப்பாதை எளிதாக்கியுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 84 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைவார்கள். மாநகர மற்றும் நகரப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டிலெக்ஸ் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் 12,695 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. விழுப்புரத்தில் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் 107 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகள், மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவைகள் போதுமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் கோவில் நில முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல திட்டங்களை அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறினார். கலை மாமணி மிருதங்கம் கஞ்சீரா மகா வித்வான் திருச்சி தாயுமானவன் இன்று காலை காலமானார். அன்னாருக்கு வயது 96. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் 22 ஆண்டுகள் மிருதங்க வித்வானாக பணியாற்றிய அவர் மிருதங்கம் மற்றும் கொன்னகோளில் டாப் கிரேட், கஞ்சீராவில் ஏ கிரேட் அங்கீகாரம் பெற்றவர். பிரபல இசைக்கலைஞர்கள் தியாகராஜ பாகவதர், கே பி சுந்தராம்பாள், ஆலத்தூர் சகோதரர்கள், மதுரை சோமு, சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை ஆகியோருக்கு இவர் மிருதங்க பக்கவாத்தியம் வாசித்தவர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை பிற்பகல் திருச்சி பாலக்கரையில் நடைபெறும். திருவண்ணாமலையில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணாக்கர், வன அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இப்பேரணியில் வன விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட திருச்சி மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு ராமன் உள்ளிட்ட 5 காவல்துறையினருக்கு இந்த ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது வரும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 5 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இந்திய வில்வித்தை ரீகர்வ் பிரிவில் மகளிர் குழு தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் குழு வெள்ளிப்பதக்கத்தையும், கலப்பு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் லவ்லினா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் டிங்கி சிறு படகு போட்டியில் நேத்ரா குமணன் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்தியா இதுவரை 12 தங்கம், 25 வெள்ளி, 34 வெண்கலம் என 71 பதக்கங்கள் பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

சிந்தனை துளி. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக். உழவை போற்றுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் மழையும் விவசாயமும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

வணக்கம் நேயர்களே. மழை என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது குளிர்ச்சியும் மண் வாசனையும் மழையை ரசிக்க வைக்கும் அந்த அழகான தருணங்களும் தான். ஆனால் ஒரு விவசாயியை பொறுத்தவரை மழை என்பது வெறும் ரசனை அல்ல. மழை என்பது நம்பிக்கை, மழை என்பது விளைச்சல், மழை என்பது வாழ்வாதாரம். ஒரு மழை துளி மண்ணில் விழுகிறது, அந்த மண்ணில் இருக்கும் விதைக்கு உயிர் கிடைக்கிறது, விதை முளைக்கிறது, செடியாகிறது, பயிராகிறது, இறுதியில் நம்முடைய உணவாக நம் தட்டுக்கு வருகிறது. அதனால் மழைக்கும் விவசாயத்திற்கும் இருக்கும் உறவு மிக நெருக்கமானது. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வரும் ஒரு மணி நேரம் மழை, விவசாயம், நீர் சேமிப்பு, விவசாயிகளின் வாழ்க்கை என பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக மழையின் அழகான நினைவுபடுத்தும் ஒரு இனிய பாடலை கேட்போமா?

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதா அம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன் சொல்லம். அது
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமிக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். நேர்களே, நாம் வானத்திலிருந்து விழும் ஒரு மழை துளியை பார்க்கிறோம். ஆனால் அந்த மழை துளியின் பயணம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? மழை நீர் வயலுக்கு செல்கிறது, மண்ணில் ஈரப்பதத்தை உருவாக்குகிறது, நிலத்தடி நீரை நிரப்ப உதவுகிறது, ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளையும் நிரப்புகிறது. அதனால் ஒரு மழைத்துளி வெறும் தண்ணீர் அல்ல, அது மண்ணுக்கும் மரத்திற்கும் பயிருக்கும் மனிதனுக்கும் தேவையான உயிர். மழை பெய்யும் போது அந்த நீரை சேமிப்பதும் வீணாகாமல் பார்த்து கொள்வதும் நம்முடைய பொறுப்பு. அந்த மழைத்துளிகளைப் போலவே நம் மனதையும் குளிர்ச்சி செய்யும் அடுத்த பாடலை கேட்போமா?

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அலிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். ஒரு விவசாயி விதையை மண்ணில் போடும்போது அவர் விதையை மட்டும் விதைப்பதில்லை, ஒரு நம்பிக்கையையும் விதைக்கிறார். மழை சரியான நேரத்தில் பெய்ய வேண்டும், பயிர் நன்றாக வளர வேண்டும், நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு விவசாயிக்கும் இருக்கும். ஆனால் மழை இல்லாவிட்டாலும் பிரச்சனை, மழை அதிகமாக பெய்தாலும் பிரச்சனை. அதனால் விவசாயிக்கு தேவையான சரியான நேரத்தில் சரியான மழை கிடைக்க வேண்டும்.

நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் ரீப்ஸின் நன் பேண்டா. மழை விவசாயத்திற்கு அவசியம் என்றாலும் அதிகப்படியான மழை சில நேரங்களில் பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். வயல்களில் தண்ணீர் தேங்கலாம். சில பயிர்களின் வேர் பகுதிகள் பாதிக்கப்படலாம். அறுவடைக்கு தயாராக இருக்கும் பயிர்களும் சேதம் ஏற்படலாம். அதனால் விவசாயத்தில் மழையின் அளவு மட்டுமல்ல, மழை பெய்யும் நேரமும் முக்கியம். மழை இயற்கையின் கொடை, ஆனால் அந்த கொடையை சரியாக பயன்படுத்துவதற்கு நீர் மேலாண்மை அவசியம். மழையோடு மனதையும் இணைக்கும் இதோ அடுத்த பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது உழவை போற்றுவோம். மழையும் விவசாயமும் என்ற தலைப்பில் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். மழை பெய்யும் போது நாம் மகிழ்கிறோம், ஆனால் மழை நின்ற பிறகு அந்த தண்ணீர் எங்கே செல்கிறது? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஏரி, குளம், குட்டை போன்ற நீர்நிலைகளை பாதுகாப்பதும் மழைநீரை சேமிப்பதும் விவசாயத்திற்கு மிகவும் முக்கியம். இன்று சேமிக்கும் மழைநீர் நாளை விவசாயத்திற்கு உதவும். நீர் இருக்கும் இடத்தில்தான் விவசாயம் செழிக்கும். அதனால் மழையை ரசிப்போம், அதே நேரத்தில் மழை நீரை சேமிப்போம்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதிநில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: எல்லா பயிர்களும் ஒரே அளவு தண்ணீர் தேவையில்லை. சில பயிர்களுக்கு அதிக நீர் தேவைப்படும். சில பயிர்கள் குறைந்த நீரிலும் வளரக்கூடியவை. கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற சிறு தானியங்கள் பல பகுதிகளில் குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் விவசாயத்தில் என்ன பயிரிடலாம் என்பதுடன் என்ன எங்கள் நிலத்திற்கு மழை நிலைக்கும் ஏற்ற பயிர் என்பது சிந்திக்க வேண்டும். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நம் பகுதியின் விவசாயத்தில் பருவமழைக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் நீர் வளத்திற்கு முக்கியமாக இருக்கிறது. மழையின் வருகை விவசாய பணிகளுடன் தொடர்புடையது. விதைப்பு, நடவு, பயிர் பராமரிப்பு, அறுவடை என பல பணிகளையும் விவசாயிகள் பருவநிலையை கணித்து திட்டமிடுகின்றனர். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: இன்றைய காலகட்டத்தில் காலநிலை மாற்றம் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. மழை பொழிவு முறைகளில் மாற்றம், வறட்சி, அதிக மழை போன்ற சூழ்நிலைகள் விவசாயத்திற்கு சவாலாக உருவாகலாம். இதனால் மழைநீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை, மண்ணை பாதுகாப்பது, வானிலை முன்னறிவிப்புகளை பயன்படுத்துவது போன்ற முக்கியமாகின்றன. விவசாயம் என்பது மண்ணோடு மட்டும் தொடர்புடையது அல்ல, வானிலையோடும் தொடர்புடையது.

0: காரைக்கால் பகுதியின் வன பாதுகாவலர், இந்திய வன பணி அலுவலர் நந்தகுமார் ஐஎஃப்எஸ் அவர்கள் வனவிலங்கு வாரத்தையொட்டி தந்த தகவல்களின் தமிழாக்கம். அன்பான இளம் நண்பர்களுக்கும் காரைக்கால் பகுதி மக்களுக்கும் எனது வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நாடு முழுவதும் நாம் ஒன்றிணைந்து வனவிலங்கு வாரத்தை கொண்டாடுகிறோம். 2026 ஆண்டிற்கான வனவிலங்கு வாரத்தின் அதிகாரப்பூர்வமான கருப்பொருளாக வாழிடங்களை இணைப்போம், வளமான வனவிலங்குகளை பாதுகாப்போம். வனவிலங்குகளின் வாழிடங்கள் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் போது ஒரு நதி தடையின்றி கடலை நோக்கி பாயும் போதும், கடலோர காடுகள் சதுப்பு நில காடுகளுடன் இயற்கையாக இணைந்திருக்கும் போதும், வனவிலங்குகள் பாதுகாப்பாக வாழவும் இடம்பெயரவும் செழித்தோங்கவும் முடிகிறது. இயற்கை வளங்களும் வனவிலங்குகளும் செழித்தோங்கும் போது அவற்றை சார்ந்து வாழும் மனித சமூகங்களும் வளமான வாழ்க்கையை பெறுகின்றன. இயற்கையான வாழிடங்களை பற்றி சிந்திக்கும் போது தொலைதூரத்தில் உள்ள புலிகள் காப்பகங்களை பற்றி மட்டுமே நாம் நினைக்க வேண்டியதில்லை. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயே இயற்கையின் பல்வேறு வாழிடங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன. காரைக்காலில் பாயும் அரசலாறு கடலுடன் இணையும் நீர்வழி பாதைகளுக்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. அதுபோல கழுவேலி போன்ற கடலோர ஈர நிலங்கள் நன்னீர் அமைப்புகளை நேரடியாக கடலுடன் இணைக்கின்றன. இந்த ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நில பகுதிகளிலும் நீர்நாய்கள் சுதந்திரமாக நீந்துகின்றன. அவை தூய்மையான தொடர்ந்து பாயும் நீர்ச்சூழலின் இயற்கையான குறியீடுகளாக விளங்குகின்றன. பள்ளி வளாகங்கள், வீடுகளின் சுற்றுப்புறங்கள், பொது பூங்காக்களில் உள்ளூர் இனத்தைச் சேர்ந்த பூக்கும் மரங்கள் மற்றும் புதர்களை நட்டு பசுமை பாதைகளை உருவாக்குவோம். இது வண்ணத்து பூச்சிகள், அந்து பூச்சிகள், பறவைகளுக்கு தேவையான வாழிடங்களை உருவாக்கும். மிக முக்கியமாக இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வோம். பொன்னிற குள்ள நரிகள், நீர்நாய்கள், பாம்புகள், காற்று பறவைகளுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் நாம் பகிர்ந்து வாழும் இயற்கை சூழலில் அவை பாதுகாப்பாக செல்ல தேவையான இடத்தை வழங்குவோம். வனவிலங்கு வாரம் 2026 கொண்டாடும் இந்த வேளையில் எந்த உயிரினமும் மனிதர்களையும் சேர்த்து தனித்து வாழ முடியாது என்பதை நினைவில் கொள்வோம். இன்றே வாழிடங்களை ஒன்றோடொன்று இணைத்து பாதுகாப்பதன் மூலம் வளமான வனவிலங்குகள், தூய்மையான நீர், பாதுகாப்பான கடற்கரை மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மக்களுக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். நன்றி. அனைவருக்கும் இனிய வனவிலங்கு வார நல்வாழ்த்துக்கள்.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி கருப்பா நதி அணை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் வாட்ரப் வெங்கடேஸ்வரபுரம் வாட்ரப் ஏஆர்ஜி, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி இரணியல் பாலூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் ஏழுமலை கன்னியாகுமரி நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரையிலான மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும்

காரைக்காலின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலங்குளம் PTOவில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 23.2 டிகிரி செல்சியஸாக தருமபுரியில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸாக பதிவானது. கேரள கடற்கரைக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடலில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளுக்கு மேல் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. கடலோர தமிழகத்தின் மீது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வலுவிழந்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகத்தின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் நேற்று அமைந்திருந்த வடதெற்கு திசையிலான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை தமிழ்நாட்டின் ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயி அம்மன் ஆலய வாசலிருந்து நேரலையாக நேர்கள் மத்தியில் உலாவர இருக்கு.

இன்றைய சிந்தனை துளி: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆக சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை.

காந்தியடிகளின் பொன்மொழிகள். எல்லாவற்றிற்கும் அறம்தான் அடிப்படை. அந்த அறத்துக்கே உண்மைதான் அடிப்படை.

0: நேர்களினி கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: இன்னைக்கு எலசி நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நிறங்களை பத்தி தாங்க. நிறங்கள் நம்மோட மனநிலைமையும் நம்மளுடைய தனித்துவத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அழகான மொழி இல்லைங்களா? உதாரணமா சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், கருப்பு, வெள்ளை, ஒவ்வொரு நிறத்திற்குமே ஒரு தனி அழகு இருக்குன்னே சொல்லலாம். சில நிறங்கள் நமக்கு உற்சாகத்தையும் அமைதியையும் தரும். அதனால தான் நமக்கு பிடித்த ஆடை நிறம்னு ஒன்று இருக்குதுங்க. இன்னைக்கு எலசி நிகழ்ச்சியோட தலைப்புமே எந்த நிற ஆடை உங்களுக்கு மிகவும் பிடித்தது, இதாங்க இன்னைக்கோட தலைப்பு. உங்கள் விருப்பமான நிறத்தையும் அதற்கான காரணத்தையும் நம்ம காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் போஸ்டரை பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸை பகிருங்க. மறக்காமல் போஸ்டருக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இது LSC லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: விவசாயிகளை நெடுங்கம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எந்த நிற மாடை உங்களுக்கு பிடித்ததுன்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. நேர்களும் அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருந்த போஸ்டருக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. யார் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடித்த கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? திட்டச்சேரியிலிருந்து ஃபைஜு ரஹ்மான், எனக்கு பிடித்த கலர் கிரே தாங்க, நான் போட்டிருக்கும் சட்டையில் பெரும்பாலும் கிரே கலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நறுவியிலிருந்து ராஜவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு இருக்காங்க. அரியலூர் கீழே குடியிருப்பிலிருந்து ஜான்சி கவியரசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரோஸ் கலர் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. காரைக்கால் வினோத்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வெள்ளை நிறமும் அப்புறம் நீளமும் பிடிக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. மல்லியம் ரவி, எனக்கு பிடித்த கலர் வெள்ளை தாங்க, ஏன்னா அதுதான் மன அமைதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழக்குடியிருப்பிலிருந்து சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளை மற்றும் பச்சை கலர் தான் அவங்களுக்கு பிடிக்குமா. நாகையிலிருந்து சிக்கல் சரண்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த நிறம் புடவை லைட் ரோஸ் அண்ட் வயலட் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கொள்ளிடத்திலிருந்து கருணாநிதி மதிய வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மதிய வணக்கம் ஐயா, எனக்கு அவங்களுக்கு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஸ்ட்டையும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூவகத்திலிருந்து இளங்கோவன் பச்சை நிற ஆடை அவங்களுக்கு பிடிக்குமா. பண்டாரவடையிலேருந்து ஒவ்வொரு கலரும் ஒரு அழகு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழுவூர் ஸ்ரீ கிருஷ்ணா. நாழிக்கல்பட்டியிலிருந்து எழில் முத்துசாமி, வயலட் கலர் சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட கமெண்ட்ஸை படிக்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்லசி.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிருஷ்ணலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

நேர்களே, இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு எந்த நிறம் மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக ஆடைகளை பற்றி தான் கேட்டிருந்தோம். நேர்களும் அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்களோட கமெண்ட்ஸை இப்போ படிச்சிடலாமா? காரைக்கால் புதுத்துறையிலிருந்து சித்ராதேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்த கலர் லைட் ப்ளூ, வானமும் கடலும் ஒரே கலராக இருக்குது, அதனால் நீங்களும் வாங்க பீச்சுக்கு போவோம்னு என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. அமித்ராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்குமா. பேரளத்திலிருந்து சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மதிய வணக்கம் ஐயா. காந்தி ஜெயந்தி தினத்துக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, பிளாக், எல்லோ பிடிக்குமா. அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன், எனக்கு பிடித்த கலர் வெளிர் நீளம் அண்ட் கலர் சட்டை மற்றும் நீல கலர் பேண்ட்டு போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குடியூர் இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் பச்சை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மணக்குடியிலேருந்து சத்யா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் ராசியன கலருமா, நீலம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலக்காசக்குடியிலேருந்து அந்தோ ஜான் பீட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழரின் அடையாளம், எனக்கு பிடித்த ஆடை நான் எப்போதும் அணிவது வெள்ளை சட்டை தான், வெள்ளை வேஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரத்துலேருந்து ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் கிளிப்பச்சை கலருங்களாம். பிரதாமராமபுரத்துலேருந்து பூவை அருள்தாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் வெளிர் பச்சை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நேர்களோட கமெண்ட்ஸையும் படிக்க ஆரம்பிச்சிடலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.

0: நேரம் 3:30. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் C-6 வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் C-6.
1: C-Martin தீபாவளி கொண்டாட்டம் C-Martin கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா C-Martin ஜோரா. C-Martin தீபாவளி கொண்டாட்டம் C-Martin கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
4: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
3: சரி, இப்பவாவது குபோட்டா

0: நடவு இயந்திரம் வாங்கு.
1: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
0: சிஏ டிராக்டர் திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்னைக்கு நம்ம எலசி நிகழ்ச்சியில் எந்த நிற ஆடை உங்களுக்கு பிடித்ததுன்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா? நேர்களும் எல்லாரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. போஸ்டருக்கும் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வராங்க. இப்போ கமெண்ட்ஸை படிச்சிடலாமா? வாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் பிங்க் கலர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மஞ்சக்கொள்ளையிலிருந்து பாலாஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடலங்குடியிலிருந்து பூங்கோதை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முக்கரும்பூர்லேருந்து ஆனந்த் முத்துக்குமரன் அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்ச கலர் என்னென்னா ரோஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதம்பார்லேருந்து ராமன், வெள்ளை நிறம் சமாதானத்தின் அடையாளம், தூய்மை அமைதி எளிமை மற்றும் ஒளியின் அனைத்து நிறங்களையும் பிரதிபலிக்கும் தன்மை தான் உடுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கதிர்வேட்டி கதர் சட்டை அவங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு. சிதம்பரம் ரமணி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஆடையோட நிறம் கருநீலமா, துணி கடைக்கு போனாலே நீர நிறத்தில் ஆடை இருக்கிறத எடுத்து தான் அவங்க வருவாங்களா. அவரிக்காடு வித்யா வீரமணி, ஒவ்வொரு கலரும் அழகுதாங்க, கருநீலம் மற்றும் ப்ரௌன் கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோயிலிருந்து ரவி, அவங்களுக்கு பிடித்த கலர் வெள்ளை ஊதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சந்தன கலரும் சொல்லியிருக்காங்க. மணல்மேடிலிருந்து பாப்பாக்குடி ஆனந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் கருப்பு மற்றும் வெள்ளை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. செங்கொந்தபுரத்திலிருந்து சாந்தி இளங்கோவன், அஜந்தா கலர் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சங்கரம்பந்திலிருந்து எஸ் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு லைட் ரோஸ் கலர் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட கமெண்ட்ஸை படிக்கலாம்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியாச சேகர் டெக்ஸாஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.

0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கலைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியர்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் நண்பேண்டா.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லைங்களா, முகநூல் பக்கத்தில் எந்த நிற ஆடை உங்களுக்கு பிடித்தது அப்படின்னு நேர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸை முகநூல் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களோட கமெண்ட்ஸை படிச்சிடலாமா? அப்போ சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவப்பு லோலாக்கு காதல் கோட்டை மஞ்சள் பூசும் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு தான், வெற்றி கொடிக்கட்டு கருப்பான தாமிரபரணி ஊதா கலர் ரிப்பன் வருத்தப்படுத வாலிப சங்கம் சொல்லிட்டு அவங்க நிறங்கள் எந்த ஆடை நிறங்கள் அவங்க பிடிக்கும்னு சொல்லதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாடலை தெரிவிச்சிருக்காங்க. காரைக்காலிலிருந்து மேலே ஓடுதரை எஸ் சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மதிய வணக்கம் ஐயா. அவங்களுக்கு பிடிச்ச கலர் மெரூன் கலர் வண்ண ஆடைகள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து யூசப் மாலிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஐவரி கலர் பிடிக்கும், அதாவது சாண்டல் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினத்துலேருந்து ரமேஷ் அவங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காமேஸ்வரத்துலேருந்து செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மதிய வணக்கம் தோழி. அவங்களுக்கு பிடிச்ச கலர் மஞ்சள் பச்சை நிற ஆடைகள் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சிவப்பூரிலிருந்து சோமசுந்தரம் அவங்களுக்கு பிடிச்ச கலர் சாண்டல் அண்ட் ப்ரௌன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மதிய வணக்கம் ஐயா. அவங்களுக்கு பிடிச்ச கலர் வெள்ளை கைலி சிவப்பு கலர் சட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எல்லா நிறங்களும் பிடிக்குமா. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு பிடித்த கலர் ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நீல கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படியே படிச்சிட்டோம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா.

0: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
1: அடுத்ததா நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச நிறங்கள் மென்மையான வெள்ளை மற்றும் வெளிர் மஞ்சள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு கலருமே அவங்க மனதுக்கு அமைதியான உணர்வை தரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் அகமது ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர் லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானத்தின் அமைதியும் கடலின் அழகும் நினைவூட்டும் இந்த நிறம் தான் அவங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர்லேருந்து செந்தில் முருகன், அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரௌன் கலர் ஆடைகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருமூலஸ்தானத்தில் வீரசந்தனி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் டார்க்கு அப்படின்னு, டார்க் ப்ளூ அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எல்லா நிறங்களுமே பிடிக்குமா, பிரித்து பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லா கலையும் ட்ரெஸ் வச்சுருக்கேன், ஆனால் எப்போதுமே இல்லாத கலரில் தான் ட்ரெஸ் எடுப்பேன், அனைத்து கலருமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.

ஆண்டி மடத்திலிருந்து கார்த்திகேயன் ஆரஞ்சு கலர் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. குத்தலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடித்த நிற ஆடைகள் இளம் நீளம் மற்றும் லைட் ரோஸ் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நேயர்களோட கமெண்ட்ஸை படிச்சிடலாம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்று மாலை 4 மணிக்கு ஊரமுறம் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயம்மன் ஆலய வாசலிலிருந்து நேரடியாக நேயர்கள் மத்தியில் உள்ளவராக இருக்குது.

இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எந்த நிற ஆடை உங்களுக்கு பிடித்ததுன்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா? நேயர்களும் அவங்களுடைய கமெண்ட்ஸை முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து நரடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எல்லா கலருமே பிடிக்கும் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எல்லா கலர்லேயும் ட்ரெஸ் வச்சுருக்காங்கலாம், எப்போதுமே இல்லாத கலரில் தான் ட்ரெஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடித்த கலர், நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு பிடித்த கலர் ஒயிட்டு தாங்க. ஆண்டி மேடம் சுதீஷ் சுபிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைட் ரோஸ் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குத்தாலம் தேரடியிலிருந்து ரத்னகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளை தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. இன்பா இலக்கியா ஊர் பேர் குறிப்பிடலை, அவங்களுக்கு கருப்பு கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் என்ன சொல்லியிருக்காங்களா, நீல நிறம் வானம் போல கடல் போல நீல நிறம் தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், எனக்கு நீல நிற ஆடைகள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலேருந்து குளஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு டார்க் கலர் ரொம்ப பிடிக்குமா, அதே வேளையில் திருமணம் மாற்று சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பவித்ர மாணிக்கத்திலிருந்து ரகுபதி, எனக்கு வானவெளியின் ஏழு நிறங்களும் ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக அந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானவெளியில் பிங்க் கலரே இல்லைங்க. தில்லையிலிருந்து சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஊர் பேர் சொல்லியிருக்காங்க, சிவப்பு கருப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து குமரன் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் நீல ஆடைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லையாடி நவீலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த ஆடைகள் நிறம் நீலம் தாங்க, காரணம் வானத்தின் நிறமும் நீளமும் எனக்கு பிடித்த நிறமும் நீளமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடித்த கலர் லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.

0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எந்த நிறம் ஆடை உங்களுக்கு பிடித்ததுன்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா? நேர்களும் அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு பிடித்த நிறம் எதுவாக இருந்தாலும் என்னங்க, அந்த நிறம் போலவே உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வண்ணங்களாக நிறைந்திருக்கட்டும். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா.
1: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகளை குறித்த தகவலை மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.

இன்றைய சிந்தனத்துளி, பகலில் இயற்கை ஒளியே இருக்கையில் செயற்கை ஒளி ஏன்? அக்கறையுடன் சொல்வது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

மகாத்மா காந்தியடிகளின் பொன்மொழிகள். மனித குலத்தின் மகத்துவம் மனிதனாக இருப்பதில் அல்ல, மனிதாபிமானத்துடன் இருப்பதில் தான் உள்ளது.

0: நேர்கள் கேட்க இருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற? ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நேர்கள் எல்லாரும் ஊரும் நிகழ்ச்சி கேட்கறதுக்கு ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு ஊரும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயம்மன் ஆலய வாசலில் இருந்து நேரலியா நேர்கள் மத்தியில உலாவில இருக்குங்க. நிகழ்ச்சியில நேர்களோட சேர்ந்து உரையாட நம்மோட இணைஞ்சிருக்காங்க நமது நிலைய அறிவிப்பாளர் கலியபெருமாள் அவர்கள். வாருங்கள் நேர்களே, நாமும் கண்டமங்கலம் காத்தாயம்மன் ஆலயத்திற்கு செல்வோம்.
3: வணக்கம் நேர்களே. வணக்கம் ரேவதி, உங்களுக்கும் இதமான ஒரு மாலை வணக்கத்தை சொல்லிக்கலாம். மீண்டும் ஒரு நேரலை நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் இப்ப நீங்க சொன்னது போலவே இந்த கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகில் இருக்கக்கூடிய இந்த கண்டமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம். ஏற்கனவே நம்ம ஒரு முறை இங்க வந்திருந்தாலும் கூட ஒரு சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நம்ம அந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். ஒரு சிறப்பு மிக்க ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமா இந்திய ராணுவத்திற்கு அதிகமா வந்து, அதாவது வேலூருக்கு அப்புறமா அதிகமா வந்து இந்திய ராணுவத்திற்கு பணிபுரியறவங்கல இந்த ஊர் ஒரு முக்கியமான ஊரா இருந்துட்டு இருக்கு. இந்த ஊரை பத்தி நம்ம சொல்லணும்னா விவசாயம் தான் பிரதானமா இருக்கு. பக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு அருகிலேயே குறுங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இந்த ரெண்டு ஊர் சேர்ந்த ஊர் தான். இது ஒரு மினி சிவகாசி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பட்டாசுகள் தயாரிக்கக்கூடிய ஊராகவும் இந்த ஊர் விளங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா காட்டுமன்னார் கோயில இருந்து ஜெயங்குண்டம் செல்லக்கூடிய சாலையில, கிட்டத்தட்ட காட்டுமன்னார் கோயில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பைபாஸ் ஓரமாகவே இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம அந்த பைபாஸ் ஓரம் இல்லாம நம்ம மாநில நெடுஞ்சாலை ஓரமா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நிறைய பாத்தீங்க அப்படின்னா இப்ப காத்தாயம்மன் கோயில் வாசல நம்ம இருக்கிறோம். நிறைய குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல, உண்மையிலே நானும் சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. சில்லி விளையாடுவாங்க. சில்லினா தாண்டது கிடையாது, ஒரு கல்லை வச்சுட்டு நம்ம வீட்டுல உடஞ்சி போட்ட டைல்ஸ் எல்லாம் எடுத்து, அப்ப வந்து ஓடு இருக்கும் நம்ம வீடுகள்ல, இப்ப டைல்ஸ் இருக்கும், அதை போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பசங்க நிறைய பேர் விளையாண்டு இருக்காங்க, அவங்களையும் நம்ம சந்திக்கலாம். அது முடி காரைக்கால் பண்புகளை நேசிக்கக்கூடிய நேர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் சந்திக்கலாம். நம்ம காரைக்கால் எப்பவும் இந்த ஊருக்கு இந்த பகுதிக்கு காட்டுமணலுக்கு பகுதிக்கு வந்தா உடனே வரக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் காரைக்கால் எப்பவுக்கு வணக்கம். என் பேர் வந்து பெரியார். நான் காட்டு முன்னாடி பக்கத்துல கண்டமங்கலம் கிராமத்துல வசிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து கொத்தனார் தொழில வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
3: கொத்தனாரா இருந்திருக்கீங்க?
4: கொத்தனாரா இருந்தேன். வயசு மூப்பு காரணத்தால் இப்பொழுது நான் காட்டு முன்னாடியில பாய்ஸ் ஸ்கூலுக்கு 8th ஆம் போனோம். சைக்கிள் மாற்றின்னு இருக்கு. அங்க போய் கூட இருந்துகிட்டு சைக்கிள் வேலை செய்யறது.

0: டூ வீலர் கடையும் அங்க இருக்கு. அங்க போய் இருந்துட்டு குடுக்கறத வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டு இருக்கேன். இந்த எங்க ஊருக்கு வரதா கேள்விப்பட்ட உடனே, வானிலையில கேள்விப்பட்ட உடனே நான் உடனே 3:30 கிளம்பி இங்க வந்துட்டேன்.
1: 3:30 நல்ல இதமான வெயில் நிழலா இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு.
0: இங்க நிழல் தாங்க இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல விவசாயம் போயிட்டுச்சு, விவசாயம் போயிட்டுது. எங்கேயும் தண்ணி வரல, மழையும் பெய்யல. விவசாயம் நம்ம மக்கள் பாடுபடுறாங்க. நமக்கும் இங்க உட்காந்துருக்க முடியல. ஆகையினால ஒரு கடையை பார்த்து அங்க போயிடுன்ட்டு மனோ சைக்கிள் மாட்டுக்கு போயிட்டு.
1: சரி ஓகே, இப்ப சைக்கிள் கடைக்கு நீங்க போறீங்க. சைக்கிள் கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்தனார் தொழில்ங்கிறது பொழுதுக்கும் வெயிலையோ மழையிலயோ இருந்தாலும் கூட ஒரு இடத்துல நின்று வேலை செஞ்சிடலாம். சைக்கிள்ங்கிறப்ப நீங்க பசங்க நிறைய பேருக்கு எல்லாருமே அட்வான்டேஜா எதுவுமே அதாவது வந்து மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த சைக்கிள்லாம் இப்ப வர சைக்கிள்லாம் எதுவுமே இல்லை. ஆனா அப்ப உள்ள சைக்கிள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது. வித்தியாசமா எல்லாம் கிடையாது, அதுதான் உண்மையான சைக்கிள். இப்ப வந்து கீழே விழா நம்ம குரங்கு பிடல் போட்டு நம்ம சைக்கிள் ஓட்டணும். அப்புறம் வந்து கம்பியில ஏறி உட்காந்தோம், அடுத்து சீட்டில் ஏறி உட்காந்தோம். இப்படிதான் நம்ம சைக்கிள் எல்லாம் கத்துக்கிட்டோம். அதுக்கே வந்து கால் எட்டாது. ஒரு பிடல மிதிச்சு விட்டுட்டு அடுத்த பிறல்ல சைக்கிள் கத்துக்கிட்டோம்.
0: கீழே விழுந்ததும் உண்டுங்க.
1: விழுந்தது உண்டா? பாவங்கட்டெல்லாம் அடிபட்டது எனக்கு தானே தெரியும். ஏன்னா நம்மளுடைய வயதை ஒத்தவர்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த சைக்கிள் கத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு வந்து சைடுல சக்கரத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா சைட்லயே ரெண்டு ஸ்டாண்ட் ஒரு சக்கரம் வந்துருது.
0: ஆமா, சாய்ஞ்சாலும் சாய்ஞ்சாலும் இடத்துல சாய முடியாது, அப்படியே நின்னுக்கலாம். அப்படி நியூ மாடல் சைக்கிள்லாம் வந்துச்சுங்க.
1: சரி, இப்ப அங்க கடையில வேலை செய்யறதுக்கு அவங்க குடுக்கறத வாங்கிட்டு வருவோம் அப்படின்றீங்களா? சரி, ஒரு 500 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் ஒரு மினிமம்னு வச்சுக்கீங்க. சரி, உங்க ஓனர் வந்து திடீர்னு ஒரு 50 ரூபா தான் குடுக்கறாருன்னு வாங்கிட்டு வந்துருவீங்களா?
0: நம்ம கொஞ்சம் உழைப்பு நம்ம நிறைய இருந்தாதான் நம்ம கேட்கலாங்க. உழைப்பு கம்மியா இருக்கும்போது நம்மளே சப்பேசாம வந்துட வேண்டியதான்.
1: ஓ,
0: அந்த ஒரு முறையில போறதுதான்.
1: வேலைக்குன்னு வந்தாச்சு, அப்ப வந்து வேலை அன்னைக்கு இல்ல, யாருமே சைக்கிள் கொண்டு வரல கடைக்கு அப்படின்னா என்ன பயிர் பயிரிடப்படுது?
0: நெல்லு, கடலை, பூவு, சோளம், கம்பு,
1: எல்லாமே
0: எல்லாமே அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி
1: வந்த மாதிரி.
0: ஆமா,
1: நெல்லுக்கும் போடலாம், நிலக்கடலையும் போடலாம்.
0: ஆமாங்க, போடலாம்.
1: சரி சரி, இப்ப ஆற்றுல வந்து வடவாத்துல வட இப்பதான் தண்ணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
0: இங்க வந்து எட்டி பாக்கலீங்க?
1: இன்னும் எட்டி பாக்கல.
0: ஆமாங்க, தண்ணி கொஞ்சமா விடுறாங்க போடுறது.
1: சரி சரி, கண்டிப்பா இப்ப மழை காலமும் நம்ம நெருங்கிட்டு இருக்கு. நெல் நில ஆண்டுல வெயிலோட தாக்கத்துலதான் நம்ம இருக்கிறோம். பருவமழையும் இயல்பான அளவுக்கு பெய்யும் தான் வானிலை மையம் சொல்லிருக்கிறாங்க இல்லையா?
0: சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல பயிர்கள் பழைய போயிடும், நிறைய பெய்யுங்க.
1: சரிங்க ஐயா, தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய நேர்கள் இருக்காங்க. காரைக்கால் பண்பலை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க நீங்க?
0: காரைக்கால் எங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அதுதான் 24 மணி நேரமும் ஓடிட்டு இருக்கோம். நாங்களா நிறுத்தினாதான்,
1: நீங்களா நிறுத்தினாதான், கரண்ட் போனாதான்
0: நாங்களா உண்டு இல்ல
1: உண்டு. காதல வாங்கிட்டு வீட்டு வேலையா? வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
0: நாங்க 2 பேர் இருக்கோங்க.
1: ஓ, அம்மாவும் நீங்களும் இருக்கீங்க?
0: ஆமாங்க.
1: சரிங்க, அம்மா பேர் என்னங்க?
0: வளர்மதி.
1: வளர்மதி அம்மா?
0: ஆமாங்க.
1: சரி ஓகே, வளர்மதி அம்மா பெரிய வீட்டுல ரேடியோ கேட்டுட்டு
0: இருப்பாங்களா? வச்சு குடுத்துட்டாங்க, வந்திருக்கேன்.
1: கேளு, நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன், வேற யாரையும் நான் பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கீங்க
0: அம்மாட்ட? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. எப்போதும் எனக்கு இந்த காரைக்கால் எப்பவுமே ஒரு விருப்பம்.
1: ஓகே ஓகே, சரிங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேசலாம், உங்கள்ட்ட நல்லா அழகா பேசுறீங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க,
1: நன்றி. அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கம். வணக்கங்க,
1: பேருங்க?
2: இளங்கீரன் பேருங்க.
1: முன்னாடி ஒரு டைம் நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு
2: நினைக்கிறேன்.
1: ஓகே ஓகே, என்ன பண்றீங்க?
2: விவசாயம் தான்.
1: விவசாயம்?
2: இங்க வந்து ஒரு விவசாய அமைப்பு வச்சு அதை நம்ம நடத்திட்டு இருக்கோம்.
1: சரிங்க, இப்ப வந்து பொதுவா ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, பெரியார் ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த விவசாயம் பாத்தீங்க அப்படின்னா நெல் அதிகமா அந்த பகுதியை நம்ம கிராஸ் பண்ணும்போது நிறைய நெல் வயல்கள் தான் நாங்க பார்த்த மாதிரி ஞாபகம். இப்ப ஐயா நிறைய கம்பு அப்படின்லாம் சொல்றாங்க, அதுவும் இங்க இந்த மண்ணுக்கு உகந்ததா விளையுமா?
2: இல்ல, நம்ம இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இதே காட்டு மன்னர்கள் போட்டீங்கன்னா வெறும் நஞ்சை மட்டும்தான் இருக்கும். இங்க வந்து நஞ்சையும் புஞ்சையும் ரெண்டும் பகிர்வு, ரெண்டு விதமான நிலப்பரப்பு இருக்குது. இது இந்த ஆத்துக்கு அந்த பக்கம், இந்த வடவாத்துக்கு அந்தாண்டு போட்டீங்கன்னா நஞ்சை இருக்கும். அப்படியே வடக்கு வந்தீங்கன்னா புஞ்சை, கம்பு, கேழ்வரை, கம்பு, கடலை, அது மாதிரி போடலாம் புஞ்சையில. நெல் வந்து புஞ்சையில போடுவோம். அதனால வந்து நஞ்சையும் புஞ்சையும் இங்க சொல்லுவாங்கல்ல, நஞ்சியும் புஞ்சையும்
1: நஞ்சி
2: விளையாட பூமின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதுக்கு ஏத்த இடம் இது இந்த ஊர்.
1: ஓகே ஓகேங்க. இப்ப இந்த நம்ம காத்தாயம்மன் கோயில்கிட்ட இருக்கிறோம், அந்த காத்தாயம்மன் கோயில்ல சித்திரை மாதம் சீசமா இருக்குமா இல்ல வந்து ஆடி மாதம்?
2: சித்திரை வந்து மிகப்பெரிய அளவுல விழா நடக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 நாள் சாமி தூக்குவோம், தீமிதி விழா நடக்கும். இந்த ஊருக்கு ஒரு பெரிய காவல் தெய்வமா இதை விளங்கிட்டு இருக்கு.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ஒரு அழகான பூமியில. அது முக்கியமா இங்க இந்திய ராணுவத்திற்கு அதிகமா செல்லக்கூடிய இந்த ஊரு.
2: எங்க ஊர்ல மிக முக்கியமா

0: நீங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா எங்க ஊர்லதான் காவல்துறையிலும் அதே மாதிரி ராணுவத்திலயும் அதிகமா பணிபுரியற நிறைய நம்ம ஊரை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க.
1: ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சீங்களே ஐயா. நிலங்கிரன் ஐயா, ரொம்ப விவசாயம் சார்ந்த ஒரு துறையில இருக்கீங்க, வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் பண்பலையோட நேர்கள் சார்பில்.
0: நன்றி நன்றி.
1: நிறைய குட்டீஸ் இருக்காங்க, முக்கியமா இவரை விட கூடாது, போய் ரேடியோவை போய் உள்ளடி. ஏன்னா சின்ன வயசுல எங்க அப்பா அப்போ உள்ள பேச கேட்டுப்பாங்களாம், ஏய் அப்பெல்லாம் ரேடியோ புட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கும். இப்ப 43 inch டிவி இருக்கும் பாருங்க, அந்த சைஸ்ல எல்லாம் ரேடியோ இருக்குமா. அப்ப வந்து உள்ள போய் பாப்பாங்களா, போய் உள்ள ஒரு ஆள் இல்லாம, இப்ப நம்மளாம் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் குரல் கேக்குதுன்னா, அந்த அறிவிப்பாளர் குரல் கேட்டா உள்ள ஒரு ஆள் இல்லாம யாரும் பேச முடியாதுன்னு சுத்தி எடுத்து ரேடியோ உடச்சு பாத்துருக்காங்க உள்ள ஆள் இருக்காங்களான்ட்டு. அதே மாதிரி இவர் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இவர் ரேடியோ நாங்க வச்ச சைட்ல அங்க ஒரு காட்டாயம்மன் கோயில் வாசல்ல அந்த ரேடியோ வச்சிருக்கிறேன். இவர் தலையை விட்டு உள்ள பாத்துட்டு வர்றாரு. அவர் சந்திக்கலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
2: பேர் பைரவன்.
1: பைரவன் சொல்லுங்க. பைரவன் என்ன படிக்கிறீங்க? என்ன பாத்து பேசுறீங்க? குச்சமா இருக்கா? சரி பரவாயில்ல, இங்க வாங்க. என்ன விளையாண்டு இருந்தீங்க? இங்க இங்க என்ன விளையாண்டு இருந்தீங்க?
2: பாசா பெயிலா.
1: என்ன பாசா பெயிலாவா? அது ரிசல்ட்டுக்குல பாக்கலாம். பாசா பெயிலா, இது என்ன விளையாட்டு? கல்லு போட்டு இப்படி விளையாண்டு நீங்க சொல்லுங்களா? உங்களை மாதிரி நிறைய பேர் உலகம் முழுக்க உங்களுடைய குரல. சரி, அவர் சொல்லுவார், நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி, ரொம்ப குச்சப்படுறாரு. என்ன ரேடியோ தலையை விட்டு பாத்துட்டு வந்தோடனே அவருக்கு கோபம் கோபமும் வந்துச்சு அவங்களுக்கு. சொல்லுங்க பைரவன், என்ன விளையாட்டு? பாசா பெயிலானா எப்படி விளையாடுறது? சூப்பரான பாட்டு வருது இன்னைக்கு. முக்கியமா வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால கொடுத்துருக்கிற பாட்டு எல்லாமே வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கக்கூடிய பாடலா தான் வரப்போகுது. பாட்டு கேட்டுட்டு நம்ம மீண்டும் இணையலாம். இது நம்ம காரைக்கால் FM 100.3 ஊரும் உறவும். இன்னைக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகில் இருக்கக்கூடிய கண்டமங்கலம் அப்படின்ற ஊர்ல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம பேசுவோம் நேர்களை, இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
5: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

நேரம் 4:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊரும் உறவும். திருவாரூர் மகாராஜா சில்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும். இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயம்மன் ஆலயத்திலிருந்து நேரடியாக உள்ள வந்துட்டு இருக்கு.

0: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: www.pmsuryagar.gov.in யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்களின் உளம் கழிந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கழிந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சிமாட்டி செலக்ஷன் உள்ளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா செலக்ஷன் உள்ளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா செலக்ஷன் வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா செக்ஸ் அண்ட் ரெடி மெடிசன் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல பண்ண பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள.

0: கண்டமங்கலம் காத்தாயம் ஆலயத்துக்கு செல்வோம்.
1: ஆமாங்க, ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த ஊர் நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுவும் குட்டீஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து வரிசையா உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க வரிசையா உட்காந்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வரிசையா உட்காந்துருக்காங்க, ஆனா மரத்தடியில கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மரத்துக்கு ரவுண்டா ஒண்ணு போட்டு அவருக்கு கட்டம் கட்டமா ஒரு போர்வை போட்டு பஞ்சாயத்துல நடக்கிற மாதிரி எல்லாம் சீன் வைப்பாங்க. ஆனா இங்க ரவுண்டா எல்லாம் கட்டல, கட்டம் கட்டமா ஒரு வேப்ப மரம், பெரிய வேப்ப மரம், அந்த மரத்துக்கு அடியில ஒரு கட்டை இருக்கு. அந்த கட்டை பக்கத்துல நிறைய குட்டீஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா சந்திச்சு நம்ம ஐயாவை தந்திக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்பா வணக்கம், உங்க பேர் என்ன? மேல ஏறி கட்ட மேல ஏறிக்கோங்க, உங்க வயிறு இங்கே என்னால குளியவே முடியாது. உங்க பேர் என்ன?
2: ரக்ஷிதா.
1: ரக்ஷிதா என்ன படிக்கிறீங்கப்பா? எங்க படிக்கிறீங்க? சரி, ஓகே, பக்கத்துல எங்க படிக்கிறீங்க? ஓகே, வீட்டுல வந்து நீங்க யாரு செல்லம்? அப்பா செல்லமா அம்மா செல்லமா? அப்பாவா? ஏன் கேக்குறதெல்லாம் வாங்கன்னு கொடுத்துருவாரு, அதனால அப்பாவை பிடிக்குமா? அம்மா வந்து வீட்டுல வேலை செய்ய சொன்னா செய்வீங்களா? அம்மா ஹெல்ப் பண்ணுவீங்களா?
2: செய்வேன்.
1: என்ன வேலை செய்வீங்க? அம்மா செய்யற சூப்பரா பாடுங்க, ரைம்ஸ் பாடுங்க. அம்மா செய்யற சமையல் எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எதை சொல்றது, ஏதாவது நல்லா இருந்தா தானே சார் சொல்லலாம் அப்படின்றீங்களா? தயிர் சாதம். என்னங்க அது தயிர் சாதத்துல சமைக்க போ, வடிகட்ட போறாங்க, தயிரை ஒதுக்கி ஊத்த போறாங்க, தாளிக்க போறாங்க, அதான் செய்வாங்க அதுல, அதுதான் நல்லா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அம்மா செய்யறாங்க போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறது கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு உங்களுக்கு கம்மியா கொடுத்துருவாங்களா? ஏதாவது சாப்பாடுல ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு தான். அவர் பெரிய பையனா? ஏழாவது படிக்கணும்னு வச்சு ஒரு கண்ட ஒரு கரண்டி அதிகமா சாப்பிட மாட்டாரா அவரு? ஆஹா, நீங்க தான் சாப்பிடுவீங்க? ஓ, வீட்லயே நீங்க தான் இப்ப அதிகமா சாப்பிடுறாள்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு குட்டீஸ் இருக்கா, சந்திக்கலாம். வணங்கப்பா, உங்க பேர் என்ன?
2: கௌஷிகா.
1: கௌஷிகா, யாரு வச்சா அந்த பேரு? நான் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி எங்க அம்மா ஊட்டி விட்டாங்களே அப்படின்றீங்களா? இல்ல, நீங்க பெரிய பொண்ணா இருக்கீங்களா, என்ன படிக்கிறீங்கப்பா?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: செகண்ட் ஸ்டாண்ட் போட்டீங்களா? இப்ப மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு தெரியாத வீட்டுல என்ன சாப்பிடு? இல்ல, எனக்கு வேணாம், என்ன பார்த்தா உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுல வந்து பிடிக்க சாப்பிடற மாதிரியா இருக்கு. சரி சொல்லுங்க, என்ன சாப்பாடு? சரியா? ஐயோ, மறந்துட்டு. அம்மா ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க. சாதம் தானே? சாதம். ஓகே, சாதம் குழம்பு ஒன்னு வச்சிருப்பாங்களே பக்கத்துல. சாம்பார் வச்சாங்க. அப்பா இதை யோசிக்கிறதா அம்மா நழியா? சரி ஓகே. அப்பா என்ன பண்றாங்கப்பா?
2: அப்பா வந்து வேலையில டியூட்டி பாத்துட்டு.
1: என்ன வேலையில?
2: போலீஸ் வேலை.
1: போலீஸா? அப்ப பயமா இருக்கு. போலீஸ் என்னோனே, போலீஸ் எங்க பாக்குறாங்க வேலையை? போலீஸ் வேலையா?
2: செந்தூரையில பாக்குறாங்க.
1: செந்தூரையில பாக்குறாங்களா? அரியலூர் பக்கத்துல இருக்கு அந்த ஊரு, அங்க பாக்குறாங்களா? டெய்லி வந்துருவாங்களா? எப்படி?
2: ராத்திரி வந்துருவாங்க.
1: ராத்திரி டியூட்டி முடிச்சுனே வந்துருவாங்க. ஓகே, வீட்ல அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியே எங்க வீட்லயும் டெரரா இருப்பாங்களா? எப்படி?
2: வீட்ல எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க.
1: நல்லாதான் இருப்பாங்க. அப்ப வந்தோடனே, ஏன்னா அது காவல்துறை வேற முக்கியமான பணி, நிறைய பிரச்சனை எல்லாம் அவங்க இது பண்ணிட்டு வரணும், அதனால வந்து தொந்தரவு பண்ணாம அப்பாவை பாத்துப்பீங்களா? ஓகே, அப்பா பேர் என்னப்பா?
2: அப்பா பேர் வந்து பாபு.
1: பாபு? பாபு ஐயா, இப்ப சார் வந்து இப்ப செந்தூரையில போலீஸா இருக்காங்க. அப்பா, அப்பா என்ன போலீஸ்னு தெரியும்? போலீஸ், போலீஸா இருந்தா என்ன செய்வாங்க அவங்க? என்ன போலீஸ், போலீஸ் வேலைனா என்ன சொல்லுங்க? டியூட்டினா என்ன? போலீஸ் டியூட்டினா என்ன?
2: போலீஸ் டியூட்டினா வந்து யாராச்சும் திருடிட்டாங்கன்னா அந்த பொருள்னா கொஞ்சம் அடிச்சு போட்டு,
1: அடிக்கல மாட்டாங்க, ஆனா கடுத்துட்டு கண்டுபிடிப்பாங்க.
2: ஆனா ஜெயில போட்டுருவாங்க.
1: ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களா? அப்பா, இப்பதாங்க பக்கத்துல ஒரு சின்ன பேனா கறந்தது, நான் எடுத்து பையில வச்சிருக்கேன், நான் கீழே போட்டுறேன். இந்த அம்மா அப்பாட்ட சொல்லிடாதீங்க, பயமா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்து யார் இருக்கா? வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன?
2: தர்ஷினி.
1: தர்ஷினி, நீங்க என்ன படிக்கிறீங்க? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க நீங்க?
2: சாம்பார், ரசம், மோர்.

0: கொஞ்சமா பிடிக்கும்.
1: சரி, அப்ப அப்ப என்ன பண்றாங்க?
2: கண்டக்டர் வேலை பாக்க.
1: கண்டக்டர், பஸ் கண்டக்டரா? ஓகே, எந்த ரூட்ல போறாங்க?
2: மெட்ராஸ்.
1: மெட்ராஸ் என்ன ஊர்ல இருந்து என்ன ஊருக்கு? சென்னைக்கு போவாங்க.
2: காட்டுமன்னார் கோவில் டு சென்னை.
1: சென்னை. எனக்கே அப்ப பஸ்ல போறது உங்களுக்கு ஓசியா டிக்கெட் இல்லாம அழைச்சு போயிருக்காரு.
2: அதெல்லாம் இல்ல.
1: அதெல்லாம் கிடையாது. அப்ப யா பெத்த புள்ள என்ன டிக்கெட்டுக்கா அப்படினு அப்ப டிக்கெட் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துடுவாரு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு குட்டீஸ் இருக்கிறாங்க சந்திக்கலாம். அழகா மணி போட்டிருக்காங்களே, புல்ஸ் போட்டிருக்காங்க, அழகா இருக்காங்களே. வணக்கம், உங்க பேர் என்ன? காவியா? ஆடாம சொல்லு காவியா, இது என்ன டான்ஸ்? அது ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரியா இருக்கு. சரி ஓகே காவியா, என்ன படிக்கிறீங்கப்பா
2: நீங்க?
1: போறீங்களா? ஓகேஜி, சரி நிமிந்து பாருங்க. குலுசு யாரு எடுத்து கொடுத்தா உங்களுக்கு? அம்மாவா? இதுல சலங்கெல்லாம் நிறைய கம்மியா இருக்கு. எனக்கு சலங்க வச்ச குலுசுதான் வேணும்னு கேட்டிருக்கீங்களா அம்மாவா? இப்ப நீங்க நடந்த குலுசு சத்தம் கேக்குமா? கேக்குமா? சரி, அப்பா என்ன பண்றாங்கப்பா? டியூட்டி. அவங்க டியூட்டி பாக்குறாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை இருக்காங்க போல இருக்கு. என்ன வேலை பாக்குறாங்க? தெரியல. சரி ஓகே, பரவாயில்ல. வீட்டுல அம்மா அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா உங்களுக்கு? யார பிடிக்கும்? அப்பா ரொம்ப பிடிக்குமா? அப்ப கேக்குறதெல்லாம் அப்ப வாங்கி கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. தங்கம், ஓ இப்ப என்ன சாப்பிட்டீங்க? வாய் கூட கழுவாம வந்துட்டீங்களே, என்ன சாப்பிட்டீங்க இப்ப? சரி, என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. அம்மா ஊட்டி விடுவாங்களா? நீங்களே சாப்பிடுவீங்களா? நீங்களே சாப்பிடுவீங்களா? சூப்பர். உங்க கூட பிறந்தவங்க யாரா இருக்காங்களா? யாரும் உங்க கூட உங்க கூட நீங்க மட்டும்தானே வீட்டுல? வேற குழந்தைங்க இருக்காங்களா உங்க வீட்டுல? ஓ, முன்னாடி பேசுனீங்களா நீங்க? அந்த பல்லு கேப் ஒருத்தங்கன்னாங்களா? இவங்க தானா அது? அவங்க பேர் என்ன? ஓகே, இன்னொரு அக்காவும் இருக்காங்களா உங்களுக்கு? மொத்தம் மூணு பேரா நீங்க குடும்பத்துல? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிப்பா. நல்லா சாப்பிடுங்க. அக்கா மாதிரி அக்கா எப்படி சாப்பிட்டு இருக்காங்க அது மாதிரி நான் நிறைய சாப்பிட்டாதான் நல்லா பெருசா ஆக முடியும், உடம்ப பலமா வச்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே, டாட்டா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. நீங்களே தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம காரைக்கால் FM 100.3 ஒரு நிகழ்ச்சி. கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து தான் காட்டாயம்மன் கோயில் வாசலேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு விளம்பர இடவெளிக்கு அப்புறமா ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம மீண்டும் இணையலாம். நேரில் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இது ஊரும் உறவும்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
5: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
6: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: நேரம் 4:30. நேர்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயம்மன் ஆலயத்தில் தான் நேரலையாக உலா வந்துட்டு இருக்குங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
3: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
2: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
4: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
2: சிஏ டிராக்டர் திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற

0: பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: பாபராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் முழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

0: நேர்களே, இன்னைக்கு ஊரம் உரம் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயி அம்மன் ஆலயத்திலிருந்து தான் நேரலையாக நேர்கள் மத்தியில் உலா வந்துட்டு இருக்கு. வாருங்கள் நேர்களே, நாமும் கண்டமங்கலம் காத்தாயி அம்மன் ஆலயத்திற்கு செல்வோம்.
1: ஆமா ரேவதி, நீங்க சொன்னது போலவே நம்ம அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவ்வளவு முக்கியமா குட்டீஸ் வந்து நிறைய பேர் நீங்க காலாண்டு விடுமுறையில இருக்காங்க இல்லையா? காலாண்டு விடுமுறை அந்த முடிய போற நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நல்ல வேலைங்க, நாங்க ரேடியோல பேசுறதுக்காகவே எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க போல அப்படின்னு பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க. அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம், உங்க பேரு?
2: முத்துலட்சுமி.
1: முத்துலட்சுமி அம்மா, நீங்க பிறந்த ஊர் எந்த ஊரு?
2: சிந்தாமணி.
1: சிந்தாமணி அரியலூர் மாவட்டத்துல இருக்கு இல்லையா? அந்த இது பக்கத்துல இருக்கு, மேல பழுவூர் பக்கத்துல. அப்ப அந்த இங்க இதுல தகவல் நேரம் எல்லாம் போயிட்டு இருக்கு. தென்கச்சிபுரம் மாநிலத்துல அங்க இருக்க ஒருத்தங்க சுவாமிநாதன் ஐயா தகவல் நேரம் வானொலி எல்லாம் போயிட்டு இருக்கு. உங்க ஊருக்கு பக்கம் தான் இல்லையா அந்த தென்கச்சிபுரம் மாநிலம்? அங்க பிறந்தவர் தான் அவங்க, தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். அந்த ஊர் பக்கத்துல இருந்து இருக்கீங்க. அங்கிருந்து எந்த எப்ப திருமணம் ஆச்சு? வருஷம் ஞாபகம் இருக்கா?
2: தெரியாது.
1: அதெல்லாம் தெரியாதுவா? கல்யாணம் ஆச்சு, திடீர்னு மாப்பிள்ள பார்த்தாங்க, பொண்ணா உட்காந்து உட்கார வச்சாங்க, அவ்வளவுதான் தெரியும். கண்டமங்கலம் எங்க இருக்குன்னு தெரியாது, காட்டு மன்னார் எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்றீங்க. ஓகே, உங்க எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு?
2: மூணு பையன்.
1: மூணு பசங்க, என்ன பண்றாங்க? பாருங்க, முட்டையை வச்சுக்கீங்களா? இல்ல எனக்கு நீங்க மட்டும் சாப்பிடுறீங்களா முட்டாயே? எனக்கு பசிக்குமுல்ல. சரி ஓகே, உங்க கூட பிறந்தாங்க எத்தனை பேரு?
3: அக்கா மட்டும்.
1: அக்கா மட்டும்தான். ஓகே ஓகே, நானும் வந்து பிறக்கும் பொழுது என் கூட எத்தனை பேர் தெரியும்? என் கூட பிறந்தாங்க எத்தனை பேர் தெரியுமா? மொத்தம் 18 பேரு. ஏன் உண்மைதாங்க, நம்பப்பா. நான் பிறந்தது ஜிஹெச்ல பிறந்தேன். நான் பிறந்த நேரத்துல அன்னைக்கு டெலிவரி 18 டெலிவரி ஆச்சு, அதனால 18 பேர் என் கூட பிறந்தாங்க, அதனால சொன்னேன். ஓகே, வீட்டுல அம்மா என்ன செஞ்சா ரொம்ப பிடிக்கும்? என்ன செஞ்சா பிடிக்காது? உப்புமா செஞ்சா பிடிக்குமா?
3: பிடிக்காது.
1: அது

0: ஏதாவது ஒண்ணு செஞ்சா அம்மா செஞ்சா பிடிக்காது. சரி தீபாவளி எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, நான் ஒரு மாசத்துல இருக்கு, 8ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் தீபாவளி. தீபாவளி இப்ப நீங்க நாங்க வெளியூர் எல்லாம் போனா கடத்தல போனோம், உங்க ஊர் பக்கத்துலயே குறுங்குடியில இங்க எல்லாம் நிறைய வெடி தயாரிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்கேயும் வாங்கிப்பீங்களா அட்டை வெடியெல்லாம்? நாட்டு வெடியா தயாரிக்கிறாங்களா அங்க? தெரியல, ஆனா வெடி வாங்கி கொடுத்தா வெடிப்பீங்க. ஓகே ஓகேப்பா, ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு தம்பி இருக்கிறாரு, உண்மையிலேயே ஒரு மிட்டாய் பப்புள் கம் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஏன்றீங்க? வணக்கம், உங்க பேர் என்ன?
1: சக்திவேல்.
0: சக்திவேலா?
1: சக்திவேல்.
0: சக்திவேலா, என்ன படிக்கிறீங்க சக்திவேல்? அஞ்சாவது
1: படிக்கிறீங்க?
0: என் காதுல தான் விழுந்துருச்சா, ரோட்டோரமா நிக்கிறேன்ல, வண்டி நிறைய போயிட்டு காதல விழல. சரி ஓகே, நீங்க படிச்சு பெரிய ஆளானோன்னு இன்னும் ஆனும்னு ஆசைத்தாங்க உங்களுக்கு. ஆர்மி போகணும்னு? நீங்களும் ஆர்மி போகணும்னா? ஓ, எப்படி தயாராயிட்டீங்களா? காலையில வாக்கி இதுக்கெல்லாம் போவீங்களா? எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? ரன்னிங் எல்லாம் போவீங்களா? உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரை சொல்லுவீங்க?
1: திருமுருகன்.
0: இங்க இருக்காரா திருமுருகன்? ஓகே, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு எல்லாம். ரேடியோல அப்படியே குரல் பேச பேச கேக்குது அப்படின்னு ரேடியோ பக்கத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்காரு. அவரு ஒரு பப்ளிக் காம்ஸ் சாப்பிடுறாங்க, ஆளுக்கு பாதிய பிச்சு போட்டுக்கிட்டீங்களா? அப்படி இல்ல, அவங்க வீட்டுல இருந்து அவங்க காசு கொண்டு வந்தாரு, எங்க வீட்டுல இருந்து நான் காசு கொண்டு வந்தேன், என்ன பாதி பாதின்றீங்க? மாமாவாரு, மாமாவ தள்ளிட்டு அவரு அவர்தான் நான் பேச மாட்டேன், அவர் பேச்சு துக்கா அவரு பஸ் புடிச்சு இழுத்தவனே வரமாட்டான்டாருல அவரு. மாமா, உங்க மாமாட்ட பேசலாமா? ஓ மாமா, வந்தா வயசான மாதிரியே தெரியலையா. மாமா வணக்கம். வணக்கம் மாமா, உங்க பேர் என்ன?
2: திருமுருகன்.
0: திருமுருகன், என்ன படிக்கிறீங்க? நைன்த் படிக்கிற. இவர் வந்து சிக்ஸ்த் படிக்கிறாரு, உங்க மாமான்றாரு, அப்படிதான் பேசுவீங்களா? மாமு மச்சி அப்படின்னு
1: பேசுவீங்களா?
0: அத்தை பையன் எங்கனால அவர் மாமான்னு நீங்க கூப்பிட்டே ஆகணும். 2 வயசு ஒரு 2 மாசம் முன்னாடி இருந்தாலும் நீ எனக்கு மாமா தான் அப்படின்னு சொல்ல சொல்லுவாரு. ஓகே, நீங்க என்ன 9th படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அடுத்த வருஷம் 10th போக போறீங்க இல்லையா? நிறைய பேர் அடுத்த வருஷம் 10th, இந்த வருஷம் மட்டும் ஜாலியா இருந்தது, அடுத்த வருஷம் எல்லாம் ஜாலியா இருக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது பயமுத்தி வச்சிருக்காங்களா?
1: ஆமா
0: ஆமா ஆமா, நீங்க ஆமான்னு சொன்ன நல்லா சொல்லணும். நீ என்ன வாங்கணும்னு ஆசை பெருசானவனே நீங்க? சரி, சேமிப்பெல்லாம் வைப்பீங்களாமா? நீங்க வீட்டுல சேர்த்து எல்லாம் வைப்பீங்களாமே? என்ன, எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க வீட்டுல?
1: 2000
0: வச்சிருக்கீங்களா? வீட்டுக்கு வருவா, நான் அம்மாட்ட சொல்லிட்டு வருவா, வீட்டுல 2000 வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவா? அம்மாக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா தெரியாம வச்சிருக்கீங்களா?
1: தெரிஞ்சுதான்.
0: என் காசு இது, என் காசை தொட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆமா, ஏன்னா தீபாவளி டைம்ல அப்பெல்லாம் வந்து துணி போய் தான் வீட்டுல இருக்கும். ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு. அப்ப வந்து பட்டாசு வாங்கி கொடுத்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு, எங்க வீட்டுல இருக்க உடம்புற போறத இருந்தாரு அவரு கூட பட்டாசு வாங்கி போடும்பொழுது அவருக்கு தனியா எனக்கு தனியா சீனி வெடின்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் காசு கம்மி. 50 பைசா ஒரு கட்டு, 10 வெடி உள்ளது வந்து ஒரு அப்பர் பேண்ட் போட்டுருப்பாங்க, 50 பைசா ஒரு கட்டு, அது நிறைய வச்சு அது தனித்தனியா வச்சு மாட்டிருப்போம் தீபாவளி டைம்ல. அந்த ஞாபகம் எல்லாம் வந்து ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல. தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
1: தீபக்.
0: என்ன படிக்கிறீங்க? நிறைய பேர் 6வது படிக்கிறவங்களுக்கு, 6வது படிக்கிறவங்க மட்டும்தான் விளையாட வரணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்காங்க அகாடமிங்கள்ட்ட? எல்லாரும் வரலாம் இல்லையா? நிறைய பேர் 6th சொல்றாங்களேன்னு கேட்டேன். சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானோன்னு என்ன வாங்கணும்னு ஆசை தாங்க உங்களுக்கு? புரியல, டிஎஸ்பி ஆகணுமா? ஸ்டேட்டா ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கூட கிடையாது, ஸ்டேட்டா டிஎஸ்பி தான் ஆகணுமா? ஏன் எஸ்பி ஆகணும்னு ஆசை இல்லையா? ஆனா போலீஸ் ஆகணும். சரி ஓகே, எல்லாருக்கும் மேல இருக்கிற உயர் அதிகாரி பதவி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப இப்பவே ஆசைப்படுறீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு டிஎஸ்பி வர்றதுக்கு நான் கண்டிப்பா வந்து பாப்போம் நாங்க. சரி ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: தீபக்.
0: ரொம்ப நன்றி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சி. கடலூர் மாவட்டம் இந்த கண்டமங்கலம் காத்தாயம்மன் கோயில் வாசல் இருந்துதான் நம்ம பேசுவோம். தொடர்ந்து இந்த கோயிலை பத்தி சொல்றதுக்காக ஒரு ஐயா இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு வருது, நம்ம பாட்டை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் FM 100.3 ல ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவனுக்கு.

0: போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: Viking Bunions and Briefs.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.

0: நேர்களே, இன்னைக்கு ஊரும் ஊரும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாயி அம்மன் ஆலயத்திலிருந்து தான் நேரலையாக நேர்கள் மத்தியில் உலா வந்துட்டு இருக்கு. வாருங்கள் நேர்களே, நாமும் கண்டமங்கலம் காத்தாயி அம்மன் ஆலயத்திற்கு செல்வோம்.
1: கிட்டத்தட்ட ஒரு 51 நிமிடங்கள் எப்படி போச்சுன்னே தெரியல நேர்களே. அந்த அளவுக்கு அதுவும் குட்டீஸ் எல்லாம் கிட்ட பேசும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப அவ்வளோ பாருங்க, கலாண்டு லீவு கிடைச்சதுனால எனக்கு எஃப்எம்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னொரு ஐயா, நம்ம கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னு

0: ஏங்க அவங்களை நம்ம சந்திச்சிடலாம், ஏன்னா நிறைவு பகுதியா இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க.
0: ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருக்கா நீங்க?
1: ஆமாங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: விநாயகமூர்த்தி.
0: விநாயகமூர்த்தி ஐயா, என்ன என்ன முதுகலை ஆசிரியர், எப்படிங்க, என்ன பாடத்துக்கு பாடம் எடுத்தீங்க?
1: இந்த பாடம் இல்ல, எல்லா பாடமும் அப்படிலாம் ஒரு வகுப்புக்கு எல்லா பாடத்தும் பாடமும் நடிச்சாகணும். எல்லா பாடமும்
0: அந்த வருஷம் நீங்க ஜாயின் பண்ணீங்க ஆசிரியர்?
1: 1963.
0: அப்பெல்லாம் வந்து எட்டியே பாக்கல நாங்கெல்லாம் அவ்வளவு வந்து 63 ஜாயின் பண்ணி. எந்த வருடம் நீங்க ஓய்வு பெற்றீங்க?
1: 22.

0: 63
1: 63. அப்பெல்லாம் வந்து எட்டியே பார்க்கல நாங்கெல்லாம் அவ்வளோ இடத்துல வந்து 63லயே சாய் ஜாயின் பண்ணிட்டு. எந்த வருடம் நீங்க ஓய்வு பெற்றீங்க?
0: 21 வேலைக்கு போட்டேன்.
1: ஓ, எந்த வருடம் ஓய்வு பெற்ற வருடம்? 2000 ஓய்வு பெற்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 26 வருடங்கள் ஆயிடுச்சு ஓய்வு பெற்று.
0: 28 வருஷம் 26 வருஷம்
1: சொல்லுங்க. ஏன்னா என்னதான் நம்ம வந்து இப்ப அப்ப வந்து கை எங்க அப்பா சொல்லுவாங்க, அப்ப வந்து எப்படிப்பா ஸ்கூல் எல்லாம் இருந்தா ஒரு விரல பிடிச்சி ஆனான்னு எழுது உயர்ந்து பண்ணுவாங்களாம்.
0: பண்பாடு வேறங்க. இப்பவும் வந்து ஆசிரியர்கள் வந்து முதல் பீரியடு ஒரு 30 மணி நேரம் புள்ளுகிட்ட ஒழுங்க பற்றி கற்றுக் கொடுக்கணும். அதுதான் மீன். இப்ப இருக்கிறவங்க கூப்பிட்டா கூட ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு.
1: பெரியவர்கள் வராங்க, அவங்கள்ட்ட மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
0: நாங்க பழகி வச்சோம், இப்ப எல்லாம் அழிக்க முடியாது. அதனாலதான் அவன் கெட்டு போனான். பசங்களுக்கு முன்ன ஒழுங்க கத்துக் கொடுக்கணுங்க, அதுதாங்க மெயின்.
1: உண்மையில எப்பெல்லாம் கையில அந்த வடிச்சவன்னா ஆசிரியரை பார்த்தாலே ஒரு பயம் வரும். அந்த ஏன்னா நம்மளுக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லையா?
0: குருகுரு ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. டாக்டர் எல்லாம் என்னட்ட படிச்சவங்க டாக்டர் எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் வேலையில இருக்காங்க.
1: மகிழ்ச்சிங்க. நீங்க பாடம் அப்படின்னு நம்ம என்னதான் நம்ம இன்னமும்
0: அப்ப எப்படி நாங்க ஒரு பாடத்துக்கு ஒரு வாத்தியார் கிடையாது. ஒரு வகுப்புல இன்னைக்கு 1ஆம் வகுப்பு நடத்துறோம்னா அதே பசங்களோட 2ஆம் வகுப்பு நாங்களே போகணும். 3ஆம் வகுப்பும் போகணும், 4ஆம் வகுப்பும் போகணும், 5ஆம் வகுப்பும் போகணும். அப்படியே கொண்டு போகணும். அப்பதான் அந்த பையன் வந்து இவர் எப்படி பையனுள்ள ஒழுங்கு படிச்சிருக்காங்க. இப்போ 1ஆம் வாத்தியார் போய் என்ன போயிட்டோம்னா 2ஆம் வாத்தியார் என்ன டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. 1ஆம் வாத்தியார் 2ஆம் வகுப்பு போய் 2ஆம் வகுப்பு நடத்தணும். அந்த மாதிரி 5ஆம் வகுப்பு வரைக்கும் நடத்தணும்.
1: அப்படிப்பட்ட ஒரு பணியில ஆசிரியர் தான் முதல் 8ஆம் வகுப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் என்னைக்கும் மறக்க முடியாது. அந்த பணியை செஞ்சிருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நம்ம நிறைய பயில இருக்கோம். கோயில் இருக்கிற அந்த நேரம் சொல்ற கடிகாரத்து கூட அந்த ரேடியோ கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடங்களுக்கு முன்பதாகவே 5 மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை திருத்தி வச்சிருக்கேன். அடுத்து நம்ம காரைக்கால் பண்பலையோட நேயர்கள் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார். நான் கந்தமங்கலம்.
1: புது
2: நேரம் வராங்க. அவன் வழி விட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறான். காரைக்கால விட்டு நாங்கெல்லாம் விலக மாட்டோம். அருமையான இதுதான். நாங்கெல்லாம் வந்து கபடி போட்டி வச்சு நடத்தி நல்ல ஒரு இந்த போட்டி வச்சு நல்லா நடத்தி நாங்கெல்லாம் வந்து ஒரு நல்லபடியா இருக்கிறோம். அது மாதிரி படிக்கிற புள்ளியெல்லாம் வந்து நல்லா ஒரு படிக்க வரலன்னு வச்சுக்கீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலம்
1: படிப்பு படிப்போட சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்
2: தான். இருந்தாலும் சில புள்ளிய விரும்ப மாட்டேங்குது இப்பெல்லாம். அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலம் கபடி விளாண்டு புள்ளி அது மாதிரி அது விருப்பத்துக்கு விட்டுருங்க. இப்ப நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த கோயில் இது
1: முடிய போற டைம் தான். இந்த ஊர்ல வந்து டைம்ஸ் சொல்லிட்டு 2 லைன் மட்டும் தான் போவோம்.
2: ஆனா
1: பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாட்டே ஓடி
2: பாட்டே ஓடிட்டு ரொம்ப சந்தோஷம். அதான் வெள்ளிக்கிழமை பாட்டு போட்டீங்க, அது நான் கேட்கலாம்னு பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷம்.
1: சரி,
2: அதனால ரொம்ப எங்க ஊருக்கு வந்து ரொம்ப நல்ல சந்தோஷம். பழைய நேர்களுக்கு எல்லாம் வழி விட்டு
1: புதிய நேர்களுக்கு புதிய நேர்களுக்கு
2: எல்லாம் வழி விட்டு நாங்க எல்லாம் ஒதுங்கி இருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த
1: சரவணர்
2: வந்திருக்காரு. அவர் எங்க ஊரு பெருமை பத்தி சொல்லுவாரு.
1: அவர் ஊர் பெருமை பத்தி தானே சொல்லுவாரு.
2: எங்க ஊர் பெருமை பத்தி நாங்கெல்லாம் மிட்டில் அதிகம் தான்.
1: சரி, ஓகேங்க ஐயா. நம்ம ஐஐடி பேசினா ரேடியோ சத்தத்துல ஐஐடி தொடர்ந்து நம்ம பேச முடியல. பாடம் இன்னைக்கு நம்ம வந்து வீட்டுல ஒரு ஆசிரியர் இருக்காங்க. யாருன்னா நம்ம வீட்டம்மா கட்டிட்டு வந்த மனைவி. அவங்க இன்னைக்கு நமக்கு ஆசிரியர் தான். அவங்களை நமக்கு வீட்டு பாடம் எடுத்தா மட்டும்தான் குடும்பம் நல்லா ஓடும். அதை சொல்லலாம் நினைச்சேன் ஐயா மூலமாவே. சரி, நிறைய பயில இருக்க நிறைய நம்ம காரைக்கால் பண்பலையுடைய நேயர் பேஸ்புக்ல இருந்தாலும் எல்லாத்துலயும் வரக்கூடிய நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார். சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ்.
1: சொல்லுங்க ரமேஷ்.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: இப்ப எப்படி இருக்கேன் பாத்தீங்களா இல்லையா?
3: அருமையா இருக்கு சார்.
1: அப்புறம் என்ன சொல்லுங்க
3: சார்?
1: எங்க இப்ப லாரியில வந்திருக்கீங்களா? சிமெண்ட் லாரி ஓட்டிட்டு இருக்கீங்களா? கனரக வாகனம் ஓட்டுனர் நீங்க?
3: ஆமா சார்.
1: ஓகே, இப்ப எங்க போறீங்க சிமெண்ட் ஏற்றதுக்கு?
3: அரியலூர். அரியலூர் போறேன்
1: சார். அரியலூர் போறீங்க? அங்க போயிட்டு லோடு எதிரி என்ன ஊர் போகணும்? போற வழியில நம்ம எப்ப ஒருத்தர் நிக்கிறாரு, அவரு அவர்கிட்ட பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு பிரேக் அடிச்சிட்டீங்க.
3: இல்ல, காலையில அறிவிப்புல கேட்டேன்.
1: அதுக்காக வண்டி லேட்டா எடுத்து
3: வந்திருக்கீங்க.
1: முடிகிற நேரத்துல வந்திருக்கீங்களா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
3: நன்றி.
1: நிறைவு பகுதியில இருக்கும் நிறைவே யாராவது பேச போறீங்களா? வணக்கம் வணக்கம்மா உங்க பேர்

0: ரெண்டு பேர் அன்ஷியா.
1: அன்ஷியா என்ன ஊர்?
0: நாங்க மோவூர் கிராமத்துல இருந்து நாங்க இப்ப 4:30 இந்த நியூஸ் கேட்டுட்டு உடனே சொல்றேன். எங்க அப்பாவுக்கு வந்து காரைக்கால் எஃப்எம்னா ரொம்ப பிடிக்கும். நானும் சின்ன பிள்ளைல இருந்து எங்க அப்பா கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன். ரொம்ப சந்தோஷம் சார்.
1: ஏன்னா உள் கிராமம்
0: ரொம்ப பிடிக்கும்.
1: சரி ஓகே சந்தோஷம். அப்பா அப்பட பேசலாமா? நிறைய பேர் இதுல வந்திருக்கீங்க, எல்லாருமே நிறைய பேசிருந்திருக்கலாம். அங்க இருந்து மெனக்கட் மூவூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஐயா வணக்கம், கட்டி பிடிக்கிறாரு ஐயா. சந்தோஷம், வணக்கங்க. உங்க பேரு? உங்க பேர் என்ன?
2: சவுந்தரராஜன்.
1: சவுந்தரராஜன், கண்ணு கலங்குது ரேடியோல, நம்ம குரலும் ஒலிக்குதே அப்படின்னு
2: சார். ராஜு 11 வரைக்கும் உங்க பழைய பாடல்களை கேட்டு தான் நான் உறங்குவேன்.
1: சரிங்க. மூவூர்ல என்ன பண்றீங்க?
2: மூவூர்ல எனக்கு விவசாயம்.
1: விவசாயம்?
2: ஆமா.
1: என்ன படிக்கிறீங்க? நிறைய பேசிருக்கலாம், பரவாயில்ல. நாங்க மூவூருக்கே ஒரு நாள் வர முயற்சிக்கிறோம், கண்டிப்பா நாங்க வந்து சந்திக்கிறோம் உங்களை. ஓகே, ரொம்ப நன்றி. சரி பேசலாம், பேசலாம். என் நிறைவு பகுதியில் இருக்கு. அடுத்த இரவு நேர நிகழ்ச்சிகளை
2: நல்ல மழை பொழிய.
1: சரி ஓகே,
2: கண்டிப்பா.
1: சரி ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. ஓகே, ஏன்னா அடுத்த இரவு நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்கறதுக்காகவும் சக அறிவிப்பாளர் ஸ்டுடியோல அங்க லைவ்ல ஸ்டுடியோல காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வழி விட்டுட்டு நம்ம நிலையம் தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நிலை ஒளிபரப்புக்கிறதுல இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே ரேவதியோடு நன்றி கூறி விடைபெறும் நாம் உங்கள் அன்பு சகோதரன் தேவனப்புத்தூர் எம் எம் கலியபெருமாள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாய் அம்மன் ஆலயத்திலிருந்து நேரடியாக உலா வந்தது. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5 மணி. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உலகம் முழுவதுமே எதிர்த்து நின்றாலும் உண்மை எப்போதும் தன் சொந்த பலத்திலேயே தனித்து நிலைத்து நிற்கும். இது மகாத்மா காந்தி அவர்களின் பொன்மொழி. காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திரை இசை.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: திரையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது வெள்ளக்கார துறை படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லமுது.
7: மதுரை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: காரைப்பன்மலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது திரை இசை. காரைக்கால் பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:15.
1: ஜுவல்லரியில்
2: ஒரு பாட்டு

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: பலகாலம் தங்கும்.
3: பாப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாப்பா
4: வணக்கம், என் பேர் சக்தி.
3: சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
4: 12th standard.
3: நல்லா படிப்பீங்களா?
4: நல்லா படிப்பேன்.
3: சீர்காழி மேலச்சாலையில உங்களை சந்திக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு உங்க தாத்தா பாட்டி ஊர் என்ன ஊருங்க?
4: கொள்ளிடம்.
3: ஆற பார்க்க போறப்ப நீங்க அதுவும் தண்ணியே தண்ணி, மழை காலங்கள் நிறைய வெள்ளமெல்லாம் போகும். அந்த மாதிரி நேரத்துல உங்க தாத்தா பாட்டியும் துணைக்கு வருவாங்களா பக்கத்துல?
4: வருவாங்க தாத்தா பாட்டி.
3: ஆனா அந்த மாதிரி நேரத்துல அங்க போக கூடாது இல்லையா?
4: போக கூடாது, தனியா விட மாட்டாங்க. ரெண்டு பேரும்
3: யாரும் பாக்கலாம். ஆனா ஆறு பாக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஆறா இருக்கும் இல்லையா?
4: பெரிய ஆறா இருக்கும், துணைக்கு வருவாங்க யாராவது.
3: வெள்ள காலங்களும் பக்கம் போக கூடாது சரியா? இப்போ நீங்க வந்துட்டு இந்த படிப்பு நேரத்துல இந்த விடுமுறை எல்லாம் வருதுல்ல, லீவுனால
4: தாத்தா வீட்டுக்கு போவோம். போயிட்டு தங்கிட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் இருப்போம். ட்ரிப் போற மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி ஏதாவது ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணுவோம்.
3: உங்களுக்கு வந்து என்ன ஊருக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? டூர்னா எந்த ஊரை ரொம்ப விரும்பி செலக்ட் பண்ணுவீங்க?
4: டூர்னா ஊட்டி கொடைக்கானல் ரெண்டு ஊருமே பிடிக்கும். ரெண்டு ஊருக்கு டூர் பண்ணாலும் போவேன்.
3: இப்போ இந்த சீர்காழியில வந்துட்டு கடை தெருவில் வேற ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா நீங்க தனியா போய் வாங்குவீங்களா?

0: இல்ல அப்பா அம்மா கூட வருவாங்களா? என்னென்ன மாதிரி பொருள்லாம் வாங்க ஆசைப்படுவீங்க?
1: அப்பா அம்மா கூட தான் வருவாங்க. நாங்க கேர்ள்ஸ் யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் தான் வாங்குவோம்.
0: ஓஹோ,
1: டாய்ஸ் அதெல்லாம் பிடிக்கும். சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரீயா இருப்பேன். ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்தா போக முடியாது, டைம் பத்தாது. அதனால சாட்டர்டே சண்டே மட்டும் போயிட்டு வருவோம்.
0: ஆன்மீக பயணம் வேற என்னென்ன ஊருக்கெல்லாம் போன அனுபவம் இருக்கு?
1: திருப்பதி போயிருக்கேன்.
0: திருப்பதி
1: ட்ரெயின்ல போய் அங்க திருமலை திருப்பதி கோயிலுக்கு வந்து பஸ்ல போனோம். நல்லா இருந்துச்சு. நேச்சர் பிளேஸ் நல்லா, கோயிலும் நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கோயில்
0: எதிர்கால லட்சியம் அது இருக்கா உங்களுக்கு?
1: எதிர்கால லட்சியம் நர்ஸ் ஆகும்.
0: ரொம்ப சந்தோஷம், நல்லா படிங்க, நல்வாழ்த்துக்கள். சினிமா பாட்டு போடுங்க. என்ன பாட்டு?
1: விஜய் படத்துல இருந்து ஏதாச்சும் பாட்டு போடுங்க.

0: ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம். உங்க பேர்
3: என்னங்க?
2: கோடை விடுமுறை இடத்துல அதெல்லாம் என்ன ஊர் போவீங்க? திருச்செந்தூரா? உங்க அப்பா என்ன வேலை
3: பாக்குறாங்க?
2: 19 வேலையா? காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவாங்க?
3: 8 மணிக்கு.
2: நீங்க எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போவீங்க?
3: 8 மணிக்கு.
2: அப்படியா? சரி, சாப்பாடு எல்லாம் என்னென்ன உணவுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: புளிசாதம் பிடிக்கும்.
2: புளிசாதம் மட்டும் தானே? சரி, உங்களுக்கு யார் ரொம்ப திக்கெஸ்ட் ஃப்ரெண்டு, நெருக்கமான நண்பர்கள்லாம் யார், அவங்க பேர் சொல்லுங்க பாக்கலாம்.
3: அது வந்து கௌதம், சத்யசேகர்.
2: உங்களுக்கு எதுவும் ரொம்ப சண்டைலாம் வராதா? யார் கோவப்படுவா? நீங்க கோவப்படுவீங்களா, அவங்க கோவப்படுவாங்களா?
3: அவங்க கோவப்படுவாங்க.
2: அவங்க கோவப்பட்டா நீங்க பேச மாட்டீங்களா? அவங்க கூட பேசுவீங்க. தம்பி படி படி அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்களா படிப்பீங்களா?
3: எங்க அப்பா படிப்பேன்னு
2: எதுவும் சொல்லி கொடுப்பாங்களா? என்னென்ன பாடம் சொல்லி கொடுப்பாங்க அப்பா வீட்டில் உங்களுக்கு?
3: தமிழும் இங்கிலீஷும்.
2: ஓ, தமிழும் இங்கிலீஷ் மட்டும் அப்பா சொல்லி கொடுப்பாங்க, பாக்கி நீங்களா படிச்சிருவீங்க. நல்லா படிக்க தம்பி. எது சினிமா பாட்டு வேணுமா உங்களுக்கு?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஒரு பாட்டு ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: இன்னொரு பாப்பா பக்கத்துல இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். பாப்பா வணக்கம். பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. சந்தியாவா? ரொம்ப சந்தோஷம் சந்தியா. நீங்க என்ன படிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த விடுமுறையில அந்த லீவை எப்படி பயனுள்ள வகையில செலவு
3: பண்ணுவீங்க? ஜாலியா இருக்கும்.
2: சரி,
3: வெளியே ஊர் போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்.
2: அப்படின்னா என்னென்ன ஊர்லாம் போகலாம்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு?
3: ஊட்டி, கொடைக்கானல்.
2: சரி, வேற என்னென்ன பண்ணுவீங்க? விளையாடுவீங்களா? வீட்டுல இருந்தா என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
3: கண்ணாம்பூச்சி, கபடி
2: விளையாடுவீங்க. நீங்க என்ன மாதிரி எல்லாம் உதவி எல்லாம் பண்ணுவீங்க லீவு நாள்ல?
3: அப்பா வந்து எப்பவும் வேலைக்கு போயிடுவாங்க.
2: சரி,
3: வீட்டுல இருந்தா வேலை பார்த்து கொடுப்பாங்க.
2: உங்களுக்கு இந்த விடுமுறை நாட்கள்ல மற்றபடி சனி ஞாயிறுல உங்க வீட்டுல இருக்கிறது பிடிக்குமா, இல்ல தாத்தா வீட்டுக்கு போறது பிடிக்குமா, இல்ல மாமா வீட்டுக்கு போறது பிடிக்குமா? தாத்தா வீட்டுல வந்து தாத்தா வீட்டுல எல்லாம் வந்து வாழ் பண்ணுவீங்களா? தாத்தா அதெல்லாம் திட்டுவாங்களா?
3: இல்ல, தாத்தா திறந்துட்டாங்க.
2: சரி, தாத்தா வீட்டு வந்து பாட்டி எனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு என்னென்ன கேட்பீங்க? உங்களுக்கு பாட்டி கிட்ட என்னென்ன செஞ்சு
3: கொடுப்பாங்க? கேட்க மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க.
2: இல்ல, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கமா, எனக்கு லீவு நல்லா சிக்கன் மட்டன் கொடுங்க.
3: முன்னாடியே நான் கேட்கறது முன்னாடியே எடுத்து
2: கொடுத்துருவோம். அப்பா நல்ல பாட்டி தான் உங்களுக்கு. அப்ப நான் உங்க பாட்டி பேர் என்ன?
3: தனலட்சுமி.
2: உங்க தாத்தா பேரு?
3: சுந்தரம்.
2: சுந்தரம்மா, உங்க மேல எல்லாம் பாசமா இருப்பாங்களா? பரவாயில்ல, உங்க தாத்தா பாட்டி எல்லாம் உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்காங்களா? உங்க தாத்தா பாட்டிக்கு நீங்க பிற்காலத்துல என்ன நினைச்சு செய்ய போறீங்க?
3: அவங்க என்ன கேட்டாலும் செய்யுங்க.
2: உங்களுக்கு எதுவும் பிடிச்சமான பாட்டு சொல்லுங்களேன்.

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்
3: நேர்களை நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி
5: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
3: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்
7: தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்
8: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்

0: இறை சிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேளை. இது காரைக்கால் பன்மலை 100.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன். நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக நாம் கேட்கலாம் பி. சுசிலா பாடிய பாடல்.

0: நிறுவனத்தின் ரைஸ் ஆக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் வி. நடராஜ முதலியார் பாடிய பாடல்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வசந்த் அன்கோ.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிருஷ்ணலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
0: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் பண்மலை 100.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கீட்டும் வேளை. இனி கேட்கலாம் பி வசந்தா பாடிய பாடல்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்மலை 100.3 விளக்கேற்று மேலையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஹாஜி எஸ் சையத் அலி பாடிய பாடல்.

மழையை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. அருள்மழையை பொழிய வேண்டும்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களின் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.

0: whose heroics in thwarting off an attack by his co-pilot saved 180 lives on the Fly Dubai flight from Dubai to Tel Aviv. Captain Machar gave details of his experience to the Prime Minister and spoke of what gave him courage during the incident. The Prime Minister applauded his bravery and wished him a quick recovery. Mr. Modi said the whole country is praying for him. He said Captain Smith's courage, presence of mind and composure saved many lives. The nation pays homage to the father of the nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. A Sarv Dharm Prarthana Sabha was held at Bapu Samadhi at Rajghat in the national capital. President Draupadi Murmu attended the Sarv Dharm Prarthana this morning and paid floral tributes to the father of the nation. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Lok Sabha Speaker Om Birla, Union Housing and Urban Affairs Minister Manohar Lal and Delhi Chief Minister Rekha Gupta also paid tributes to Mahatma Gandhi at Rajghat. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi paid tributes to Mahatma Gandhi at Gandhi Smriti in New Delhi this evening. Several other dignitaries also paid tributes to Bapu. Eminent singers as well as school students sung devotional songs during the program. United Nations has welcomed India's approval of the 1.86 lakh crore rupees Green Energy Corridor Phase 3, describing the Grid Strengthening and Battery Storage Scheme as a major step that will deliver big dividends for the country's people and economy. In a statement to a news agency, UN Climate Change Executive Secretary Simon Steele said the initiative would help India harness its growing renewable energy capacity, meet rising electricity needs, and further strengthen its position as a global leader. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசிய பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்றும், தனது உயிரை துச்சமிட மதித்து தீரம்மிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுடெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
2: சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், புதுடெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலரஞ்சலி செலுத்தி கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜூ, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது

0: உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான வங்கி சீரமைப்பு திட்டம் குறித்து இன்று சேவா சங்கல்ப அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்று இருந்த சமயம் வங்கி அமைப்பானது அது ஒப்புக்கொண்டதை விட அதிகமான வாராக் கடன்களை கொண்டிருந்தது. மேலும் பெருநிறுவன கடன் வாங்கியவர்கள் நெருக்கடியில் இருந்தனர். வங்கிகள் அந்த சேதத்தை தங்கள் கணக்கு புத்தகங்களிலிருந்து மறைக்க எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தன. இதனை சீர்படுத்த முதலில் கடனை ஒப்புக்கொள்ள செய்து இரண்டாவதாக அதை சரி செய்வதுமாக இருந்தது. ஒரு சொத்து தர மதிப்பாய்வு வங்கிகள் தங்கள் நெருக்கடிகளை நேர்மையாக வகைப்படுத்தவும் திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம் அதை தீர்ப்பதற்கான ஒரு வழியையும் அவர்களுக்கு வழங்கியது. மூலதன மறுசீரமைப்பு கூடுதல் நிதியை மீட்டெடுத்ததன் மூலம் இணைப்புகள் குறைவான மற்றும் வலுவான பொதுத்துறை வங்கிகளை உருவாக்கின. மேலும் இறுக்கமான ஒதுக்கீடுகள் நிலைமையை சீராக வைத்திருந்தன. இதன் பலனாக மொத்த வாராக் கடன்கள் மார்ச் 2018 சுமார் 11.2% என்ற உச்சநிலையிலிருந்து மார்ச் 2026 1.8% குறைந்துள்ளன. நிகர வாராக் கடன்கள் 0.4% என்ற சாதனை அளவிலான குறைந்த அளவிலும் மூலதன போதுமான தன்மை 17% அதிகமாகவும் உள்ளன. அவை மீண்டும் கடன் வழங்க ஏதுவாக இருப்புநிலை கணக்குகள் சீரமைக்கப்பட்டன.
0: புதுச்சேரி அரசு சார்பில் அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக மக்கள் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா சாலை காமராஜர் சிலை சதுக்கத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜ்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்குமார், திரு விக்னேஷ் கண்ணன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு கைலாஷ்நாதன் கூறுகையில்,
3: மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா திரும்பி வந்த பிறகு 17 தங்கினது சபர்மதி ஆசிரமத்தில் தான். அங்கதான் அவர் எல்லா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாரு. இந்த திங்கட்கிழமை வந்து சபர்மதி ஆசிரமத்தில் யுஎன்எஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நமக்காக பெரிய மதிப்பு அது. அவருடைய அந்த மகத்தான சிந்தனையை மக்கள் இயக்கமாக மாற்றும் நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2014 காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 ஸ்வச்ச பாரத் இயக்கத்தை தொடங்கி வைத்தார்.
0: தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறுகையில்,
4: சுற்றுலா பயணிகள் வருகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் கோரிக்கை கொண்டிருக்கின்றது. அது சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய அவசியமான அதனை உள்ளாட்சித்துறை அது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்துகிறேன். அவர்களும் துறையும் அதனை அந்த பணியை மேற்கொள்ள மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றன. சொன்ன மாதிரி அவர்கள் பணி பாதுகாப்பு என்பதும் அவருக்கு நோய் வராமல் தடுப்பதற்கான சிகிச்சை அளிக்கின்ற முறையிலும் சரி, தடுப்பூசி அளிப்பதும் சரி, அந்த ஒப்பந்தங்களும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும்.
0: தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி கிணற்று வளாகம் தூய்மை செய்யப்பட்டது. கடந்த 1934 சுதந்திர போராட்ட சுற்றுப்பயணத்தின் போது சுரக்குடி வழியாக வந்த மகாத்மா காந்தி அங்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் நீர் எடுக்க நிலவிய பாகுபாட்டை நீக்கி அக்கிணற்றை

அனைத்து தரப்பு மக்களின் பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தார். அன்று முதல் இந்த கிணறு காந்தி கிணறு என்று அழைக்கப்பட்டு காரைக்காலின் வரலாற்று சின்னமாக போற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு செருமா விலங்கையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் மற்றும் திருநள்ளாறு கொம்பியன் பஞ்சாயத்து துப்புரவு பணியாளர்கள் இணைந்து காந்தி கிணற்று வளாகத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தினர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்காலில் நடைபெற உள்ளது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கோட்டுச்சேரி காவல் நிலையத்திலும் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலையும் நேரடியாக பங்கேற்று மக்களின் மனுக்களையும் குறைகளையும் கேட்க உள்ளனர். பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி தங்கள் பகுதி சார்ந்த காவல்துறை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரிகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை ஆகிய இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20. நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
3: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
4: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
3: மற்றும் தி நகர் சென்னை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
6: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வாழும் காலத்தில் சிறப்புகள் பெற்று மறைந்தாலும் மறையாமல் வாழும் மனிதர்களை தலைவர்கள் என போற்றுகிறோம். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழும் தன்னலமற்றவர்களே தலைவர்கள். காலந்தோறும் மக்கள் கூட்டத்தில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க முயலும் சிந்தனைமிக்க மனிதர்களை தலைவர்களாக உருவெடுக்கின்றனர். பிறர்படும் துன்பத்தை கண்டு துன்பப்பட்டு இன்பத்திற்கான வழிகளை காண முயலும் வெற்றியாளர்களை காலம் தலைவர்கள் வரிசையில் வரவு வைக்கிறது. அசாதாரண சூழ்நிலையை தைரியத்தோடு எதிர்கொண்டு சாதாரண சூழ்நிலையை உருவாக்கும் திறமையாளர்களை மக்கள் வழிகாட்டியாகவும் வணங்கும் தலைவர்களாகவும் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களை பின்பற்றி நடப்பதை பெருமையாக கருதுகின்றனர். தலைவர்கள் அறிவாலும் செயலாலும் விழிப்புணர்வாலும் தன்னலம் கருதாத பண்பாலும் நீதி நேர்மையாலும்

0: குறையாத உழைப்பாலும் உயர் சிந்தனையாலும் தொலைநோக்கு பார்வையாலும் தன்னை சார்ந்தோர் நலன் பற்றி சிந்திக்கும் உயர் சிந்தனையாலும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த தலைவர்களுக்குரிய அனைத்து தகுதிகளுடன் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மிசோ என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த நெல்சன் மண்டேலா கல்லூரி படிப்பிற்கு பின் தன் வாழ்வின் இன்பம் பற்றி எண்ணாமல் தான் பிறந்த கருப்பின மக்களின் துயர் துடைக்க எண்ணினார். அவர்களின் விடுதலைக்காக போராடினார். அதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். உலகிலேயே 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த மனிதர் சிறையில் கொடுமைகளை தன்னின மக்களுக்காக ஏற்றுக்கொண்டார். இவரின் கடுமையான போராட்டத்தால் அறிவுமிகு சிந்தனையால் விடுதலை கிடைத்தது. ஆப்பிரிக்க நாட்டின் முதல் கருப்பின குடியரசு தலைவராக பொறுப்பேற்றார். அவரால் இன்று மக்களிடையே ஒற்றுமை மலர்ந்திருக்கிறது. இவர் போன்று சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முயன்ற நல்லவர்களை நாடு போற்றும் தலைவர்களாக கொண்டாடப்படுகின்றனர். இவர் பயம் இல்லாதிருப்பது தைரியமில்லை, பயத்தை வென்று முன்னேறுவதே தைரியம் என்றார். உலகை மாற்ற கல்வி ஒன்றே சக்தி வாய்ந்த ஆயுதம் என்றார். இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயக்குமோ சால்பு என்ற திருக்குறள் பொருளுக்கேற்ப பழிவாங்கும் உணர்வை விடுத்து எதிரிகளையும் பொறுத்து கொள்ளும் மனத்துடன் தேசிய ஒற்றுமையை உருவாக்கினார். இவர் போன்ற தன்னலம் கருதா தலைவர்களாலேயே உலக நாடுகள் நன்மை பெற்றிருக்கின்றன. இவரின் வழியில் உலக நன்மைக்கு நாமும் உழைப்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:25.
6: கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
10: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
9: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
11: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
9: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இனி வர இருப்பது லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:45 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் மண்ணும் நெல்லும். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் டி பொய்யாமொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயில்

0: முன் லைட் ஹவுஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கொடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். நாளை காலை 8:45 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று நாளை இடம்பெறுவது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில். 6 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனி கொழி குடிகாடு ஸ்ரீ அபிநய ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஜே கிறிஸ்டோபர். நிகழ்ச்சி குறிப்பில் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று BJP குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்குத் துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடந்த 4 உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இவற்றில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக BJP மாநில தலைவர் திரு நயினார்

0: மகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தாவேக்குவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னமும் 100,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தருமபுரியில் ஆகாஷ்வாணி பண்பலை தொடங்கப்பட்டு தற்போது 20வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. விவசாயிகள், தொழில்துறையினர், மகளிர் உட்பட பல்வேறு தரப்பினரின் வரவேற்பை இந்த பண்பலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 20வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள், தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சி என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன்வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அரியலூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுப்பிரமணியன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். செப்டி டேங்கிற்கு கான்கிரீட் போட்டு அதற்கான பலகைகளை அகற்றும் பணியில் ராமச்சந்திரன், பாஸ்கர், தினகரன் ஆகிய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது செப்டி டேங்கிற்குள் இறங்கிய 3 தொழிலாளர்களும் மூச்சு திணறல் காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அருகில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக செந்துறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 3 பேரையும் ஆபத்தான நிலையில் மீட்டனர். பின்னர் அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக செந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது 3 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த 3 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கதர் கிராம வாரியத்தின் சார்பில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
4: இந்த விற்பனையகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நம்முடைய பணிமனைகள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் இந்த தற்காலிக விற்பனையகங்கள் நாம் தொடங்கி இருக்கிறோம். இங்கு காதியுடைய புடவைகள், காதியின் வாசனை திரவங்கள், இன்று புதியதாக காதியில் இந்த மின்னல் என்று புளோர் கிளீனர் மற்றும் நம்முடைய முக்கியமான இந்த கிளீனிங் எல்லாமே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்துடைய தேன் உலக பிரசித்தி பெற்றது. அதையும் நம்ம காதி விற்பனையகத்தில் காதி மூலியமாக அந்த விஷயங்களும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருடம் 1 கோடி ரூபாய் இலக்கு நம்முடைய காதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி அதிகமான விற்பனை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.

0: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 600 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 16 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று BJP குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:40. நேயர்களின் கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: தொடர்புக்கு 8925936936.
7: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
8: இப்போ புற்றுநோய்க்கான எச்சரிக்கைக்கான அறிகுறிகள்: ஆறாத வாய்ப்புண், அதாவது நான் ஹீலிங் அல்சர். அதே மாதிரி வலியற்ற வீக்கம் அல்லது கட்டி கழுத்து பகுதியில் இருப்பது. 3வது குரல் மாற்றம், அதாவது வாய்ஸ் சேஞ்ச். 4வது விழுங்குவதில் சிரமம். சாப்பாடு சாப்பிடும்போதோ அல்லது தண்ணி குடிக்கிறப்பையோ உங்களுக்கு சுத்தமாக முழுங்க முடியல, இல்லை வலி இருக்குது, இல்லை தொண்டை ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குது. இது தொடர்ச்சியாக 2 அல்லது 3 வாரமாக இருக்குன்னா உடனே காது மூக்கு தொண்டை நிபுணரை அணுகணும். 5வது காரணமில்லாத இரத்தப்போக்கு, அதாவது வாயிலையோ மூக்கிலையோ எந்தவித அறிகுறியும் இல்லாமல் தானாக ரத்தம் அடிக்கடி வந்ததுன்னா அதற்கான காரணம் என்னென்னு அணுகணும். நீங்கள் டயட்டிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல், எக்ஸசைஸ் பண்ணாமல் சாதாரணமாக எடை குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா உடனே இதுக்கான காரணம் என்னென்னு அணுகணும். முக்கியமான காரணங்கள் என்னென்ன இந்த தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்க்கான காரணம்? இதில் 1வது காரணம்

0: புகையிலை, அதாவது புகைப்பிடிப்பது, இது வாயில் ஒதுக்கி வச்சிருக்கிற பழக்கம் உள்ளவங்க வாய்ப்புற்று நோய்க்கு மிக முக்கிய காரணம். அந்த புகையிலையில் இருக்கிற நச்சு ரசாயனங்கள் வாயோட மென்மையான பகுதியை படிப்படியாக பாதித்து கேன்சராக மாற்றிடும். இரண்டாவது காரணம் மது பழக்கம், ஆல்கஹால். அளவுக்கு அதிகமாக மது அருந்துபவர்களுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி புகையிலையும் உபயோகிக்கிறவங்க, அதாவது ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், இது ரெண்டும் உபயோகிக்கிறவங்களுக்கு மிக அதிகப்படியான காரணம். ஏன்னா ஆல்கஹால் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களோட அந்த நச்சுப்பொருளை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு லேயராக இருக்கும், கான்டாக்ட் பீரியட் அதிகமாகும். அப்போ ரெட்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கான காரணங்கள் அதிகரிக்கும். மூன்றாவது காரணம் HPV வைரஸ், அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீப காலமாக இளைஞர்கள் மத்தியில் தொண்டை மற்றும் குரல்வளை புற்றுநோய் அதிகரிக்க காரணம் இந்த வைரஸ். நான்காவது காரணம் மோசமான வாய் சுகாதாரம், அதாவது புவர் ஓரல் ஹைஜீன். பற்களை சரியாக பராமரிக்காமல் விடுறது, கூர்மையான பற்கள், அதாவது ஷார்ப் டூத், அது வந்து நாக்கிலேயோ கன்னத்திலேயோ தொடர்ச்சியாக உறாஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து காலப்போக்கில் புண்ணாக மாறி கேன்சராக மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ சிகிச்சை முறைகளை பற்றி பார்ப்போம். இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் இருந்ததுன்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகவும். முதல்ல ஓபி வந்த பிறகு நம்ம ஓபிடியில் எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம். இந்த எண்டோஸ்கோப் என்பது டிஎன்இ, அதாவது மூக்கு உள்ள ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு எண்டோஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி வாய் புற்றுநோய், தொண்டையில் புற்றுநோய், குரல்வள புற்றுநோய், இதுக்கு வீடியோ லேரிங்கோஸ்கோபி, அதாவது தொண்டையை பார்க்குறதுக்கான எண்டோஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதாவது கட்டியோ அல்லது புண்ணோ இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு பயோப்சி செய்வது. பயோப்சி எடுக்கிறது புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு முக்கியமான விஷயம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்ப்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில்

0: 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
6: நேர்களை காரைப்பண்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கல் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இசைத்துறையை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது பூமி படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் வருண் பரந்தாமன் பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம்.

0: சித்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
10: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
9: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
0: 6:55 காரைக்கால் பண்மலை 100.3 இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் இனி ரோமியோ படத்திற்காக கபில் கபிலன் பாடிய பாடல்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
6: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிருஷ்ணலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
8: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
9: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
8: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
9: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
8: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
9: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
8: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
10: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இசை துறிகை நிகழ்ச்சியோடு நாம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 7:03:34 நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது லவ் டுடே படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

நேர்களே, காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இசைத்துறையின் நிறைவாக ஒலிக்க வருகிறது ஓமை கடவுளே படத்திலிருந்து பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கிய இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: தொடர்ந்து இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்ச்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல்முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர் சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இது தொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும்

0: இதன் மூலம் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் 8ஆம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்த ஒரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான், மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும், அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2ஆம் தேதி பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து இதை நாங்க கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்க சீர்படுத்த ஆரம்பிச்சோம். கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்களில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களுமே நாங்க வந்து தூர்வாரணும், இல்லைனா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சோம்.
0: நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இனிமே தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 பேர் வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை ஒட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தர

0: பகுதியில் இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும் அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஃபேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் பினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாஸும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. ஃபேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: நீங்க ஸ்மார்ட் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: நேயர்கள் இன்னைக்கு கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: என்ன சுபாக்கா, அது கிழங்கு காய வச்சிட்டு இருக்கீங்க?
9: கிழங்கு தான் பொங்குடி.
8: ஆனா இந்த கிழங்கு பாக்கிறதுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோமே சேப்பங்கிழங்கு, அது மாதிரி இல்லையே.
9: இது அந்த மாதிரி கிழங்கு இல்ல, இது மாலெல்லாம் கட்டுவாங்கல்ல சம்மங்கி பூ, அதுக்கான விதை. அதை நடவு செய்யறதுக்குள்ள கிழங்கு.
8: ஓ, இதுதான் சம்மங்கி விதை கிழங்கா? சரி சுபாக்கா, இது எங்க கிடைச்சது உங்களுக்கு? எதுக்கு நீங்க வேலை மெனக்கெட்டு இந்த கிழங்கு காய வச்சிட்டு இருக்கீங்க இப்போ?
9: பூங்குடி, இது வேளாண் அறிவியல் நிலையத்தில் நானே இதை தேடி வாங்கிட்டு வந்து காய வச்சிருக்கேன். சம்மங்கி பூ சாகுபடி செய்யறதுக்காக.
8: எல்லா சாகுபடியும் முடிச்சு இப்போ சம்மங்கி சாகுபடிக்கு வந்து நிற்கிறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. சரி, ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதை எப்படி ஆரம்பிக்க போறீங்க?
9: பூங்குடி, இந்த சம்மங்கி சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள செம்மண், மணற்பாங்கான வண்டல் மண் இதெல்லாம் ரொம்ப ஏற்றது. அது மட்டும் இல்லை, நிலத்தை நல்லா உழுது புழுதியாக்கி அது கூட தொழு உரம், நல்லா மக்கிய இயற்கை உரம் சேர்த்து பாத்தி அமைக்கணும்.
8: அமைச்சு
9: அமைச்சு என்ன, ஆரோக்கியமான நோய் பூச்சி தாக்குதல் இல்லாத இந்த மாதிரியான சம்மங்கி கிழங்குகளை தேர்வு செய்யணும்.
8: அதெல்லாம் சரிக்கா, நீர் பாசனும் இந்த சம்மங்கி சாகுபடிக்கெல்லாம் எப்படி?
9: நடவு செஞ்ச உடனே தேவையான அளவு தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் மண்ணோட ஈரப்பதத்துக்கு ஏத்த மாதிரி நீர் பாசனம் செய்யணும். பூங்கொடி,
8: சுபாக்கா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. பொதுவா சம்மங்கி பூவுல 2 அடுக்கும் இருக்கு, ஒத்த அடுக்கும் இருக்கு. நீங்க காய வச்சிருக்க இந்த சம்மங்கி கிழங்கு எந்த ரகம்க்கா?
9: இந்த மெக்சிகன் சிங்கிள் பிரஜ்வார், இது ஓர் அடுக்கு ரகம். இந்த பேர்ல் டபுள், சுவாலினி, வைபவ் இதெல்லாம் 2 அடுக்கு. இப்ப நான் காய வச்சிருக்கிறது 2 அடுக்கு ரகம் பூங்கொடி, சுவாலினி.

0: ஓஹோ, இதுக்கு கால பருவநிலையெல்லாம் ஒன்றும் இல்லையாக்கா?
1: ஏன் இல்லை? ஜூன் ஜூலை மாதம் இதுக்கு ரொம்பவே சிறந்தது. மண்ணில் கார அமிலத்தன்மை 6.5 to 7.5 வரைக்கும் இருந்தா நல்லாவே மகசூல் கிடைக்குமா பூங்கொடி?
0: இந்த சாகுபடிக்கு இடைவெளியெல்லாம் எவ்வளோக்கா விடணும்?
1: 45 to 20 cm இடைவெளி விடணும் பூங்கொடி. 2.5 cm ஆழத்தில் வச்சாலே போதுமானது.
0: சரிக்கா, இந்த மாதிரி இடைவெளி விட்டு நட்டுடுறோம். எவ்வளோ கிழங்குக்கா தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு?
1: ஏக்கருக்கு 40 to 45,000 கிழங்குகள் தேவைப்படும் பூங்கொடி.
0: அப்போ உரங்கள்லாம் எப்போக்கா கொடுக்கணும் நம்ம?
1: நடவு செய்யும் போதே அடி உரமா ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம், பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரங்களான யூரியா, சூப்பர் பாஸ்பேட், நியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இதெல்லாம் இடலாம். மேலுரமா நடவு செஞ்ச 2-3 மாதங்களுக்கு பிறகு யூரியா உரத்தை பிரிச்சு கொடுக்கலாம் பூங்கொடி. நடவு செஞ்ச 2-3 வருஷத்துல தொடர்ச்சியா நல்ல மகசூல் தரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போதுன்னு தெரியல.
0: சரிக்கா, உரம் கொடுத்துட்டோம். இப்போ உரம் கொடுத்தாலே பூச்சி நோய் பின்னாலே வருமே, அப்ப என்ன பண்ணுவீங்க?
1: மண்ணுல நூற்புழு இருந்தா செடிகளோட வளர்ச்சி குறைஞ்சி சம்மங்கி செடியோட இலைங்க வெளிரி மகசூல் பாதிக்கப்படுமா. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேர் பகுதியில் கார்போஃபியூரான் குறுணைய 1 செடிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் இட்டு உடனே தண்ணி பாய்ச்சணுமா.
0: ஆக மொத்தத்தில் சம்மங்கி சாகுபடியை பற்றி மொத்த விவரமும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சாகுபடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க.
1: பூங்கொடி, இதில் உனக்கு சந்தேகமே வேணாம். கிழங்கெல்லாம் நடவு செஞ்சு செடி நல்லா பூத்து வரும்போது அக்கா சொல்லி விடுறேன், வந்து பூ பறிச்சுட்டு போ பூங்கொடி.
0: பூங்கொடிக்கு பூவா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
8: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
9: அது ONGC-யோட சின்ன வகை ரிக்கும்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
8: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
9: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
8: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
9: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
8: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
10: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
9: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது?
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
11: என்ன தலசியக்கா, இன்னைக்கு உங்க வீட்டு டேபிள், கபோர்டுன்னு எல்லாத்துலயும் புக்ஸ் நீட்டா அடுக்கி வச்சிருக்கீங்க.
12: ஏன் எங்க வீட்டுல அடுக்கி வச்சிருக்க கூடாதா?
11: அதனாலதான் டவுட்டே வந்துச்சு, அதான் கேக்குற.
12: ஆஹா, என்ன

0: பார்த்து என்ன நினைச்ச நீ? ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன், புக்கு முடிஞ்சு போச்சு, ஆனா கதை முடியலையே. அப்புறம்தான் தெரிஞ்சது அது முதல் பாகம்னு. ரெண்டாவது பாகம் எங்கன்னு தேடி பாக்குறேன்.
1: என்னக்கா கிடைச்சிருச்சா?
0: அதுதான் இல்ல. அப்புறம் களைச்சு போட்டது எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கேன்.
1: அதான் செய்தியா? அதான் அழகா அடுக்கிருக்கு. சரி, புக்கு கிடைச்சதா இல்லையா?
0: இதோ எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அதுக்குள்ள படிக்க நேரம் இல்ல. பாரு,
1: என்னது படிக்க நேரம் இல்லையா? அப்புறம் எதுக்கு தேடி கண்டுபிடிச்சிங்க?
0: என்ன வேணிலா, டைம பத்தியா? நம்ம எஃப்எம்ல விவசாயி நிகழ்ச்சி வர்ற நேரமாச்சுல.
1: ஆமாக்கா, நான் கூட நிகழ்ச்சி குறிப்பை கேட்டேன், நானும் மறந்துட்டேன் பாத்தீங்களா?
0: அப்ப சரி, இன்னைக்கு என்ன நிகழ்ச்சின்னு நீயே சொல்லிடு.
1: மண்ணும் நெல்லும்னு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் பொன்சை டி பொய்யாமொழி அவங்களோட நேர்முகத்தோட நிறைவு பகுதிக்கா இன்னைக்கு.
0: அடடே, இன்னைக்கு வேளாண் நிகழ்ச்சியிலையும் நிறைவு பகுதியா?
1: ஆமாக்கா. சரி சரி, பேசிட்டே இருக்காம ரேடியோவை போடுங்க, நிகழ்ச்சியை கேட்போம்.
0: இந்த உரத்தை பத்தி பேசிட்டே இருந்தோம். ஏன்னா வயலை தயார்படுத்தும் போது நீங்க கோடை உழவும் கொடுத்துடுறீங்க. அந்த வயலுக்கு தேவையான அந்த மணிச்சத்து தழைச்சத்து அந்த இதுக்காக சணப்பையும் பயிர் பண்ணி மடக்கி உழுது அதுக்கும் வயலை வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறீங்க. எருவு வந்து கொடுக்கும்போது அது எந்த காலத்துக்கு அது பயன்படும்ன்றத கூட நீங்க துல்லியமா கணிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ ரெண்டு உரத்தை தான் சொல்லியிருக்கீங்க, ஆனா பயிர் வளர்றதுக்கு இன்னும் 120 நாள் இருக்குங்களே, அதுக்கடையில மறுபடியும் எதுவும் நீங்க உரம் கொடுக்குறீங்களா? எப்படிங்க
2: கொடுப்போம் மேடம்? இது வந்து இப்ப நாத்தாங்கால் உங்கள்ட்ட சொன்ன மேடம், அந்த நேரடி களைக்குள்ளி எடுப்போம். அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு களைக்குள்ளி அடிச்சு ஒரு வாரம் கழிச்சு தண்ணி நல்லா கட்டிட்டு நேரடி விதைப்பு சொல்கிறேன். அதில் வந்து ஏக்கருக்கு ஒரு மூட்டை அடி உரம் மேடம். நான் ஒரு மூட்டை அடி உரத்தை டைரெக்டாக சூப்பர் பாஸ்பேட் அரை மூட்டையும் காம்ப்ளெக்ஸ் 17 17 17 இல்லாட்டி 20 20 0 13 ஒரு அரை மூட்டை ஒரு நெல் நுண்ணூட்டம் அது வந்து கவர்மெண்ட் சைட்லேயே கொடுக்குறாங்க, ஏக்கருக்கு கிலோ கொடுக்குறாங்க, அதை வாங்கிப்பேன். அந்த நெல் நுண்ணூட்டத்தை வந்து நெல்லில் உரத்தில் கலந்து போடுற மாதிரி சில நுண்ணூட்டம் இருக்குது. அது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறது மேக்ஸிமம் வந்து மணலில் கலக்கணும், இல்லாட்டி நாட்டு எரு மக்கி போனதில் கலக்கணும், அது தனியாக போடணும். அது ஃபார்மர் நம்மளுக்கு லேபர் கிடைக்கிறது கஷ்டப்படும். அதனால் வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் கிடைக்கிறத வந்து சில கம்பெனிகள் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து ஏக்கருக்கு ஒரு பாக்கெட் அளவு கலந்துக்கிறது கம்பெனியில் ப்ரைவேட் இதில் வருது, அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஒரு முறை ஒரு மூட்டை அடி உரம் ஒரு 5 கிலோலேருந்து 10 கிலோ வந்து நுண்ணூட்ட சத்து கலந்துக்கிறது. கலந்து இதை போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 30 நாள் நடுப்புற இந்த இதுவும் தாக்காமல் இருக்கணும் மேடம். யூரியா நான் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மேடம் அதிகமாக, அதனால அந்த பயிருக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கிற சூழ்நிலை உருவாகாது.
0: ஏன்னா அந்த யூரியா போடும்போது இலையெல்லாம் வந்து நல்லா பச்சை பிடிக்கும்.
2: ஆமாம்,
0: அந்த பச்சை பிடிக்கிறதே வந்து அவ்வளவு ஈர்க்கும் பூச்சிகளை.
2: ஆமாம்,
0: அதனால பாதிப்பு அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து குறைச்சிடுறீங்க யூரியாவை.
2: ஆமாம்,
0: சரி.
2: விவசாயிகளுக்கு விலை குறைவாக கிடைக்கிறதுனால சார் சப்சிடி கவர்மெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க மேடம் யூரியாவுக்கு. அதனால ஒரு மூட்டைக்கு மேடம் கிட்டத்தட்ட வந்து 3400 4400 தெரியல ஒரு மூட்டைக்கு. இப்போ வந்து சப்சிடி நிறைய ரைஸ் ஆகிட்டு 4100 ரூபான்னு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் செல்லு நிறையா இருக்குது. இவங்க விலை 300 ரூபா கொடுக்க 266 ரூபா கொடுக்கறதுனால வந்து இவங்க வந்து யூரியாவை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து மொத்தமே 45 கிலோ தான் யூஸ் பண்ணுங்கிறாங்க, ஆனால் அவங்க விலை குறைவாக இருக்குது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க விவசாயியை பொறுத்தவரையில். அடி உரமே போடாமல் யூரியா மட்டும் போட்டு விட்றாங்க. நம்ம ஓரளவு இருந்து சொல்லி பார்ப்போம் மேடம். விவசாயிகளை சொல்கிறத சில பேர் கேட்பாங்க, சில பேர் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தாட்டில் பக்கத்து வயக்காரன் என்ன செஞ்சான் அவன் என்ன நெல் போட்டிருக்கான்னு தெரியும், அவன் இதை போட்டால் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது விலைக்கு சில பேர்கிட்ட சொல்கிறது, சில பேர்கிட்ட விளக்க முடியாது அவங்கள்ட்ட. இது சொல்லிவிட்டு அடுத்த ட்ரிப்பு நீ பாரியான ஒரு 100 உழுகாச்சு நான் சொல்கிறத கேட்டு பாரியான்னு சொல்லி கொடுக்குறது. அவர் மாறினதுக்கு அது 100 உழுக்கு நம்மளோட ரிசல்ட் சொல்கிறது நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மாறி அடுத்த ட்ரிப்பு நீங்கள் சொல்கிறத கொடுங்கன்னு கேட்பாங்க, அவர் கொடுத்துருது விவசாயிகளுக்கு.
0: விவசாயிகள் எல்லாம் சொல்ல கேட்டிருக்கோம், இந்த பூச்சி தாக்குதலை வந்து குறைக்கிறதுக்காக அந்த வரப்பு கிட்ட வந்து தட்டப்பயிர் போடுவாங்க, சாமந்தி பூ எல்லாம் வைக்கிறது, உயிர் வேலி அமைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நீங்க வந்து அதெல்லாம் செய்யறீங்களா?
2: இல்ல, அதெல்லாம் நம்ம ஏரியாவில் கிடையாது மேடம், அந்த விழிப்புணர்வுலாம் வரல.
0: அதை நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கு போட்டு இந்த சமயத்தில் இந்த உரம் கொடுத்தா சரியாக இருக்கும், யூரியாவை போட்டால் ரொம்ப பச்சை பிடிச்சிரும் பூச்சி தாக்குதல் வந்துடும் சொல்லிட்டு அதுக்குமே ஒரு நல்ல ஒரு யோசனையோடு எப்பப்போ உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கவனித்து நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. இப்போ இந்த சம்பா அப்படிங்கும்போது இந்த அறுப்பு சமயத்தில் புயல் எல்லாம் தாக்குதல் எல்லாம் வரும், அப்போல்லாம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தீங்க, எப்படி அதை சரி செஞ்சுக்கிட்டீங்க?
2: இல்லை மேடம், மேக்ஸிமம் சம்பாவில் மேடம், அதனால தான் பள்ளமான பகுதியில் வந்து நான் தாங்குற மாதிரி உள்ள இதை பண்ணி போட்டு போகணும். எடிட்டு 42 ஒரு வகை இருக்குது, அது அழிஞ்சு போனாலும் திருப்பி வந்துடும்.
0: நல்ல ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம்.
2: பள்ளமான பகுதியில் அதை தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம
0: நல்ல ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம வந்து அந்த நஷ்டம் அப்படிங்கிறத அடையாமல் நம்மளை வந்து பாதுகாத்து

0: முடியும்.
1: கவர்மெண்ட் சைட்லேருந்து மேடம் இப்போ இன்சூரன்ஸு இதெல்லாம் நிறையா நம்மளுக்கு சப்போர்ட்டட் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம கவர்மெண்ட் சைடு இன்சூரன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் அறப்பறக்கிற மழை பெஞ்சப்போ ஒரு ட்ரிப்பு, அதுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க ஏரியாவை பார்த்து. அதேமாதிரி ஓரளவு கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு பணம் இப்போ ஒரு இதாக கிடைக்கிறது மேடம். அதில் பாதிப்பு வந்து குறையுது. நம்மளை விவசாயி டைரெக்டாக பாதிக்காமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கிது. அதனால் வந்து இப்போ பாதிப்புலாம் இன்சூரன்ஸ் கட்டுறது, அது இல்லாமல் அறப்பு டயத்தில் ஒரு ட்ரிப்பு எனக்கு மழை பெஞ்சிட்டு ஒரு 3% அளவுக்கு எனக்கு சாதாரணம் ஆயிருக்கும். ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 5% 6% அளவுக்கு நம்மளுக்கு நிவாரணம் கிடைச்சிது. அது எனக்கு அதாவது இயற்கையாக கிடைக்கிறதோட எனக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்த சப்போர்ட்டில் அதிகமாகவே லாபம் கிடைச்சிது மேடம் எனக்கு அந்த முறை.
0: சரி, இன்னும் இது இல்லாமல் வேற எந்த மானியங்கள் வந்து நீங்கள் விவசாயிகள் வந்து மறந்துடுறாங்க, அவங்க இதை பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்னு எதையெல்லாம் சொல்றீங்க? ஏன்னா இப்போ இந்த விவசாயிகள் பார்க்கும்போது இந்த மண் பரிசோதனை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை கரெக்டாக செய்கிறாங்க எல்லாரும், அரசு வந்து கொடுக்குற உதவிகள் மானியங்கள் எல்லாருமே விவசாயிகள் கிட்ட எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் விவசாயிகள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: மண் பரிசோதனை விவசாயிகள் செய்யறதே கிடையாது மேடம். அந்த விழிப்புணர்வுலாம் மக்கள்கிட்ட வரல மேடம். இப்ப நான் ஒருத்தர் வந்து இப்ப என்னோட வயல்ல இதே மாதிரி இருக்கு, நீங்க எடுத்துட்டு வாங்க ஆளுதரில் போய் சாம்பிள் கொடுங்க, நான் செஞ்சு தரேன் சொல்லி பிரைவேட் கம்பெனில சில இதில் வந்து மண் பரிசோதனைக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்றாங்க மேடம். நம்ம வந்து செஞ்சுக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. தனியார் கம்பெனிகள் வந்து அதற்கு வந்து மண் பரிசோதனைக்கே சில ஹெல்ப் பண்றாங்க. நம்ம சாம்பிள் எடுத்து கொடுத்தா அவங்க அதை ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க நம்ம மண்ணில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக. இப்போ டிஏபி யூஸ் பண்றதுனால மேடம் இந்த பாசிப்படிதுங்கிறது ஒரு தாட்டு, கவர்மெண்ட் சைட்லேருந்தே சூப்பர் பாசிபேட் யூஸ் பண்ணுங்க அதிகமாக இது பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ சொல்லி நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்கிறோம், ஃபார்மர்ஸ் சொன்னால் கேட்குறாங்க, பக்கத்து பக்கத்து வயலில் நம்ம என்ன போடுறோமோ அதை சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி செய்கிறாங்க. விழுப்புரம்லாம் வந்திருக்கு, ஆனால் கூட்டுறவுத்துறையிலேருந்து கொடுக்குற அந்த அசோஸ் பொருளும் பாஸ்வா பேட்டையெல்லாம் மக்களுக்கு தெரியவே இல்லை மேடம். அதை எப்படி அடிக்கிறோம், அது விதைக்கு கொடுக்குறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் சும்மா வச்சுருக்காங்க, செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. அந்த விழிப்புணர்வுலாம் வரல மேடம் விவசாயிட்ட. அது வந்து நல்ல மருந்துங்கிறது தெரிய மாட்டுது. நான் என்னோட வயலில் யூஸ் பண்ணிவிடுவேன், ஆள் அடிக்க முடியாததில் அந்த மடவாயில் அதில் வச்சு கொடுத்தனாலும் பங்கு ஃபுல்லாக போயிடுங்கிறதுக்காக அந்த இதை நம்ம செய்கிறோம். லேபர் பிரச்சனை தான் மேடம் அது. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆள் ஸ்ப்ரேயர் கிடைக்கிறதே இப்போ அது மிஷினரி வந்துட்டோம், டோனை வச்சு தான் அடிக்கிறேன் மேடம்.
0: சொல்லிட்டு நானே கேட்கணும்னு நினச்சிருந்தேன், என்ன நேரடி நெல் விதைப்புக்கெல்லாம் இயந்திரத்தை பயன்படுத்துறீங்க, இன்னும் உங்கள் வாயிலிருந்து ட்ரோன் பயன்படுத்துகிறோன்றது வரலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ அதையும் சொல்லிட்டீங்க.
1: அண்டை வெட்டுறது கூட மிஷின் தான் மேடம். நீ கிளம்புற அண்டை வெட்டுறதே ஒரு நாளைக்கு 3-4 பேர் வந்தாங்கன்னா ஒரு 4 மா விட்டுவாங்க மேடம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிராமத்தில் இருக்கிறது வந்து 10 ஏக்கர். இதுக்கு வந்து 10 நாள் போக மாடம். இன்றைக்கி காலமுறை அவர் வந்த வந்து 10 நாளுக்கு வந்தார் மேடம். 12-10 நாளுக்கு முடிச்சுட்டாரு மரம். இந்த 10 ஏக்கர் எனக்கு முடிஞ்சிட்டு மேடம். இந்த மூளையில் மட்டும் எனக்கு ஆளை வச்சு பார்த்தா போதும், ஒரு 4-3 லேபர் வச்சு. அதாவது எனக்கு லேபருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிற மரம் நம்ம வேலையை கெடுக்க விரும்பவில்லை. ஆள் கிடைக்காத பற்றா குறையுது எனக்கு, டைமிங் குறைச்சி கிடைக்கிது, உடனே வராங்க வேலை முடிக்கிறாங்க. இதை 10 நாள் எடுத்துக்கிட்டு நான் 10 நாள் அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு செய்கிறது ஒரு இது கிடையாது, ஒரு ஹெல்ப்பு தான். இருந்தாலும் அதில் இது வந்து முடியல. ஒரு ஆளாக இருந்தேன் ஒரு வருதான் விவசாயம் பண்ணுறேன், 18 ஏக்கர் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், கடை வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஒரு ஆள் பண்ணுறது. பசங்களாம் இந்த எனக்கு வரலன்னு வருவாங்க, கொஞ்சம் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக வருவாங்க பசங்க.
0: சரிங்க, அப்போது நெல் அறுவடை பண்ணுறதுக்கும் இயந்திரம் தான்
1: மேடம். சரிங்க, இப்போ நீங்களாம் 100 குழி கூட விதை எடுக்கிறதுக்கு லேபரை வச்சு செய்ய முடியாது மேடம். நான் 100 குழிக்கு இந்த சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஆள் வச்சு அடிக்கிறது பார்த்தேன், ஆள் இல்லை, மிஷினரியாக தான் எடுத்து தனியாக பண்ண வேண்டியதாக
0: இருக்குது. இப்போது 10 வருட காலமும் நெல் மட்டும்தான் நீங்கள் பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பப்போ உளுந்து போடுறீங்க, இந்த காய்கறியோ இல்லை பருத்தியோ இல்லை மாற்றுப்பயிராக ஏதாவது செய்யணும் அப்படின்ற யோசனை வந்தது இல்லையா உங்களுக்கு?
1: இல்லை அது எங்கள் இந்த வயலில் தான் பண்ண முடியும் மேடம். அதாவது இது தனியாக ஒரு தடல் நான் வாங்கி போக்கியம் மாதிரி பிடிச்சி ஒரு 4 ஏக்கரில் வாழை போட்டிருந்தேன். ஒரு 3000 வாழை வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக, ஒரு இதில் செவ்வாழை, ஒரு இதில் ரஸ்தாலி, ஒரு இதில் வந்து கற்பூரவல்லி. நான் எல்லாத்தையும் எப்படி தரமா ப்ராக்டிக்கலாக வந்து நான் என்னோட எந்தெந்த இது எப்படி மக்களுக்கு தெளிவிக்கணும், விவசாயம் வரும்போது விவசாயிகிட்ட சொல்லணுங்கிற கணக்கில் நான் அந்த ஒவ்வொரு இது என்னென்ன எப்படி இருக்குது, அந்த நோய் என்ன அது தாக்குது, இந்த நோய்க்கு நம்ம என்ன கொடுக்கலாங்கிறதுக்காக நான் வந்து அது ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்துப்பேன். அதேமாதிரி
0: ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி,
1: ஆமாம் அதுமாரி தான் கிட்டத்தட்ட. அதில் வந்து நான் அப்போ அந்த வாழை போடும் போது நடுப்புற ஊடு பயிராக நடுப்புற வரப்பில் வந்து வெண்டிக்காய் போட்டிருந்தேன், கத்திரிக்காய் போட்டிருந்தேன், மேடா உள்ள இடத்துல பாவா போட்டிருந்தேன்,
0: பொடி
1: அது கொடியில் காய்க்கும் அப்படியே ஒரு மேடா உள்ள பகுதிக்கு போட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தேன். அது பிரைவேட்டில் வெளியில் வந்து போக்கிய மாதிரி பிடிச்சிருந்தது, அந்த நிலத்தில் பட்டு செஞ்சோம். ஃபர்ஸ்ட் வருஷமே காத்தடிச்சிட்டு வாழை காத்தடிச்சு வாழலாம், வாழலாம் நல்லா மோதானும் வாழை சாஞ்சிட்டு சாஞ்ச வேகத்தை பார்த்தா கீழே வயலில் வந்து பூவம் வாழை போட்டிருந்தேன். மேட்டு பகுதியில் வந்து ரஸ்தாலி ஒரு இதுலையும் ஒரு இதில் கற்பூரவழியும் போட்டிருந்தேன். கற்பூர வாழை வந்து நல்ல பெரிய வாழையாக போயிடும், ஒரு வாழை சாஞ்சுன்னா அடுத்த வாழையும் காலி பண்ணிவிடும் சாஞ்சின காற்றுல.
0: சரி,
1: அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரம் லாஸ். இப்போ நெல்லுக்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி வாழைக்கு இன்சூரன்ஸ் உண்டு, ஆனால் யாருக்கும் தெரியாது. தோட்டக்கலையிலேருந்து நம்மள்ட்ட அந்த அளவுக்கு இல்லை. அந்த வருஷம் தான் நான் போய் தோட்டக்கலையில் கேட்டு எப்படி கட்டணும் சொல்லி அதை கட்டினேன். அதுக்கு அமௌண்ட் வந்து கூட இருக்கு.

0: அந்த அளவுக்கு வந்து விவசாயி நெல்லுக்குனா ஒரு 550 ரூபா 600 ரூபா இறக்கு பண்ணுறாங்க, அதுக்கு வந்து 5000 ரூபா அளவுக்கு வருது. அதை கட்டும்போது யோசிக்கிறாங்க ஒரு மருந்தை போட்டுடலாம் நம்ம இதுக்கு, இன்னும் அந்த வாழைக்கு வந்து வரமாட்டுறாங்க, வாழை சைட்லேருந்து இது பண்ண முடியல.
1: அதான் இன்சூரன்ஸ் கட்டுற பணம் வந்து நெல்லுக்கு குறைவா இருக்கு, வாழைக்கு அதிகமா
0: அதிகமாக
1: இருக்கு.
0: இருக்குது. ஆமாம்,
1: அதிகமா இருக்குன்றதுனாலே விவசாயி வந்து யோசிச்சுட்டு அந்த இன்சூரன்ஸ் பண்ண
0: பண்ண
1: மாட்டேங்கிறாங்க.
0: மாட்றாங்க. ஆமாம்,
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: இன்னைய காலகட்டத்துக்கு ஏற்ப நவீன இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க அவங்க வேளாண்மைக்கு. அறுவடைக்கு நெல் இயந்திரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லியை தெளிக்கிறதுக்கு ட்ரோனை பயன்படுத்துறாங்களாம். இப்படி மண்ணும் நெல்லுங்கிற தலைப்புல மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் பொன்சைன்ற கிராமத்திலிருந்து டி பொய்யாமொழி அவங்க பேசுறதுல தெரிஞ்சுக்கிட்டேன் வெண்ணிலா.
5: ஆமாங்கா, ஒருத்த எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் ரொம்ப நல்லாவே சொல்லிருக்காங்கல்ல.
1: அவங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு திட்டமிடலோட செய்யறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
5: துளசியக்கா, அண்ணன் எப்போ வருவாங்க?
1: எதுக்கு கேக்குற?
5: இல்லக்கா, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்கல்ல.
1: வர்ற நேரம் தான், அடுத்த பகுதி வருது, கேட்டுக்கிட்டே இரு. எப்படியா அண்ணன் எதையாவது வாங்கிட்டு வருவாங்க.
0: நெல்லுனா ஒரு 2 ட்ரிப்பு நம்ம இது பண்ணி அதில் ரிசல்ட்டை பார்த்துடுறோம். வாழைங்கிறது வந்து 10 மாச காலம், கடைசியில் கிடைக்கும் போது காற்று அடிச்சிட்டுனா சுத்தமாக வாஷ் அவுட். அந்த எல்லா விவசாயியோட கூடு பயிராக நடுப்புற அந்த காய்கறெல்லாம் பண்ணி தான் உண்டு. நாங்களாம் நம்ம லேபர்லாம் வச்சுக்க மாட்டேன். மட தண்ணியை போட்டுட்டு தண்ணியை மடம் மாதிரி பிரித்து வச்சுருவோம். கிளம்புற வச்சா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் தண்ணி. தண்ணி வைக்கிறதா ஆள் வச்சா அது கட்டுப்படி ஆகாது அந்த வாழை. அது நம்மளே இருந்து அந்த கண் அறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இலை பெருசாக வந்தால் அதை எடுத்துகிட்டு போய் ஹோட்டலில் கொடுப்பேன், அதில் ஒரு காசு கிடைக்கும் உனக்கு, வேஸ்ட் ஆக்க மாட்டோம் போ அந்த இதை.
1: இப்போ சில விவசாயிகள் வந்து இலைக்குன்னே
0: அது பயிரிடுறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அந்த பசு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன ஆகிட்டு பாக்கா தண்ணி உள்ளார வந்தனால காற்று அடித்து பயிர் காலி ஆயிட்டு ரஸ்தாலி மட்டும் தண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். அது வந்து சாஞ்சி அப்படியே நிற்கிது. ஆனால் வாழை வந்து சாவில், வாழைக்கு உயிர் இருக்கு, அந்த காயும் சுரந்துட்டு இருக்கு. அதுல பாதிக்கல ஒரு 300-350 வாழை. இந்த கற்பூர வள்ளி கிடை கீழே உள்ள அந்த நாட்டு வாழை இருந்தது பாருங்க, அதாவது அது தாறு இருக்கிற அளவுக்கு தண்ணி வந்துட்டு அது வயல் பகுதியில் போட்டிருந்தேன். அதனால வாழை சாயல, தண்ணி வந்துட்டனால வாழை சாயாம போயிட்டு அதனால எனக்கு லாஸ் ஆகல. அந்த வாழையை வந்து நான் பூ வாழை குறைச்ச ரேட்டில் விட்டுருந்தேன். அந்த வருஷம் எல்லா வாழையும் சாஞ்சனால என்னோட வாழை ரேட்டு கூட போயிட்டு இந்த லாஸ் அதில் எனக்கு சரி கட்டிட்டு
1: சரி கட்டிடுச்சு. அதாவது கற்பூர வழியில் போனதை வந்து உங்களுக்கு வந்து ரஸ்தாலியும்
0: பூ வாழை ரஸ்தாலி எனக்கு எடுத்து கொடுத்துட்டு. அதில் இப்போ நேரடி விதைப்பில் மேடம் நம்ம உரம் சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மொதல் உரத்தான் சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து ரெண்டாவது ஒரு உரம் போடுவோம், யூரியா, பொட்டாஷு, வேப்ப முன்னாக்கு, ஜிப்சம் கலந்து போடுவோம். அது மொதல் அடி உரத்தை ஒட்டி தான் சொன்னால் ரெண்டாவது உரம் ஒன்று போடுவோம். அந்த இதில் நடுப்புற வந்து ஏதாச்சும் டிசீஸ் வந்தால் சில அதுக்கு சில மருந்துகள் இருக்குது, அதை அடிக்கணும்.
1: ஏதாவது டிசீஸ் வந்தான்னு சொல்கிறீங்க, என்ன நோய் தாக்குதல் வந்திருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள்.
0: அதான் மேடம், நம்ம யூரியா அதிகமாக யூஸ் பண்ணால் நோய்கள் வர்றது அதிகமாகும். யூரியாவை குறைச்சி யூஸ் பண்ணிட்டாவே நோய்கள் வர்றது குறைவாக இருக்கும். சாதாரணமாக இலைப்பேன் வரும் மேடம், அது வந்து நம்ம புரோப்பனோபாஸ் சல்ஃபரும் கொடுத்தா கண்ட்ரோல் ஆகிடும். அந்த இது குருத்துப்பூச்சி வரும், அதுக்கு வந்து குருத்துப்பூச்சி வந்தால் மோனோகோட்டோபாஸ், இப்போ மோனோகோட்டோபாஸ் பேன் பண்ணிட்டாங்க, நம்ம புரோப்பனோபாஸே கொடுக்கலாம். அந்த இதுக்கு நான் மருந்துகள் நிறையா ப்ரைவேட்டில் நிறையா வந்திருக்கு மேடம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டா சில நோய் மருந்து கொடுத்தா நல்லது மேடம். ஏன்னா இலையில வந்து ஒட்டும் மேடம், ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே இதாகிட்டுனா போயிடும், பூச்சி வந்து கீழே போயிடும் மேடம். திருப்பி நைட்டில் இறங்கிட்டா காலம்புற வரும்போது புஞ்சான கோழி யூஸ் பண்ணும்போது அந்த இது இலையில ஒட்டி இருக்கும் போது சாப்பிட்டா திருப்பி அந்த பூச்சி சாவறது வாய்ப்பு இருக்குது. அதனால பூச்சி மருந்தோட புஞ்சான உள்ளும் இருந்து சேர்ந்தடிச்சா நல்லது.
1: இப்போ நீங்க ரெண்டு முறையிலயுமே விவசாயம் பண்றீங்க, இயற்கை முறையிலயும் பண்றீங்க, ரசாயன முறையிலயும் பண்றீங்க. இப்ப இயற்கை முறையில பண்ற அந்த வயலை பார்க்கும் பொழுது அதுல நுண்ணுயிர்கள் எல்லாம் பெருகி அந்த வயலை வந்து சுத்தி நிறைய பறவைகள் இதெல்லாம் வந்து போகும்போது அது ஒரு மனசுக்கு வந்து நல்ல ஒரு இதம் தரக்கூடிய விஷயம். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வராதா?

0: இதே மாதிரியே நம்ம மற்ற வயலையும் இயற்கை முறையில் பண்ணால் இந்த பூமியும் நம்ம நல்ல ஒரு பாதுகாத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது இல்லையா?
1: வந்திருக்கு மேடம். அதாவது அந்த அதில் விளைவிக்கிற விளைபொருள் வந்து, அதாவது என்னதாக இருந்தாலும் மனசுங்கிறது அடுத்தது லாபம்ங்கிறது ஒன்று பார்த்து தான் ஆகணும். எல்லாமே நஷ்டத்தில் பண்ண முடியாது, செய்கிறோம். அதுக்காக தான் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட செய்ய சொல்லி சொல்கிறோம். அந்த பொருளும் வந்து இப்போ விற்கிறதுக்கெல்லாம் ஓரளவு வியாபாரிகள்லாம் வந்துட்டாங்க. இயற்கை முறையில் செய்கிற பொருளை வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது சில இடத்துல. நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அந்த பொருளை நல்ல இடத்துல விற்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி உடனே விற்க முடியாது. நம்ம அதை பாதுகாப்பாக வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த பொருளும் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தூயமல்லிங்கிற நெல் சும்மா அந்த மெடலாம் வந்து வெளியில் இப்போ 1800 ரூபா 60 கிலோ பேக்கு வாங்குறாங்க.
0: 60 கிலோ பேக்
1: 1800 ரூபா அளவுக்கு எடுக்கிறாங்க. இப்போ 1500 தான் டிபிசி ரேட்டு, 650 வருது. சில வினங்கள்லாம் போ 1500 ரூபா கிடைக்கும் ஒரு 60. இது வந்து 1800 ரூபா அளவு கிடைக்குது தூயமல்லிலாம். இப்போ அது மாதிரி கிடைக்கிது. ஆனால் நிறைய பேர் செஞ்சிட்டா அதோட பொருளோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடுது. அது இதாக இருக்கும்,
0: உற்பத்தி அதிகமாகும் போது விலை குறைஞ்சு போயிடும். உற்பத்தி வந்து குறைவா இருக்கும் பொழுது விலை வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்கள் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா வந்து இயங்குறோம் அப்படிங்கும் போது, அப்போ உங்களுக்குள்ளார ஒரு புரிதல் வந்து ஏற்படுத்தலாம் இல்லையா? நீங்க வந்து இந்த ரகத்தை பயிரிடுறதுக்கு முன் வாங்க, நான் இந்த ரகத்தை நான் பயிரிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு டிமாண்ட் வந்து உருவாகாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இல்லையா?
1: சரிங்க மேடம். அது இப்போ அதே மாதிரி தான் ஒரு புது ரகம் நாங்கள் போட்டுட்டு மேடம், ஒரு ஏரியா ஃபுல்லாக பண்ணால் அது லோடாக கிடைக்குது. இப்போ நான் ஒரு 300 மூட்டை கிடைக்கலன்னு சொன்னானே, ஒரு 5-6 ஃபார்மர்ஸ் வந்தால் அந்த மூட்டை நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ விலையை அதிகமாக ஏற்றலாம். அது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மேடம் என்னுடைய வயலில் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேடம். நல்லா இருந்தால் தான் இன்னொரு விவசாயிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மேடம். நான் எனக்கு பொருளாதார ரீதியில் பாதிப்பு வந்தாலும் ஏற்றக்கூடிய நிலைமையில நான் இருக்கேன். அது இன்னொருட்ட திணிக்கக்கூடாது. நல்லா இருந்தால் தான் இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மேடம்.
0: உங்களுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப அழகாகவே நீங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. வாழையும் வந்து பயிர் பண்ணி பார்த்துருக்கீங்க, அடுத்து இன்னும் பணப்பயிரெலாம் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அதையும் வந்து கண்டிப்பாக ஒரு பயிர் பண்ணி ஒரு அனுபவத்தை எடுத்துட்டு நீங்கள் சந்திக்கிற விவசாயிகளுக்கு அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய விஷயமும் கூட. உங்ககிட்ட நிறைய தகவல்கள் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுபோலேயே விவசாயிகளும் நினைக்கக்கூடும், இன்னும் உங்ககிட்ட வந்து டைரக்டாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்பாங்க. அவங்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண்களை வந்து சொல்கிறீங்களா?
1: 90 47 45 66 80.
0: நேயர்களே, குறித்து கொள்ளுங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் செபனார் கோவில் டி பொய்யாமொழி ஐயா அவங்களுடைய அலைபேசி எண்கள் 9047 45 66 80. நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம் மேடம்.
2: அக்கா, மண்ணும் நெல்லும்னு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் பொன்சை டி பொய்யாமொழி அவங்க நெல்லு பயிரிட்டு தான் அவங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு பார்த்தா, வாழை கூட பயிரிட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே.
0: ஆமா, அதுலயும் கற்பூரவள்ளி வாழைதான் இவங்களுக்கு கை கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க.
2: ஆமா, அப்புறம் இந்த மழை காலத்துல தண்ணி எங்க எப்படி நிக்குதுன்னு பார்த்து தானே பயிரிடணும்.
0: ஆமா வெண்ணிலா, நீ சொல்றதும் சரிதான். அப்படிதான் அவங்களும் செஞ்சிருக்கிறதாக தானே சொல்லியிருக்காங்க.
2: துளசி அக்கா, இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில நல்ல அனுபவங்கள் கிடைச்சது. ஆஹா, நல்ல மனம் எங்கிருந்து வருது? அக்கா, அங்க பாருங்க, அண்ணன் கையில ஸ்நாக்ஸோட வந்துட்டு இருக்காங்க.
0: சரிதான் வெண்ணிலா, நீ கேட்டதும் கிடைச்சு போச்சு, நான் தேடினதும் கிடைச்சிருச்சு.
2: சரிக்கா, நீங்க புக்க படிங்க, நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போறேன்.
0: அப்ப எனக்கு

0: இனி தொடர்ந்து கேட்கலாம்
1: பண்ணை செய்தி.
2: ரேவதி அக்கா,
3: என்ன இந்த நேரத்துல ஏதோ யோசனையா இருக்கீங்க?
4: அதுவா, எல்லாம் வெள்ளாட்ட நினைச்சுதான்.
3: வெள்ளாட்ட நினைச்சா? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பாத்து பாத்து வளர்க்கறீங்க. நேத்து கூட பாத்தனே மானு மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுனுச்சே, அதுக்கு என்ன வந்துச்சு இப்போ?
4: அதுக்கு ஒண்ணும் வரல சித்ரா. இருந்தாலும்
3: அதுக்கு ஒண்ணு இல்லனா எனக்கு ஒன்னு புரியலையே.
4: சித்ரா, நம்ம வெள்ளாட்டுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா வெள்ளாட்டு இனத்துக்கே பிரச்சனை. அத நினைச்சுதான் வருத்தத்துல உட்கார்ந்துருக்கேன்.
3: அக்கா, எனக்கு இப்பவும் ஒண்ணுமே விளங்கல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
4: பொதுவா நம்ம இந்தியாவுல வெள்ளாட்டு இனங்கள்ல 39 வெள்ளாட்டு இனம் இருக்குன்றது உனக்கு தெரியுமா?
3: என்னதுக்கா 39? வெள்ளாடுனா ஒன்னே ஒண்ணு இல்லையா?
4: அட

0: சுத்ரா, பொதுவா அங்கீகரிக்கப்பட்ட வெள்ளாட்டு இனம்னு சேலம் கருப்பு, கொடியாடு, கன்னியாடுன்னு மூணு இனமும், அங்கீகரிக்கப்படாத வெள்ளாட்டு இனம்னு பண்ணையாடு மோனையாடுன்னு ரெண்டு இனமும் நம்ம பகுதிகளில் வளர்க்கப்படுது.
1: சரி, வளர்க்கப்படுது, அதுக்கு என்ன?
0: ஒட்டுமொத்தமா இந்த வெள்ளாட்டு இனம் சுமார் 30 விழுக்காடு அழிவோட விளிம்புல இருக்கிறதா கணக்கிட்டு இருக்கிறாங்களாம்.
1: இது என்னக்கா இப்படி ஒரு செய்திய சொல்லிட்டீங்க?
0: ஆமா சித்ரா, இத நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். ஏன்னா வெள்ளாட்டு இனம் கறியா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், இல்ல அதோட இனவிருத்தியா இருக்கட்டும், எல்லாருக்குமே உகந்தது, எல்லா விதத்திலயும் உகந்ததுன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அந்த வெள்ளாட்டு இனம் 30 விழுக்காடு அழியிற தருவாயில இருக்குன்னா வருத்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? நீயே சொல்லு.
1: அதானக்கா, ஆனா இதுக்கு என்னதாக்கா பண்ணலாம்?
0: இதை நிவர்த்தி பண்றதுக்கான வழிகளையும் வல்லுநர்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்கம்மா.
1: இந்த வெள்ளாட்டு இனங்கள்ல எதனால குறையுதாங்க?
0: முதல்ல அவங்க சொல்ற விஷயம், மற்ற இனங்களை விட இது

0: கணக்கிட்டு இருக்கிறாங்களா?
1: இது என்னக்கா இப்படி ஒரு செய்திய சொல்லிட்டீங்க?
0: ஆமா சித்ரா, இத நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். ஏன்னா வெள்ளாட்டியனும் கரியா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், இல்ல அதோட இனவிருத்தியா இருக்கட்டும், எல்லாருக்குமே உகந்தது, எல்லா விதத்திலயும் உகந்ததுன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அந்த வெள்ளாட்டியனும் 30 விழுக்காடு அழியிற தருவாயில இருக்குன்னா வருத்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? நீயே சொல்லு.
1: அதானக்கா, ஆனா இதுக்கு என்னதாக்கா பண்ணலாம்?
0: இத நிவர்த்தி பண்றதுக்கான வழிகளையும் வல்லுநர்கள்லாம் சொல்லிட்டுதான் இருக்காங்கம்மா.
1: இந்த வெள்ளாட்டி இனங்கள்லாம் எதனால குறையுதாங்கா?
0: முதல்ல அவங்க சொல்ற விஷயம், மற்ற இனங்களை விட இதோட பராமரிப்பு கொஞ்சம் கூடுதல் தேவையா இருக்குது. அதாவது சித்ரா, இன்னைய காலகட்டத்துல இந்த வெள்ளாட்டி இனங்கள்லாம் அதிக உடல் பருமனோடையோ, இல்ல அதிக பால் கொடுக்கும் தன்மையோடையோ இல்லாத ஒரு சில காரணங்களால இத வளர்க்கறத தவிர்க்கிறாங்களாம். அதே நேரத்துல இந்த இனம்லாம் குறைஞ்ச அளவு பராமரிப்பு தேவைகளை கொடுத்தாலே போதும், தரம் குறைஞ்ச மேய்ச்சல் நிலங்களா இருந்தா கூட இதுங்கெல்லாம் சமாளிச்சுக்கும். அதே மாதிரி சாதகமே இல்லாத தட்பவெட்ப நிலையில கூட அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்தி அமைச்சுகிட்டு வாழ பழகிக்கும்.
1: இந்த வெள்ளாட்டுல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு, ஆனா ஒரு சில காரணத்துக்காக இத வளர்க்காம விடுறது யோசிக்க வேண்டிய விஷயம் தானக்கா?
0: அதத்தானே வல்லுநர்கள் சொல்றாங்க.
1: அக்காக்கா, இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: சொல்லு சித்ர, தாராளமா.
1: இந்த வெள்ளாட்டுல 39 வகை இருக்குன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஆட பத்தி கொஞ்ச நெஞ்ச தெரிஞ்ச எனக்கே இது தெரியல. தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டு மாடுகளை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி இந்த ஆட்டு இனங்களை பத்தின விஷயங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்லக்கா?
0: சரியா சொன்ன சித்ரா.
1: சரி ரேவதிக்கா, இந்த வெள்ளாட்டு இனத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம என்னதான் செய்யணும் அத சொல்லுங்க.
0: சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சித்ரா. இரு, நம்ம விளையாட்டுக்கு கொஞ்சம் தண்ணிய வச்சுட்டு வந்து சொல்றேன்.
2: கேட்டது பண்ணை செய்தி.

0: ஏன் ரேவதியக்கா, நம்ம சரோஜாக்கா இந்த பக்கம் வந்துச்சு?
1: இல்லையே சுபா, என் கண்ணுலயே படலையே.
2: எதுக்கு சரோஜாக்காவை சுபாக்கா வலை போட்டு தேடுறாங்க? வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கா?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொங்கடி, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேனா அங்கதான் இத பத்தி சொன்னாங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவை பத்தி. இந்த திட்டத்தை PMMSY-னு சொல்லுவாங்க.
2: இந்த திட்டத்தை யாருக்கா தொடங்கினது?
0: நம்ம இந்தியாவோட மீன்வளத்துறையை மேம்படுத்துறதுக்காக மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு அப்புறம் பால்வள அமைச்சகத்தால தொடங்கப்பட்டது பூங்கொடி.
2: அதெல்லாம் சரி சுபாக்கா, எதுக்காக?
0: நல்லா கேட்ட பூங்கொடி. மீனவர்களோட நலனுக்காக, மீன்வளத்துறையோட முழுமையான வளர்ச்சிக்காக 50,000 கோடி மொத்த முதலீட்டுல இந்தியாவோட மீன்வளத்துறையின் நிலையான அப்புறம் பொறுப்பான வளர்ச்சி மூலம் இந்த PMMSY, அதான் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, இது ஒரு நீல புரட்சினே சொல்லலாம். இந்த திட்டம் எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா யூனியன் பிரதேசத்திலயும் செயல்படுத்தப்படுது.
1: ஏன் சுபா, எனக்கு இதுல ஒரு சந்தேகம்.
0: எதிர்பார்த்தங்கா, கேளுங்க.
1: இந்த சில்ற திட்டமா எதுவும் இருக்காதா சுபா?
0: இருக்குக்கா, துணை திட்டமா 6,000 கோடி முதலீடு பண்றதா அறிவிச்சிருக்காங்க.
2: இப்போ நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா உங்ககிட்ட?
0: நீ என்ன கேக்க போற?
2: ஏங்கா, முதலீடு பண்ணிருக்காங்க முதலீடு பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, எதுக்கு பண்ணிருக்காங்க கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்காங்களா?
0: பின்ன சொல்லாம நிலம் மற்றும் நீரோட விரிவாக்கமும் அதை தீவிரப்படுத்துறதும் பல்வகைப்படுத்துறதுக்கும் உற்பத்தி பயன்பாடு மூலமா மீன் உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கும் பூங்கொடி. இதையும் தாண்டி மீனவங்க அப்புறம் மீன் விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டி பாக்குறது, இவ்ளோ விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த திட்டத்தை. இன்னும் சொல்ல போனா நம்ம ரேவதி அக்கா கேட்ட மாதிரி மீனவங்க மற்றும் மீன் விவசாயிகளுக்கு சமூக உடல் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவோட நோக்கமே.
1: உங்கடி, இந்த சுபா உயிரை கொடுத்து எல்லா திட்டங்களையும் மனப்பாடம் பண்ணி நமக்கு சொல்லி இருக்குது. இந்த சரோஜாக்காவை எங்க பார்த்தாலும் இந்த விவரம் அத்தனையும் நம்ம சொல்லணும்.
2: அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நேரடியா அழைச்சிட்டு வந்து சுபாக்கா கிட்டே கேட்க சொல்லணும்.
3: நேயர்கள் இது

0: கேட்டது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: அகிம்சை என்பது பலவீனமானவர்களின் ஆயுதம் அல்ல, அது வலிமையானவர்களின் உன்னதமான பண்பு. இவ்வாறு கூறியவர் மகாத்மா காந்தி அவர்கள். நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம் நேயர்களே. 4368 முன்னிணைப்பேனை தொட்டு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-42-7231 என்ற அலைபேசியினிலோ அழைத்து வரலாம். காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே உங்கள் வாழ்க்கையோட திருப்பு முனையாக அமைந்த ஒரு தருணத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணலாம். இது காரைக்கால் 100.3 காற்றில் வரும் கானம்.

0: நேரமிப்போ 8:08 ஆகுது. காரைக்கால் பன்மலையின் 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக இப்போ முதல் நேயர் வந்திருக்காங்க விருப்ப பாடலை கேட்கறதுக்காக. யார் அவங்க, என்ன பாட்டு விருப்ப பாட்டு கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் மேடம், யார் வந்திருக்கீங்க? நாச்சியா மன்சூர் அம்மாவுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பசுமொன் படத்துல இருந்து தாமரை பூக்கும் அந்த பாட்டுமா.
0: சரி, உங்களுக்காகவே பாட்டு வரும், கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றிமா.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: அன்பான விவசாயிகளே,

0: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நேர்களே, காரைக்கால் பல்மலையோட முகநூல் பக்கத்தில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே உங்கள் வாழ்க்கையோட திருப்பு முனையாக அமைந்த ஒரு தருணம் அப்படின்னு கேட்டிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அழகாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சியில் உங்களோட கமெண்ட்டு படிக்க நான் தயாராக இருக்கேன். நிகழ்ச்சிக்காக இப்போ நாச்சியம்மன் சுர்க்கிட்ட அந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை. தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கி கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யாருமா பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பாட்டு வரும், விளம்பரத்தை தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். நன்றிங்கம்மா.
5: நன்றி மேடம்.
4: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு
6: அக்டோபர் 5 முதல் உங்கள் காரை பண்பலை 100.3 புது பொலிவுடன்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல்லமுது.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அவினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அவினியா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசிச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் நன்பேண்டா.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
5: நான் கூகூர் வடகரை, யார் முருகேசன்.
4: சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
5: தங்க மனசுக்காரங்க படத்துல இருந்து பூத்தது பூந்தோப்புங்கிற பாட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
4: உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. நன்றி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேரம் 8:30. இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் சீமாட்டை சில்க்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடலுக்காக நேர் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
5: கார்த்திகேயன்
0: சார். என்ன பாட்டு?
5: பாட்டு
0: வரும் விளம்பரத்தை தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். நன்றி.
5: நன்றி மேடம். குட் நைட்.
0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
6: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
8: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
14: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை மயிலாடுதுறை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை.
15: வன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
16: புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
15: நாளை சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் 17 வரை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:45 மாலை 5:15 உங்கள் காரை பண்பலை 100.3 கேட்க தவறாதீர் நேர்களே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
17: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 8:41 ஆகுது. நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களோட விருப்ப பாட்டு என்ன கேட்கலாம்? வணக்கம்.
3: வணக்கங்கம்மா.
2: வணக்கம், யார் வந்திருக்கீங்க ஐயா?
3: 2 கீரனூர் முருகை ராஜாங்கம்.
2: சொல்லுங்க ஐயா, ராஜாங்கம் சார்க்கு என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு தேவர் மகள் இருந்து காந்து போட்டு சந்தன போட்டுகின்ற பாடல வேணுங்கம்மா.
2: பாட்டு வரும், விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு வரும், கேட்கலாங்க.
3: வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
2: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையோட திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு தருணம் அப்படின்னு காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சிக்காக கேட்டிருந்தேன். அதற்கு நேயர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். மணக்குடியிலிருந்து ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்த தருணம் முதன்முறையாக வேலைக்கு சேர்ந்த நாள். அதுவரை படிப்பு மட்டுமே இருந்த நிலையில் வேலைக்கு சென்ற பிறகு பொறுப்பு, நேரம் மற்றும் வாழ்க்கையின் மதிப்பு என பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அந்த நாள் முதல் என்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் மனம் நினைத்தவரை கரம் பிடித்தது தான் எனக்கு திருப்பு முனையாக அமைந்த தருணம் என் திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அனப்பன்பேட்டையிலிருந்து, எனக்கு திருப்பு முனையாக அமைந்தது, நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்காமல் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தேன், பிறகு புதிய வேலையில் சேர்ந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த நாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையத்திலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன். அடுத்து நளினி காரைக்கால்லேருந்து சொல்லியிருக்காங்க, இதுவரைக்கும் எதுவும் நடக்கலை, இனிமேல் நடக்குமானு தெரியல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு புன்னகையோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவலையே படாதீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருப்பு முனை வரும், அதை சரியாக நீங்கள் புரிஞ்சுட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த வாய்ப்பு வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பெருஞ்சேரி ஜார்ஜ் அவங்க வணக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம். நான் ஐடிஐ முடித்தவுடன் ஒரு வருடத்தில் கப்பல் மாலுமியாக ஆன தருணம் தான் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது, இதுதான் திருப்பு முனையாக அமைந்த தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படித்து முடித்த உடனே ஒரு வேலையில் உட்கார்றது தான் எல்லாரோட ஆசையாக இருக்கும். அந்த ஒரு சிலருக்கு டக்குன்னு அமைஞ்சிடும், ஒரு சிலருக்கு மாறி மாறி ஒரு ஒரு விஷயமா போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நம்ம கைக்கு வரும், ஆனால் அந்த இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நம்ம லைஃபோட ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தான் நானும் கேட்டிருந்தேன், நேயர்களும் அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இனி இரவு வணக்கம், கல்லூரி முடித்து வேலைக்கு சென்றது திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, என் திருமணம் மற்றும் குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. காட்டூர் சிவகுமார், ஃபர்ஸ்ட் ஒர்க்கு சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்விதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடையிலிருந்து. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, சிதம்பரத்தில் எலக்ட்ரானிக் வேலை பார்த்து கொண்டிருந்தேன், சூழ்நிலை காரணமாக தற்பொழுது

கார்பெண்டர் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. அதிக முகநிலை படிக்கும் எங்கள் அன்பு தோழிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பிடிச்சி ஒரு வேலைக்கு போயிருப்போம், ஆனால் நமக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று மாறி வரும். அப்போ நம்ம ரொம்ப யோசனை பண்ணுவோம், இந்த வேலைக்கெலாம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு செட் ஆகி நம்ம வாழ்க்கையை மாற்றுற மாதிரி ஒரு தருணம் இருக்கும். அதனால் எதுக்குமே தயங்காதீங்க, வாய்ப்பு வந்தால் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. அடுத்து பொறையாறுலேருந்து சுகுணாதேவி சொல்லியிருக்காங்க, திருப்பு முனையாக அமைந்த தருணம் திருமணம் பல கோணங்களில் பல உறவுகளிடம் பழகும்போது வாழ்க்கையை புரிந்து கொள்ள வழிகாட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்மை தீமை என்னன்றதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். பொன்னியம்மன் மீது வண்ணை கணேசன் இவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் அது சொல்லியிருக்காங்களே, அமிர்தவராயன்பேட்டை கோட்டையிலேருந்து பாரிவள்ளல் சொல்லியிருக்காங்க, அந்த நாள் இதுவரை வரவில்லை, இதற்கு மேலும் நடக்குமா தெரியாது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு துரதிருஷ்டவாதி அப்படின்னு வரை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும், அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் நீங்களும் ஷைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அமையும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன். அடுத்து பொன்னியம்மனோட வண்ணை கணேசன் இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஏன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது அரசாங்க வேலைதான், இதனால் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை, இதுதான் என் வாழ்க்கையோட திருப்பு முனை, எதிர்பார்க்காம வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, நான் சொந்தமாக தையல் கடை தையல் பயிற்சி நிலையம் ஆரம்பித்தது என்னோட லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருமூலஸ்தரம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த தருணம் என் உழைப்பு தாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலேருந்து வீரமணி பாலன் இவங்க சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாங்குல் ஹமிதி ராஜா வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், வாழ்க்கையே ஒரே போராட்டத்தில் இருக்குது, எங்கே திருப்பி பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டர்னிங் பாயிண்ட்னு ஒன்று கண்டிப்பாக வரும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து தொடர்ந்து இணைந்தவங்களுக்கு அரைக்கால் பண்பலை 100.3 நேர்கிட்ட பாடலை கேட்டுட்டு மீண்டும் கமெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம்.

விஷமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒளிஞ்சுக்க இடுப்புல போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: நேரம் இப்போ 8:52 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: பாடம் வந்து தந்துவிட்டேன் என்னை, பாடல் வந்து தென்றல் நீ தென்றல் நீ.
1: சரி, உங்களுக்காக பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிறிஸ்டலின் சிகோசா
6: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மா தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: www.pmsuryagar.gov.in.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.

0: சொல்லி.
1: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ராஜகுலநிலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரார்.
1: இளவரசர் அருள்மொழிவர்மரை தாங்கிய படகு வெள்ள நீரிலே சூடாமணி விகாரத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தது. முருகையன் அந்த படகை செலுத்திக் கொண்டிருந்தான். நந்தி மண்டபத்தை நெருங்கிய போது அங்கே நீரின் மட்டம் மிகவும் உயர்ந்திருந்ததை கவனித்து ஏதோ சிந்தனை வயப்பட்டவராய் ஒரு முடிவெடுத்து படகை மீண்டும் சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்து என்று முருகையனுக்கு அருள்மொழிவர்மர் கட்டளையிட, ஏன் எதற்கு என்ற எந்த ஒரு கேள்வியையும் கேட்காமல் அவன் திரும்பவும் படகை சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்தத் தொடங்கினான். இளவரசர் படகிலிருந்து தாவி தண்ணீரில் முழுகாமலிருந்த ஒரு மண்டபத்தின் மேல்தளத்தில் குதித்தார். அங்குமிங்கும் பரபரப்புடன் ஓடினார். விகாரத்தின் அடித்தளத்துக்கு அவர் போகாமல் மேல் மாடங்களில் ஒவ்வொரு பகுதியாக தேடிக் கொண்டு வந்தார். மேல் மாடங்களிலேயே சில இடங்களில் மார்பளவு தண்ணீரில் அவர் புகுந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. மேலும் மேலும் ஏமாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. கடைசியில் கௌதம புத்தரின் உருவச்சிலை அமைந்திருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த சிலையின் மார்பளவுக்கு தண்ணீர் ஏறி இருந்தது. அங்கே இளவரசர் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். தண்ணீரில் குனிந்தும் பார்த்தார். அவருடைய வாயிலிருந்து எழுந்த மகிழ்ச்சியும் வியப்பும் கலந்த ஹஹா ஒலி அவர் தேடி வந்ததை அடைந்து விட்டார் என்பதற்கு அறிகுறியாக இருந்தது. ஆம், புத்தர் சிலையின் அடியில் தண்ணீருக்குள்ளே பகவானுடைய பத்ம சரணங்கள் இரண்டையும் இருக கட்டி கொண்டு ஆச்சாரிய பிக்ஷு உட்கார்ந்து கொண்டிருந்தார். பொன்னியின் செல்வர் தண்ணீரில் மூழ்கி பிக்ஷுவின் கரங்கள் இரண்டையும் சிலையிலிருந்து பலவந்தமாக விடுவித்துவிட்டு அவரை தூக்கி எடுத்தார். தண்ணீருக்குள்ளே பிக்ஷுவை தூக்குவது லேசாக இருந்தது. தண்ணீருக்கு வெளியே வந்த பிறகு அவ்வளவு லேசாக இல்லை. ஆஜானுபாகவும் நல்ல பலிஷ்டருமான அந்த பிக்ஷுவின் உடல்கனம் இளவரசரை திணறச் செய்தது. முருகையா, முருகையா என்று குரல் கொடுத்தார். இதோ வந்தேங்க எஜமா என்று சொல்லிக்கொண்டே முருகையன் படகை கொண்டு வந்தான். பொன்னியின் செல்வர் ஆச்சாரிய பிக்ஷுவை தூக்கிக் கொண்டு படகை நோக்கி விரைந்து சென்றார். அவருடைய கால்கள் தடுமாறின. இளவரசர் புத்த பிக்ஷுவை தூக்கிக் கொண்டு முருகையன் கொண்டு வந்து நிறுத்திய படகிலே குதித்தார். அவர் குதித்த வேகத்தில் அந்த சிறிய படகு பேயாட்டம் ஆடியது. ஒரு கணம் கவிழ்ந்துவிடும் போலவும் இருந்தது. முருகையன் மிக பிரயத்தனப்பட்டு படகு கவிழாமல் காப்பாற்றினான். முருகையா, இனிமேல் படகை விடு, ஆனைமங்கலம் அரண்மனைக்கு விடு என்று பொன்னியின் செல்வர் உரத்த குரலில் கூவினார். அந்த சமயம் உச்ச நிலையை அடைந்திருந்த புயற்காற்றும் புயலில் பொங்கி வந்த கடலும் போட்ட இறைச்சலினால் அவர் கூறியது முருகையன் காதில் விழவில்லை. ஆயினும் இளவரசரின் முகத்தோற்றத்திலிருந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட முருகையன் படகைச் செலுத்தத் தொடங்கினான். சூடாமணி விகாரத்தின் முழுகிக் கொண்டிருந்த மண்டபச் சிகரங்களின் மீதும் புத்தர் சிலைகளின் மீதும் மோதாமல் படகை செலுத்துவது மிகவும் கடினமாயிருந்தது. முருகையன் பெரும் புயலிலும் சுழிக்காற்றிலும் நடுக்கடலில் படகு செலுத்தி பழக்கப்பட்டவனாதலால் வெகு லாவகமாக செலுத்தி கொண்டு போனான். அதை பார்த்து இளவரசர் வியந்தார். அவனுக்கு சற்று உதவி செய்யலாம் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் புத்த பிக்ஷுவை பிடித்திருந்த பிடியை விட்டுவிடத் தயங்கினார். அதற்கேற்றாற்போல திடீரென்று பிக்ஷு இளவரசருடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள பிரயத்தனம் செய்தார். அந்த சமயம் படகு புத்த பகவானின் சிலையின் அருகே போய்க் கொண்டிருந்தது. இப்போது கடல் வெள்ளம் அந்த சிலையின் கண்கள் வரை ஏறியிருந்தது. இன்னும் சில நிமிட நேரத்தில் சிலையே முழுகிவிடும் என்பதில் ஐயமில்லை. இளவரசர் பிக்ஷுவை இருகப்பிடித்து கொண்டார். பார்ப்பதற்கு மிக மென்மையான தேகம் உடையவராக காணப்பட்ட இளவரசரின் கரங்களில் எவ்வளவு வலிமை இருந்தது என்பதை அறிந்து பிக்ஷு வியந்தார் என்பதை அவருடைய முகத்தோற்றம் காட்டியது. நெஞ்சிலே உரமிருந்தால் உடலிலும் வலிமை உண்டாகும் போலும். இத்தனைக்கும் பல நாள் ஜுரத்தினால் மெலிந்திருந்த உடம்பு. புத்தரின் சிலையை தாண்டி படகு போயிற்று. முழுகிக் கொண்டிருந்த அந்த சிலையை பிக்ஷு பார்த்து கொண்டே இருந்தார்.

0: சிலை விரைவில் மறைந்தது. பிக்ஷுவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது.
1: இளவரசே, என்ன காரியம் செய்தீர்
0: என்றார் பிக்ஷு. அவருடைய உதடுகளின் அசைவிலிருந்து என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட இளவரசர் பிக்ஷுவின் காதின் அருகில் குனிந்து,
2: சுவாமி, அந்த கேள்வியை நானல்லவா கேட்க வேண்டும்? என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் என்றார்.
1: இளவரசே, இந்த விஹாரம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து இங்கே இருந்து வருகிறது. மகானாகிய தர்மபாத முனிவரின் காலத்திலேயே கூட இருந்தது. வீர சைவர்களான பல்லவ சக்கரவர்த்திகள் இதை அழிக்காமல் விட்டுவிட்டார்கள். அப்படிப்பட்ட புராதனமான விகாரம் என் காலத்தில் என் கண்முன்னால் முழுகிவிட்டது. செங்கல் திருப்பணியிலான இந்த விகாரம் இந்த கடல் வெள்ளத்துக்கு தப்ப முடியாது. வெள்ளம் வடிந்த பிறகு சில குட்டி சுவர்களே மிச்சம் இருக்கும். விகாரம் போன பிறகு நான் மட்டும் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்
0: என்றார் பிக்ஷு. விகாரம் இடிந்து அழிந்தால் மறுபடியும் திருப்பணி செய்து கட்டிக்கொள்ளலாம். புத்த பகவானுடைய சித்தம் இருந்தால் நானே திரும்பவும் கட்டி கொடுப்பேன். தாங்கள் போய்விட்டால் என்னால் தங்களை திருப்பிக் கொண்டு வர முடியாதே என்றார் இளவரசர் அருள்மொழிவர்மர். கடலும் புயலும் சேர்ந்து போட்ட இறைச்சலினால் அவர்களால் மேலும் தொடர்ந்த விவாதம் செய்ய முடியவில்லை. மற்றும் சுற்றுப்புறங்களில் நாலாபுரத்திலும் அவர்கள் கண்ட கோரக் காட்சிகள் அவர்களை பேச முடியாதபடி செய்துவிட்டன. முறிந்த பாய் மரங்களுடனே பெரிய பெரிய நாய்வாய்களும் சின்னஞ்சிறு மீன் பிடிக்கும் படகுகளும் கடற்பக்கத்திலிருந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அவற்றில் பல கரை தட்டியும் கட்டிடங்களின் மேல் மோதியும் பேயாட்டமாடிய மரங்களின் மீது இடித்து கொண்டும் சுக்குநூறாய் நொறுங்கி விழுந்தன. பெருங்காற்றில் வீடுகளின் கூரைகள் அப்படியே பித்து கொண்டு பறந்து சென்று வெள்ளத்தில் விழுந்தன. வேறு சில கூரைகள் மிதந்து கொண்டிருந்தன. அவற்றில் சிலவற்றில் மனிதர்கள் மிகுந்த சிரமத்துடன் தொத்திக் கொண்டிருந்தார்கள். ஓவென்று அவர்கள் ஓலமிட்டு கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்தன. முறிந்த மரங்களில் சில மிதந்து மிதந்து சென்றன. மிதந்த மரங்களை பிடித்து கொண்டு சில மனிதர்கள் உயிர் தப்ப முயன்றார்கள். ஆடு மாடுகள் வெள்ளத்தில் அலறிக்கொண்டு மிதந்து சென்றன. இத்தகைய கோரமான காட்சிகளை பார்த்து பார்த்து இளவரசரும் பிக்ஷுவும் மனம் கசிந்தார்கள். அந்த நிலைமையில் தங்களால் ஒன்றும் உதவி செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம் அவர்களுடைய வேதனையை அதிகப்படுத்தியது. முருகையன் அப்பாலிப்பால் பார்க்காமல் படகை சர்வஜாக்கிரதையாக செலுத்தி கொண்டு சென்றான். சூடாமணி விகாரம் நாகைப்பட்டினத்தில் கடற்கரையோரமாக இருந்தது. அங்கிருந்து கால்வாய் சிறிது தூரம் வரையில் தெற்கு திசையை நோக்கிச் சென்றது. பிறகு தென்மேற்காக அரைக்காதம் வரையில் சென்று அங்கிருந்து மீண்டும் திரும்பி தென் திசையில் நேராகச் சென்றது. இந்த இரண்டாவது திருப்பத்தின் முனையிலேதான் ஆனைமங்கலம் அரண்மனை இருந்தது. வழி நடுவில் இருந்த நந்தி மண்டபத்தின் அருகில் படகு வந்தபோது நந்தி முழுவதும் முழுகியிருந்தது. மட்டுமல்லாமல் மேல் மண்டபத்தின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் சென்றது. மண்டபத்துக்கு அப்பால் நாலாவரமும் பரவியிருந்த தென்னந்தோப்புகளில் முக்கால்வாசி மரங்கள் காற்றினால் முறிந்து விழுந்து விட்டன. விஞ்சியிருந்த மரங்களின் உச்சியில் மட்டைகள் ஆடியது. தலைவிரி கோலமாக பேய்கள் ஆடுவது போலவே இருந்தது. அவற்றில் சில மட்டைகள் காற்றினால் பீக்கப்பட்டு வெகு தூரத்துக்கு அப்பால் சென்று விழுந்தன. நந்தி மண்டபத்தின் உச்சியில் தாயை பிரிந்த கன்றுக்குட்டி ஒன்று எப்படியோ வந்து தொத்திக் கொண்டிருந்தது. அது நாலாபுறமும் பார்த்து பார்த்து மிரண்டு விழித்தது. உடம்பை அடிக்கடி சிலிர்த்து கொண்டது. அதன் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த கன்று அம்மா என்று எழுப்பிய தீன குரல் படகில் சென்று கொண்டிருந்தவர்களின் காதில் லேசாக விழுந்தது. ஐயோ பாவம், தாயை பிரிந்த இந்த கன்றின் கதி என்னாகுமோ என்று இளவரசர் எண்ணிய அதே சமயத்தில் ஒரு பெரிய தென்னை மரம் திடீரென்று முறிந்து மண்டபத்தின் பின்புறத்தில் விழுந்தது. சிறிது முன்பக்கமாக விழுந்திருந்தால் கன்றுக்குட்டியின் மேலேயே அது விழுந்திருக்கும். மரம் விழுந்த வேகத்தினால் தண்ணீரில் ஒரு பெரிய அலை கிளம்பி மண்டபத்தில் மேலே தாவி வந்தது. முன்னமே நடுங்கிக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி அந்த அலையை சமாளிக்க முடியாமல் தடுமாறி விழுந்தது. மண்டபத்தின் உச்சியிலிருந்து அலையினால் அது வெள்ளத்தில் உந்தி தள்ளப்பட்டு தத்தளித்தது. இளவரசர் இதுவரையில் புத்த பிக்ஷுவை தம் கரங்களினால் பிடித்து கொண்டிருந்தார். கன்றுக்குட்டி மண்டபத்தின் உச்சியிலிருந்து உந்தி தள்ளப்பட்டதை பார்த்ததும் ஆஹா என்று சத்தமிட்டு பிக்ஷுவை பிடித்து கொண்டிருந்த பிடியை விட்டார். பிக்ஷு அக்கணமே வெள்ளத்தில் குதித்தார்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: நந்தினிய சந்திக்கிறதுக்கு முன்னால பழைய காலத்து மனிதர்கள் திடமா இருக்க காரணம் பெண்களின் மோக வலையில அவங்க சிக்குவதில்லைன்னா பார்த்திபேந்திரன். எந்த காலத்து மனிதராயிருந்தாலும் உடல் உலகத்தில் எண்ணம் உயரத்தில் என்ன இருக்கணும் என்பதை இந்த பகுதி தெள்ள தெளிவாக காட்டுது. இந்த பகுதியில் வந்திருக்கிற சொற்கள் தொடர்கள் பத்ம சரணங்கள். பத்மம் தாமரை, சரணங்கள் பாதங்கள். பத்ம சரணங்கள் தாமரை பாதங்கள். சரணம்னு உச்சரித்தா பாதத்தை குறிக்கும், சரணம்னு சீரொலி கொடுத்து உச்சரித்தால் அடைக்கலம் புகழ் தஞ்சம் என்றெல்லாம் பொருள்படும். ஒரு பொருள் நீருக்குள்ள முழுசாகவோ ஓரளவோ மூழ்கி இருக்கும்போது நீர் அதன் மேலே மேல் நோக்கி ஒரு விசையை செலுத்துது. இதுக்கு மிதப்புத்தன்மை விசை, பாயண்ட் ஃபோர்ஸ்னு பேர். நீரின் மேல் நோக்கு விசை பொருளின் கீழ்நோக்கிய எடையை எதிர்த்து தாங்குது. இதனால தான் பொருளின் உண்மையான எடையை விட நீருக்குள் இருக்கும்போது அதன் எடை குறைஞ்ச மாதிரி உணரப்படுது. பன்னெடுங்காலமாக இந்த நிகழ்வை மக்கள் அனுபவிச்சிருந்தாலும் இன்னைக்கு ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கான அறிவியல் பூர்வமான உண்மையை கண்டறிந்தவர் ஆர்கிமிடிஸ் என்னும் மேதை. முக்கால் வாசி, 75 விழுக்காடு, அதாவது 1/3. முக்கால் 3/4 என்கிற பின்னம், 100/75. வாசி பங்கு அல்லது விகிதம். மட்டை, மரத்தோட ஓலையின் அடிப்பகுதியை தண்டோடு இணைப்பது. இது அடிப்பகுதி அகலமாக அமைந்து தண்டை பற்றி கொண்டு வளைஞ்சு காணப்படும். நடுப்பகுதிக்கு ஈர்க்கு அல்லது நரம்புன்னு பேர். அடியிலிருந்து நுனி வர படிப்படியாக மெலிஞ்சு இருக்கும். இதை கொண்டு தான் துடைப்பம் உருவாக்குறாங்க. அடிப்பகுதி பழுப்பு நிற நாறுகளால் ஆனது, வல மாதிரி அமைப்பு கொண்டது. இளங்கன்றையும் குருத்தையும் பாதுகாப்பது இதுதான். நேயர்களே, எரிஞ்ச கப்பல்லிருந்து பிரிஞ்சு வந்த முழுசாக எரியாத பாய்மரத்தை பிடிச்சிக்கிட்டு பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் ஒரு இரவு முழுவதும் மிதந்ததுன்னு நினைவிருக்கும். இந்த கட்டத்தில் நீரோட்டத்தை எதிர்த்து புயலுக்கும் ஈடு கொடுத்து போய்கிட்டு இருக்கு படகு. அதில் 3 பேர். இந்த நிலையில் அந்த கன்றை காப்பாற்ற வெள்ளத்தில் குதிச்சிட்டார் பிக்ஷு. பலியாக விருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் பெருமான் காப்பாற்றினார். அந்த கருணையின் தீவிரத்தை இந்த பிக்ஷுவிடம் பார்க்குறோம்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வலிமை என்பது உடலின் பலத்திலிருந்து வருவதில்லை, அது ஒருவர் அது அசைக்க முடியாத மன உறுதியிலிருந்து பிறக்கிறது. மகாத்மா காந்தியின் பொன்மொழிகள் இவை.

நேரம் 9:30 காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ்.

0: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மனம் தாளாட்டும் தேனிசை பாடல்களோடு இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி சித்ரா அவர்கள் பாடிய பாடல்களை நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது கிழக்கு வாசல் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் இளையராஜா இசையில்.

0: நேர்களே, நாளை காலை 8 மணிக்கு வைக்கிங் பனின் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹவுஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சலில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக சித்ரா பாடிய பாடல். MS விஸ்வநாதன் இளையராஜா இணைந்த இசையில்

0: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல்.
5: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிறிஸ்டலின் சிகோசா
6: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
7: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
8: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
9: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
8: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
10: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
11: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சலில் மனம் தாளாட்ட வரும் பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: காரைக்கல்பன் மலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களை, வருகின்ற அக்டோபர் 5 முதல் உங்கள் காரை பண்பலை 100.3 புது பொலிவுடன்

0: நேரம் 9:55, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்ய

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள், கிரீனைட் ஹவுஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
5: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வாழும் காலத்தில் சிறப்புகள் பெற்று மறைந்தாலும் மறையாமல் வாழும் மனிதர்களை தலைவர்கள் என போற்றுகிறோம். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழும் தன்னலமற்றவர்களே தலைவர்கள். காலந்தோறும் மக்கள் கூட்டத்தில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க முயலும் சிந்தனைமிக்க மனிதர்களை தலைவர்களாக உருவெடுக்கின்றனர். பிறர்படும் துன்பத்தை கண்டு துன்பப்பட்டு இன்பத்திற்கான வழிகளை காண முயலும் வெற்றியாளர்களை காலம் தலைவர்கள் வரிசையில் வரவு வைக்கிறது. அசாதாரண சூழ்நிலையை தைரியத்தோடு எதிர்கொண்டு சாதாரண சூழ்நிலையை உருவாக்கும் திறமையாளர்களை மக்கள் வழிகாட்டியாகவும் வணங்கும் தலைவர்களாகவும் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களை பின்பற்றி நடப்பதை பெருமையாக கருதுகின்றனர். தலைவர்கள் அறிவாலும் செயலாலும் விழிப்புணர்வாலும் தன்னலம் கருதாத பண்பாலும் நீதி நேர்மையாலும் ஓயாத உழைப்பாலும் உயர் சிந்தனையாலும் தொலைநோக்கு பார்வையாலும் தன்னை சார்ந்தோர் நலன் பற்றி சிந்திக்கும் உயர் சிந்தனையாலும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த தலைவர்களுக்குரிய அனைத்து தகுதிகளுடன் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மிசோ என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த நெல்சன் மண்டேலா கல்லூரி படிப்பிற்கு பின் தன் வாழ்வின் இன்பம் பற்றி எண்ணாமல் தான் பிறந்த கருப்பின மக்களின் துயர் துடைக்க எண்ணினார். அவர்களின் விடுதலைக்காக போராடினார். அதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். உலகிலேயே 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த மனிதர் சிறையில் கொடுமைகளை தன்னின மக்களுக்காக ஏற்றுக்கொண்டார். இவரின் கடுமையான போராட்டத்தால் அறிவுமிகு சிந்தனையால் விடுதலை கிடைத்தது. ஆப்பிரிக்க நாட்டின் முதல் கருப்பின குடியரசு தலைவராக பொறுப்பேற்றார். அவரால் இன்று மக்களிடையே ஒற்றுமை மலர்ந்திருக்கிறது. இவர் போன்று சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முயன்ற நல்லவர்களை நாடு போற்றும் தலைவர்களாக கொண்டாடப்படுகின்றனர். இவர் பயம் இல்லாதிருப்பது தைரியமில்லை, பயத்தை வென்று முன்னேறுவதே தைரியம் என்றார். உலகை மாற்ற கல்வி ஒன்றே சக்தி வாய்ந்த ஆயுதம் என்றார். இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயக்குமோ சால்பு என்ற திருக்குறள் பொருளுக்கேற்ப பழிவாங்கும் உணர்வை விடுத்து எதிரிகளையும் பொறுத்து கொள்ளும் மனத்துடன் தேசிய ஒற்றுமையை உருவாக்கினார். இவர் போன்ற தன்னலம் கருதா தலைவர்களாலேயே உலக நாடுகள் நன்மை பெற்றிருக்கின்றன. இவரின் வழியில் உலக நன்மைக்கு நாமும் உழைப்போம். நன்றி, வணக்கம்.
4: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரை
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: இரவின் மடியில் இசையின் இன்ப தாளாட்டு. இது காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது 1000 ஒருவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்த இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
4: வன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
5: புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள், இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
4: நாளை சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் 17ஆம் தேதி வரை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:45 மாலை 5:15 உங்கள் காரை பண்பலை 100.3 கேட்க தவறாதீர் நேயர்களே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ்.
6: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
7: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் திரிசூலம் படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை.
9: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
10: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளி

0: முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து கேட்கலாம். நான் வாழவைப்பின் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் சுசிலா குரல்களில் பாடல்.

0: நாளை காலை 8 மணிக்கு வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள்

0: கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரேனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம்.
0: காலத்தை வென்ற காவிய கானங்களுக்காக நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் வரப்பிரசாதம் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

10:26 காரைக்கால் பன்மலை 100.3 இது இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. தியாகம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும்

0: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: 10:31 காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. சாந்தி படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்த இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பத்து 10:37 காரைக்கால் பன்மலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. பணம் படைத்தவன் படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
0: நாளை சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் 17 வரை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:45 மாலை 5:15 உங்கள் காரை பண்பலை 100.3 கேட்க தவறாதீர் நேர்களே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
6: நேரம் இப்போ 10:43 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் இனி வெண்ணிற ஆடை படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ், PC சுசீலா பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்

காரைக்கால் பன்மலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து கேட்கலாம். சந்திப்பு படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து கேட்கலாம் வசந்தத்தில் ஒரு நாள் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர்காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். நாளை இடம்பெறுவது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி கொடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தளிர் ஜே கிறிஸ்டோபர். 7:25 சைபால் வழங்கும் தாவல் நேரம். 7:35 காலை காம்போ. 8:05 திருவாரூர் மகாராஜா.

0: சில்க்ஸ், வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தொள்ளி வரும் பாட்டு. 8:30 தொள்ளி வரும் பாட்டு, 9 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருணின்ற பைசஸ் வழங்கும் நிலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள். 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சொல்லரங்கம் ஒரு சொல் ஒரு குரல். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை அண்ணாவும் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி. சம்பந்தம் அவர்கள், 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 2:30 சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி, 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி, 4:00 மனம் விழையுதே பங்கேற்கும் நேயர் இலுப்பூர் ஆர். நாகராஜன் அவர்கள், 4:30 வைக்கிங் பனியின் பிரீப்ஸின் நண்பேண்டா, மாலை 5:15 கலக்கல் நேரம், 5:30 விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை கண்காட்டு என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவடை மருதூர் சிவச நடராஜன் அவர்கள், 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோடு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பண்டைய கால இயற்கை விவசாயம், நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்புலம் இரா சிவாஜி அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளைய பாரதம் வலங்கிமான் அரசினர் பல்லவகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 10:00 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இரவும் மலரும், 10:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நாளை ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம், 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். காற்றலையில் நாளை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ்தபா. Prime Minister Narendra Modi today spoke with Captain Smith Machar over the phone, praising his bravery and presence of mind in foiling an alleged attempt to crash an Israel-bound Fly Dubai flight. The Prime Minister said Indians are not those who take lives, but those who are willing to risk their own lives to save others. He lauded Captain Machar for taking a split-second decision that helped save the lives of hundreds of passengers.
2: Aapki himmat ne, aapke dhairya ne, aur aapki soojbooj ne. अने फ्रिक्शन ऑफ सेकंड में इतने निर्णय कर लिए आपने और इतने लोगों की जान बचाई और आज पूरा देश गर्व से कह सकता है कि हम हिंदुस्तानी जान लेने वाले लोग नहीं है, जान बचाने वाले लोग, और आपने अपने शरीर पे इतना बड़ा घाव हुआ, आप स्वयं जीवन और मृत्यु की लड़ाई लड़ रहे, उस समय भी आपने अपनी जीवन की परवाह नहीं की।

0: சொல் அமது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
1: அன்பான நேயர்களுக்கு வணக்கம்.

0: தயவுசெய்தயன் தற்போது பிஸியாக உள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். தயவு செய்து
1: விஸ்வம் விஷ்ணுர்வசத்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத்பூத பிரத்பாவோ பூதாத்மா பூத பவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யய

0: புருஷோத்தமஹ சர்வ சர்வ சிவஸ்தானுர் பூதாதிர் நிதிரவ்யயஹ சம்பவோ பாவனோ
1: தயவு செய்து என் தற்போது பிசியாக.

0: மதுசூதனஹ
1: தயவுசெய்தையும் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஜிஸ் நம்பர் சி ஆப் சம்பர்க் கர்நாடக.
0: சுரேஷ சரணம் சர்ம விஸ்வரேத்ர பிரஜாபவஹ.

ஜூஷிரா பப்ளுர் விஸ்வயோனி சுசிஸ்ரவாஹ அமிர்தஷாஸ்வதஸ்தானுர் வரா ரோஹோ மஹத்தபா.

அத்யக்ஷக்ருதாக்ருதஹ சதுராத்மா சதுர்வ்யூஹச்சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஹ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஹ.

அனிர்தேஷ்யவபு ஸ்ரீமான் அமே ஆத்மா மகாத்ருதுர் மகேஷ்வாசோ மஹி பர்த்தா ஸ்ரீநிவாசஸ் சதங்கதிஹி அனிருத்தஸ் சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிஹி மரீச்சித்தமனோஹம்சஸ் சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாபஸ் சுதபாஹ் பத்மநாப பிரஜாபதிஹி அமுர்த்யுஸ் சர்வத்ருக்சிம்ஹஸ் சந்தாதா சந்திமான் ஸ்திரஹ

விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹ சத்கர்த்தா சத்கிருத சாது ஜன்முர் நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட க்ருக் சுசிஹி சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதனஹ விருஷாஹி விருஷபோ விஷ்ணு விருஷபர்வா விருஷோதரஹ வர்தனோ வர்தமானஸ்ச விவிக்த ஸ்ருதி சாகரஹ சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசுஹு நைகரூபோ பிருகத்ரூப ஷிபி விஷ்ட பிரகாசனஹ ஓஜஸ் தேஜோ